நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஆனந்த லகரி

ஆவணி மாதம் 9ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:54. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:01. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. இன்று காலை 7:35 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி ஆயிலின் தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். தொடர்ந்து பொது அறிவு வினாவிடையை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 6:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. இன்று காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், தொடர்ந்து திரை இசை கேட்கலாம்.

இன்று காலை 8 மணிக்கு மிலாது நபி பெருநாள் உரை வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசானி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். இன்று காலை 9:02 மிலாது நபி மனிதரில் மாணிக்கம் நபிகள் நாயகம் உரை வழங்குகிறார் நாகர்கோவில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மற்றும் NVK முஸ்லிம் ஜமாத் தலைமை இமாம் மௌலவி அல்ஹாபில் சி. முகமது யூசுப் சி. சிராஜி அவர்கள். 9:15 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வசந்த அழைப்பில் வாழ்த்து பூக்கள். 9:45 பண்பலையின் வசந்த அழைப்பு கேட்கலாம். 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை. 10:30 திரை இசை. 11:02 ஓணம் பொன் ஓணம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்று பகல் 11:30 குமரி பண்பலையுடன் மனம் மணக்கும் திருவோணம் நேரலை கேட்கலாம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும். 12:10 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவை.

0: vital waterway, which Iran has largely closed since the beginning of the war in West Asia. In a post on his Truth Social platform, Trump said Iran has been notified that any ship or boat placing new mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச் சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரை கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன், ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள், இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? 1.5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதி

0: மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. திசையெட்டும் தமிழ் மனம் வீசும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை குறள் அமுதமாய் கேட்கும் நேரம் இது.

நோய். உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.

0: நோய்.
1: உயிர் வாழ தேவைப்படும் அளவுக்கு குறைந்த அளவு உணவை அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்திருக்கும். குறள் எண் 946 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டோம். இசையால் இறைவனை மனதார வணங்கும் நேரம் இது. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையின் முதலில் சக்திதாசன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: டிஜிமார்ட்டின் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
1: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
3: மற்றும் தக்கலை.
4: பக்தி மாலையில் இனி கேட்கலாம் மகாநதி சோபனா பாடிய பாடலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்சி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலையில் இனி வருவது ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்.
5: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: some uncle.
1: That's right.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும். இன்றைய பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் E.M. ஹனிஃபா.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்கள்

0: செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700

0: நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப் போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டி டி வி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்திவரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். இன்று பராபவ வருடம், ஆவணி மாதம் 9 புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C முதல் 25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றி எரிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுதலை கட்டுப்படுத்தலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நாளை 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த ஜூலை மாதம் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அகசீஸ்வர வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகசீஸ்வர வட்டாரத்தில் ஒவ்வொரு விவசாயியும் விவசாயி அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியமானது. இனிவரும் காலங்களில் விவசாயி அடையாள எண் இருந்தால் மட்டுமே விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், பயிர்க்கடன் மற்றும் அரசு மானிய திட்டங்களை பெற இயலும். விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பாக விவசாயி அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயிக்கு விவசாய நிலங்கள் 1 கிராமங்களில் இருந்தாலும் அந்தந்த கிராமங்களில் உள்ள அனைத்து சர்வே எண்ணையும் விடுபடாமல் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவரை விவசாயி அடையாள எண்ணுக்கு பதிவு செய்யாத விவசாயிகளும், ஏற்கனவே பதிவு செய்திருந்தும் விடுபட்ட சர்வே எண்ணை பதிவு செய்யாத விவசாயிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிவு செய்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடையாள எண் பதிவு பெற்ற விவசாயிகள் அனைவரும் தங்களது 1 உட்பிரிவு நிலங்களை இந்த அடையாள எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாகும். ஆதலால் கட்டாயம் விடுபட்ட விவசாயிகள் அனைவரும் இணைக்க வேண்டும். அடுத்த தவணை PM கிசான் கௌரவ ஊக்க நிதி பெறுவதற்கு கட்டாயம் அடையாள எண் அவசியம். ஆதலால் விரைந்து விவசாயிகள் அனைவரும் அடையாள எண் பெறுவதோடு தங்களுடைய நிலத்தின் உட்பிரிவுகள் அனைத்தையும் அந்த விவசாய அடையாள எண்ணுடன் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி, கோவளம், அகஸ்தீஸ்வரம், தென் தாமரைக்குளம், கொட்டாரம் கிழக்கு ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் 5 உதவி தோட்டக்கலை அலுவலர் அலைபேசியான 7598287039 என்ற எண்ணிலும், லீபுரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் அலைபேசியான 9486549650 என்ற எண்ணிலும், நல்லூர், மருங்கூர், இரவிபுதூர் ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் அலைபேசியான 8056330789 என்ற எண்ணிலும், சுசீந்திரம், வடக்கு தாமரைக்குளம், குலசேகரம், கொட்டாரமேற்கு ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர் அலைபேசியான 9843005318 என்ற எண்ணிலும், தேரூர், தேரைக்கால்புது, ராமபுரம் ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர் அலைபேசியான 7598054119 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு விவசாயிகள் தங்களுடைய அடையாள எண் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் 13 பேருக்கு நலத்திட்ட உதவி மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவரும் ஹெல்மெட் அணிய வலியுறுத்திட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாவட்ட கண்காணிப்பாளர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் பொதுமக்கள் கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். பெறப்பட்ட 355 மனுக்கள் மீதும் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்திய ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு 13 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் காமன்வெல்த் பென்சிங் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற குமரி மாவட்டத்தை சார்ந்த வீரர் வீராங்கனைகளையும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். இம்முகாமில் பல்துறை அலுவலர்களும் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவரும் ஹெல்மெட் அணிவதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மணிமேடை சந்திப்பு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பார்வதிபுரம் வழியாக வடசேரி சந்திப்பில் நிறைவடைந்தது. பின்னர் பேசிய காவல் கண்காணிப்பாளர், சாலை விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், கார்களில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது அவசியம் என்றும் தெரிவித்தார். மேலும் சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டுபவர்களின் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்படுகின்றன என்றும், வாகனங்களில் அதிக ஒலியுடன் கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். வட்டார செய்திகள் கேட்டோம்.
1: குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305365016.
4: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓணம் தள்ளுபடி ஆஃபர். சிறப்பு சலுகையாக 32 இன்ச் டிவி 8990 முதல் சிங்கிள் டோர் பிரிட்ஜ் 12990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14990 முதல். ஒன்ஸ் இன் ஏசி 26999 முதல். இச்சலுகை ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை மட்டுமே. டிஜிமார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

0: நீங்க எங்க மக்க போறீங்க? ரெண்டு பேரும் ஓடி போறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஊஞ்சால் போட்டு தந்திருக்கோம். ஏ, ஒரு விதத்துல பிள்ளைகள் போனதும் கூட நமக்கு நல்லதா தான் போச்சு. எவ்வளவு நாட்கள் ஆச்சு இந்த மாதிரி ஆடி, கொஞ்சம் ஆடிதான் பாப்பமே. சுத்தி யாரும் இல்ல, சந்தோஷமா இருக்கு. சின்ன பிள்ளைமாயே மாறணமா இல்ல இருக்கு.
1: பாத்துட்டம்னே.
0: ஏ தம்பி, என்னப்பா? ஏ ஊஞ்சல் ஆடுகிறது தப்பாப்பா?
1: ஏ என்ன இது, உங்க குழந்தைங்களை ஆட விட்டு பாக்கணுமா? நீங்க யாரு உட்கார்ந்து ஊஞ்சல்ல அங்க இங்க ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்கன்னு.

0: ஏய், அந்த களத்துல கொஞ்சம் எட்டி பாரு.
1: ஆமா, பெரிய பெரிய பெண்கள் எல்லாம் யாரு உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்கன்னே
0: தெரியுதா? ஓணம் பா.
1: ஓணங்கிறது எனக்கும் தெரியும்னே. கொஞ்சம் எந்திரிங்க பாப்போம், நானும் உட்கார்ந்து லேச ஆடி பாக்க.
0: ஏ பிள்ளைகள் வந்துட்டாங்களா? யாமக்கா நீ ஆட போறியா? ஏ சிவா, அவன் ஆடணும்னு சொல்லுதான் பாரு.
1: கேனே, கொஞ்சனே கொஞ்சம் லேச தள்ளி விடுங்கண்ணே, தள்ளுங்கண்ணே.
0: யாமக்கா அப்பளத்தை கையில கொண்டு தார, நீ சாப்பிடறதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்த, ஊஞ்சால் ஆட போறியா? ஏ சிவா கொஞ்சம் இறங்கு, இந்த அந்த அப்பளத்துல பாதியை சாப்பிடு.
1: ஏனே, அப்போ மத்தியானம் பதார்த்தங்கள் எல்லாம் பிரமாதமா இருக்கும் போல இருக்க. பதார்த்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு வாயலி பெட்டி எடுத்து காதுல வச்சு கூர்ந்துல கேட்டுட்டு இருக்காரு. தட்டி கூப்பிடும்.
0: என்னப்பா வந்து வந்த இடத்துல இங்கதான் தெரியாம?
1: ஓய், என்னவாய் சொல்றாரு? மூச்சு விடாம ஒருத்தன் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு நடக்கா, யான்னு கேட்காம லேசா தட்டியாவது கூப்பிடும்னு தட்டுனா இவ்வளவு கோபப்படுறாரு?
0: ஏதாவது நுட்பமான கருத்துக்களை வானொலியில சொல்லுவாங்க, அதை குறிப்பெடுத்து பரப்புரையில சொல்லலாம அப்படிங்கிற ஆர்வத்துல அப்படியே கேட்டுட்டு இருந்த ஒன்றி போய் தம்பின்னு கூட பாக்காம சத்தம் போட்டேன். இந்தாப்பா நாலு கடலை எடுத்து வாயில போடு.
1: ஏய், எவ்வளவு தொலி கிடக்கு, வானொலிய கேட்டுட்டு இருந்தாலும் எவ்வளவு கடலைய தின்னு இருக்காரு, ஆனா ஆகாரத்தை கூட சத்த இல்ல சாப்பிடுறாரு.
0: இந்த வானொலிய ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறேன்.
1: ஏனே, வானொலிய பற்றிய கீழே வைக்கிறதுக்கு கூட பக்குவமா கவர் போட்டு எப்படி வைக்கிறீங்க? வானொலிக்கு மேல அவ்வளவு பற்று என்னன்னு?
0: என்ன பற்று? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பரப்புரை தான் காரணம். பரப்புரைக்கு தகவல்களை கொடுக்கறது யாருன்னு நினைக்க?
1: வானொலியானே.
0: ஆமாப்பா ஆமாப்பா.
1: ஏனே, வானொலியை பொறுத்த வரைக்கும் கல்வியா இருந்தாலும் சரி, அவசர காலத்துல ஏதாவது தகவல்களை தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, செய்திகளா இருந்தாலும் சரி, நம்பகத்தன்மை அப்படிங்கறது வானொலிக்கு மேல அதீதமா இருக்குன்னு.
0: நம்பகத்தன்மை தானே? வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை சொல்லுது, இன்னைக்கு சாயங்காலம் மப்பும் மந்தாரமான நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லுது. இருக்குதா? இருக்குதாப்பா.
1: இருக்குதுன்னு இருக்குதுன்னு.
0: லேச பனிப்பொழிவு காலையில இருக்கும், கொஞ்சம் கவனமா இருந்துகிடுங்கோ அப்படின்னு சொன்னா நடைமுறையில சாத்தியமாகுதா?
1: ஆமாண்ணே.
0: நம்பகமான தன்மை அப்படிங்கறது வானொலிங்கிறது எனக்கும் தெரியுமே.
1: ஏனே, அது மட்டுமாண்ணே, கல்வி சார்ந்த ஒலிபரப்புகள் தொழில்நுட்ப ரீதியா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, உழவர்களுக்கு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் வானொலி வழியா எவ்வளவு பொக்கிசமா கிடைச்சிட்டு இருக்குன்னு.
0: தம்பி, நீ சொல்றத பார்த்தா அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கறது நடைமுறையில சாத்தியமாகுதா?
1: ஃபார் மனுஷன கிராமத்துல இருந்துகிட்டு என்ன அடி அடிக்காரு?
0: என்ன அடி அடிக்காரா? தம்பி எவ்வளவு கருத்துக்களை எடுத்துட்டு வந்திருக்க. உன்னமாய் பலர்த்த தொடர்பு இருக்கனால பலரும் கருத்தை சொல்லுவாங்க. நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிடுவேன், தேவையில்லாத உதாசீனப்படுத்திடுவேன். வானொலியில தகவல்கள் சொல்றாங்கன்னா சாதாரணமாவா இருக்கும்?
1: ஏனே, இன்னும் சொல்லட்டுமானே?
0: சொல்லுப்பா சொல்லுப்பா.
1: ஆடியோ தொழில்நுட்பத்தை இப்ப கேக்குறத விட துல்லியமா மாத்த போறாங்க.
0: ஏ அப்பா, எந்தவித இறைச்சலும் இல்லாம அப்படியே ஒரு அருமையான மெலோடியான பாடலை கேட்ட மாதிரியான தன்மை இருக்கும் போலுக்க.
1: அதே தாமே, இப்ப தொழில்நுட்ப ரீதியா பலவிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு.
0: தம்பி சொல்றத பார்த்தா அங்க ஒண்ணுன்னா அதை ஒலிப்பதிவு செய்து சொல்றதுக்கு அப்பா இல்ல நேரடியாட்டே தகவல்கள் வரும் போல எல்லாம் தெரியு.
1: ஆமாண்ணே,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ இப்ப என்ன பண்ணுன? கடையிலே தின்னுட்டு தொலிய ஊதி விடுற. வாப்பா வாப்பா, அண்ணன் சாப்பிட்டு போட்டுருக்க அந்த எல்லாம் சேர்த்து அந்த பேப்பர்ல வாரு பாப்போம்.
1: மனுஷன பாரு, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கறத எப்படி புரிய வைக்க இருப்பாரு?
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சார்

0: Possum Uncle.
1: That's right.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: இப்பொழுது இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
5: இந்த சூப்பரான மார்னிங் அழகா கொண்டு போகிறதுக்காக ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு கியூட்டான மாஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: லியான்ஸ் பிரசாத்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?

0: பாலாங்கோடு.
1: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் சொல்லித்தர போறீங்க?
0: நான் இன்னைக்கு கோல்டி லாக் ஸ்டோரி சொல்ல போறேன்.
1: சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கலாமா?
0: ஓகே, பண்ணிக்கலாம்.
1: சொல்லுங்க.
0: அம்மா, அப்பா, தம்பி, சித்தப்பா, பாட்டி இருக்காங்க.
1: சரி, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
0: தம்பி பேர் நிமான்ஸ், அப்பா பேர் சுப்பிரமணிய பிரசாத், அம்மா பேர் ஒலினா, அப்பச்சி பேர் ரேணுகா, சித்தப்பா பேர் பார்த்தசாரதி.
1: ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்கம்மா?
0: கதை சொல்ல போறேன்.
1: கதை சொல்ல போறீங்களா? என்ன கதை?
0: கோல்டி லாக்ஸ்.
1: சொல்லுங்க, கேட்கலாம்.
0: ஒரு காட்டுல ஒரு பொண்ணு கோல்டி லாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு அவளுக்கு அம்மா அப்புறம் அப்பா இருந்தாங்க. ஒரு நாள் கோல்டி லாக்ஸ் வந்து வெளியில விளையாட போ. அப்போ கோல்டி லாக்ஸ்க்கு அம்மா சொன்னாங்க, காத்துக்க தூரம் போகாத. அப்போ கோல்டி லாக்ஸ் வந்து விளாடுச்சு. அப்புறம் கோல்டி லாக்ஸ் வந்து காட்டுக்கு உள்ளாடி போச்சு. அப்புறம் கோல்டி லாக்ஸ் வந்து நல்லா பசியாக இருந்துச்சா. அப்போ கோல்டி லாக்ஸ் வந்து ஒரு வீடு பார்த்தா. அந்த வீட்டை போன உடனே மூணு தட்டு இருந்துச்சு. ஒரு தட்டில் பெரிய தட்டு இருந்துச்சு, ஒரு பெரிய தோசை இருந்துச்சு. அந்த கோல்டி லாக்ஸ் வந்து அந்த தோசை சாப்பிட்டா ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்புறம் வச்சிட்டேன். இனியொரு தட்டு இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அந்த தோசை சாப்பிட்டா அந்த தோசை வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்புறம் இனியொரு சின்ன தட்டில் ஒரு தோசை இருந்துச்சு. அந்த தோசை வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்போ கோல்டி லாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் கோல்டி லாக்ஸ்க்கு வந்து நல்லா தூக்கமாக வந்துச்சா, பெட்டில் தூங்கிச்சு. அப்புறம் அந்த கரடி ஃபேமிலி வந்தாங்க. கரடி ஃபேமிலி வந்துட்டு அந்த குட்டி கரடி வந்து எனக்கு சாப்பாடு எங்கன்னு கேட்டுச்சு. பெட்டு பார்க்கும்போது யாரோ பெட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கரடி ஃபேமிலி வந்து கோல்டி லாக்ஸ் எழுப்புனாங்களா, கோல்டி லாக்ஸ் வந்து பயந்து ஓடிட்டா. அப்புறம் கோல்டி லாக்ஸ் வந்து அம்மா எங்க அப்பா எங்கன்னு அழுதுட்டு இருந்தா. அப்புறம் தூரத்தில் அவளுக்கு அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு இருந்தாங்க. கோல்டி லாக்ஸ் பார்த்தாளா, அப்புறம் கோல்டி லாக்ஸ்க்கு அம்மா வந்து கண்டுபிடிச்சா. மாரல் என்னன்னா, அம்மாக்கு பேச்சு கேட்கணும். ஏன்னா கோல்டி லாக்ஸ் வந்து அம்மாக்கு பேச்சு கேட்டிருந்தேன்னா கோல்டி லாக்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ல லாஸ்ட் ஆயிருக்க மாத்தா.
1: ஸோ நீங்க வந்து எப்படி அம்மா பேச்செல்லாம் கேட்பீங்களா?
0: ஆமா.
1: சரி, உங்க அம்மா அப்பாக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?
0: கார் கிளீன் பண்ணி தருவேன், பாத்திரம் கழுவி தருவேன், அப்புறம் குக்கிங்ல ஹெல்ப் பண்ணுவேன்.
1: சரி, சொல்லக்குட்டிக்கு குக்கிங்லாம் தெரியுமா?
0: ஆமா.
1: என்ன தெரியும்?
0: சாலட் பண்ண தெரியும், அப்புறம் ஜூஸ் பண்ண தெரியும்.
1: சரி, நம்ம லயான்ஸ் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர் ட்ரீம் என்ன?
0: F1 டிரைவர் ஆகணும் பெருசான அப்புறம்.
1: அப்படியா, எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: ஏன்னா எனக்கு வந்து ஃபார்முலா 1 கார்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், 167 கார் லோகோஸ் 1 மினிட்ல சொல்ல முடியும். பிளைண்ட் ஃபோல்டடாகவும் சொல்லலாம், பார்த்தும் சொல்லலாம்.
1: அப்படியா, கார்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா?
0: ஆமாம்.
1: சரி, எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு கார்ஸு வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அப்புறம் கார்ஸ் இல்லைன்னா நிறைய தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது.
1: ஸோ அதனால பிள்ளை வந்து கார்லாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு வரீங்களா?
0: ஆமாம்.
1: சரி, எத்தனை வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க?
0: 2 வேர்ல்ட் ரெக்கார்டு.
1: 2 வேர்ல்ட் ரெக்கார்டா? சரி, இன்னும் ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டான ஒரு குழந்தைகிட்ட பேசின ஹாப்பியோடு இருக்கேன். நீங்கள் மேன்மேலும் நிறைய அவார்ட்ஸு நிறைய வின் பண்ணணும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
10: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த

0: நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூறும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் யீவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இருநாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக் கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் 3 முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக 2 இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவில் என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேலே பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
0: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர்

0: அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டின் நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் மளிகை கடை வச்சிருக்கேன். யுபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடைச்சிருக்கு. யுபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்றதுக்கு ஈஸியா போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யுபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
2: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
3: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் ஒரு மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணது ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: மற்றும்
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
11: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
11: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
11: போன் 7358737358.
12: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். சேவை செய்திகள் கேட்கலாம். மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாடசுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6:00 தீப ஆராதனை, 8:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 5:00 திருப்பள்ளி எழுச்சி, காலை 6:00 தீப ஆராதனை. அழகிய பாண்டியபுரம் 8ஆம் அடையில் ஸ்ரீ நாராயணகுருவின் 172வது குரு ஜெயந்தி விழாவில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. குலசேகரம் புனித அகஸ்தியர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 10:00 மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர்களுக்கான சிறப்பு திருப்பலி, மாலை 6:00 ஜபமாலை, பாதுகாவலரின் புகழ் மாலை, மாலை 6:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: குமரி பண்பலி 101.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: இயற்கையின் மனம் தீப்சி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்சி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்சி தேங்காய் எண்ணெய். தொடர்பு

0: தயாரிக்கப்பட்டது.
1: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்
1: செண்பகராமன் புதூர்,
0: செல்
1: 7305336506.

0: திருப்பதி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலையிலே மிகவும் குஷியாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் ஊஞ்சல் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறீர். நாடு முழுக்க திருவோணத் திருவிழா களைக்கட்ட போகுது. கேரளாவில் மட்டுமல்ல, நம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மக்கள் திருவோணத்திற்கு தயாராகிவிட்டார்கள். நீர் என்னவென்றால் இங்கே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறீர்.
1: அவசரப்படாதீர்கள் மன்னா, திருவோணம் என்றாலே ஊஞ்சல் ஆட்டம் ரொம்ப முக்கியம். நான் சும்மா ஆடவில்லை, திருவோணத்திற்காகத்தான் ஒத்தியை பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: ஓஹோ, ஊஞ்சல் ஆடுவதுதான் உமது கடமை. நமது குமரி மாவட்டத்து மக்கள் கேரளத்து மாநில மக்களை போன்று ஓணம் கொண்டாட ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா மந்திரியாரே?
1: நம் குமரி மாவட்ட மக்கள் ஓணம் வந்தால் கேரளாவையே மிஞ்சி விடுவார்கள் மன்னா. ஆமாம் மன்னா, தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: அரண்மனையில் பெரிய பூக்கோளம், அத்தை பூக்கோளம், அதற்கு தேவையான பூக்களை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லதான் வந்தேன். ஆமாம், நம் மாவட்ட மக்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
1: பூக்கோளமா மன்னா, நம் குமரி மக்கள் போடுகிற அத்தப்பூ கோலத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் மயக்கமே போட்டு விழுந்து விடுவீர்கள். வீதிக்கு வீதி போட்டி போட்டு கலர் கலராக டிசைன் டிசைனாக பூக்களை அடுக்கி கலக்குவார்கள். ஆனால் நம் அரண்மனை காவலால் இருக்கிறாரே, அவர் நேற்று போட்ட கோலத்தை பார்த்தேன், அது அத்தப்பூ கோல மாதிரியே இல்லை, ஏதோ மாடு பூந்தோட்டத்திற்குள் பூந்து விட்ட மாதிரியே இருந்தது. அதை விட நான் இந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே ஒரு காலால் ஒரு பூக்கோலத்தை போடுகிறேன் பாருங்கள்.
0: நக்கலுமக்கு, சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். போன சத்யா தயார் செய்ய வேண்டும் அல்லவா? இலை நிறைய கூட்டு பொரியல் அவியல் துவரன், பின்பு அந்த சுவையான அடை பிரதமன் பாயாசம். நினைத்தாலே நாவில் எச்சில் ஊறுகிறது மந்திரியாரே.
1: நம் குமரி மாவட்டத்தில் ஓண சத்யா சமையலின் வாசம் பக்கத்து மாநிலம் வரைக்கும் அளக்கும். ஆனால் மனா, போன வருடம் நீங்கள் ஆசையாக சாப்பிட்டீர்களே அவியல், ஞாபகம் இருக்கிறதா?
0: ஆமாம் மந்திரியாரே, ஆமாம், மிகவும் பிரமாதமாக இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெய் மனம் மணக்க சாப்பிட்ட அவியல் மறக்க முடியுமா?
1: அது சரி மன்னா, சாப்பாடு மட்டும் இருந்தால் போதுமா? ஓணம் என்றாலே கேரளாவில் அந்த நீளமான சுண்டன் வள்ளம் படகுகளில் வைத்து பாடிக்கொண்டே போவார்களே அந்த வள்ளம் களி, அது எவ்வளவு பிரசித்தி பெற்றது தெரியுமா?
0: ஆமாம் மந்திரியாரே, அந்த படகு போட்டியும் அவர்கள் பாடுகிற வஞ்சி பாட்டும் கேட்கவே சும்மா அதிரும்ல.
1: கேரள மாநிலத்தின் ஆலப்புழாவில் இருக்கும் புன்னமடை ஏரியில் நடைபெறும் பாம்பு படகு போட்டி என்னும் வள்ளம் களி மிகவும் பிரசித்தி பெற்றது மன்னா. இதில் நூறடிக்கு நீளமான படகுகள் ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 100-120 துடுப்பு வீரர்கள் துடுப்பை போட்டுக் கொண்டு படகை ஒரே மாதிரியாக ஓட்டுவார்களாம்.
0: அது எப்படி மந்திரியாரே, ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி அத்தனை பேரும் துடுப்பை போட முடியும்?
1: மன்னா, நடுவில் நின்று கொண்டு ஒரு சிலர் மத்தளம் கொட்டுவது போல் இசையை ஏற்படுத்துவார்கள். அந்த இசைக்கு ஏற்றவாறு அவர்கள் துடுப்புகளை போடுவார்கள், அப்படித்தான் ஓட்டுவார்கள். இங்கு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் படகு போட்டிகள் நடைபெறும்.
0: ஆமாம், அப்போது அவர்களும் ஒரு வஞ்சி பாட்டு பாடுவார்களே, அது என்ன பாட்டு?
1: அது மன்னா, புன்னமட காயலிலே தித்தித்தாரோ தித்தித்தை.
0: அதுதான், அதேதான். நம் குமரி மாவட்ட மக்கள் இதையெல்லாம் எப்படி ரசிக்கிறார்கள்?
1: மன்னர் படகு ஏறி வார தகதி மிதோம், குமரி மாவட்ட ஓணத்திலே தித்தித்தை தகதி மிதோம், மன்னர் வயிறு முட்டை சாப்பிட்டாரே ஓண சத்யா தித்தித்தாரோ.
0: வஞ்சிப்பாட்டு சாயலில் என்னை நையாண்டி செய்து கிண்டல் செய்கிறீரா உம்மை?
1: மன்னா விடுங்கள் மன்னா, வஞ்சிப்பாட்டு என்றாலே சும்மா வீரம் மட்டும் பாடக்கூடாது, இப்படி கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சியாக பாடினால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நம் குமரி மாவட்டத்தில் கேரளா பார்டரில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓணம் வந்தாலே இதே மாதிரி பாட்டை பாடி கலகலப்பாக படகு போட்டி, வழுக்கு மரம் ஏறுதல், வடமிழுத்தல் போட்டி என்று அசத்துவார்கள்.
0: சரி சரி, பாட்டு எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்னை வைத்து காமெடி செய்ததால் உமக்கு இந்த ஓண சத்திய சாப்பாட்டில் பாயாசம் கிடையவே கிடையாது.
1: பாயாசம் இல்லாத ஓணமா? விளையாட்டிற்காகத்தானே பாடினேன்.
0: நானும் சும்மா

0: தான் கூறினே. வாரும் இருவரும் சேர்ந்து மக்களுக்கு ஓண வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு ஓண சத்திய சாப்பிட செல்வோம்.
1: அனைவருக்கும் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:37. இன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கி ஹார்ட் பீட்டை கலக்கலாக மாற்ற வருகிறது குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இது இன்றைய பொது அறிவு வினா. தமிழ் வீடு தூது எத்தனை கனிகளை கொண்டுள்ளது? இன்றைய பொது அறிவு வினா மீண்டும் ஒரு முறை. தமிழ் வீடு தூது எத்தனை கனிகளை கொண்டுள்ளது?
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விழாக்கம் காஞ்சிரக்கோடு.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
13: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442

0: 0423294329.
1: வளர்த்தயாரா முன்னிறத்தயாரா உங்க பிசினஸ் உயர்த்திக் கொண்டு செல்லுங்க. 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும். ஐந்து கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும். மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-3. நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ எண் நர்சிங் அசிஸ்டன்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ்
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:42. இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? முதலில் பொது அறிவு வினா. தமிழ் விடுதோது எத்தனை கனிகளை கொண்டுள்ளது? இனி பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். தமிழ் விடுதோது 268 கனிகளை உடையது. இதோட கூடுதல் தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல தூது இலக்கியம் ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த தூது இலக்கியத்தை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். தமிழ் மொழியை தூது பொருளாக்கி தமிழ் விடுதூது இருக்குது. மதுரையில கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன்னுடைய காதலை கூறி வருமாறு தமிழ் மொழிய தூது விடுவதா இந்த நூல் அமைஞ்சிருக்குது. இந்த தமிழ் விடுது நூல் 268 கனிகளை கொண்டிருக்குது. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியின் சிறப்புகளை குறிப்பிடக்கூடிய சில கன்னிகள் இந்த பாடல்கள்ல இடம்பெற்றிருக்குது. இந்த நூலை 1930 உவேசா அவர்கள் பதிப்பிச்சாங்களாம். இனி இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. தமிழ் விடுதூது எத்தனை கனிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடுதூது 268 கனிகளை கொண்டுள்ளது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு, வாழ்த்து போக்கள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 26
2: மின்னணுவியலின் முன்னோடியான அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் லீ டி ஃபாரஸ்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: '1873 இதே நாளில் பிறந்த லீ டி ஃபாரஸ்ட் அவர்கள் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் முதல் மின்னணு கருவியை கண்டுபிடித்தவர் ஆவார்.
2: இவர் கண்டுபிடித்த வெற்றிட குழாய் மூலம் மின்னணு யுகம் தொடங்கி மின்னணு பெருக்கி, அலை இயற்றி ஆகியவை வளர்ச்சியடைந்து வானொலி ஒலிபரப்பு, தொலைதூர தொலைபேசி இணைப்புகளை சாத்தியமாக்கியது.
1: அத்துடன் எண்ணற்ற பிற பயன்பாடுகளில் பேசும் இயக்க படங்களையும் உருவாக்க இது வழிவகுத்தது.
2: தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: திருவிக்க என்று அழைக்கப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அவர்கள் 1883 இதே நாளில் பிறந்தார்.
2: அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டு பல நூல்களை எழுதிய தமிழ் அறிஞரான இவர் சிறந்த மேடை பேச்சாளரும் ஆவார்.
1: இவரது சிறந்த தமிழ் நடையின் காரணமாக தமிழ் தென்றல் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் இவர் தேசபக்தன், நவசக்தி போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்து நாட்டு விடுதலைக்கும் தொண்டாற்றியுள்ளார்.
2: முருகன் அல்லது அழகு, இன்ப வாழ்வு போன்றவை இவரது படைப்புகளுள் சிலவாகும்.
3: சங்கத்தமே கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
1: நோபல் பரிசு பெற்ற அருட் சகோதரி அன்னை தெரேசா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: அன்பே தெய்வமே.
2: அல்பேனிய நாட்டை பூர்வீகமாக கொண்டுவரும் இந்திய குடியுரிமை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரியுமான அன்னை தெரேசா அவர்கள் 1910 இதே நாளில் பிறந்தார்.
1: சுமார் 45 மேலாக ஏழை எளியோர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டோருக்கும், ஆதரவற்றோருக்கும், இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றியுள்ள இவர்

0: 1979 அமைதிக்கான நோபல் பரிசினையும், 1980 நம் நாட்டின் மிக உயர்ந்த குடிமை விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார். சுமார் 275 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து புகழ் பெற்றுள்ள நடிகர் சுரேஷ் அவர்கள் 1964 இதே நாளில் பிறந்தார்.
1: வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே, வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த ராகங்களே.
2: ஆஸ்திரேலியா, ஹவாய் போன்ற தீவுகளை முதன் முதலில் கண்டுபிடித்த ஐரோப்பியர் ஜேம்ஸ் குக் அவர்கள் தனது முதலாவது கடற்பயணத்தை 1768 இதே நாளில் இங்கிலாந்தில் இருந்து HMS எண்டவர் கப்பலில் தொடங்கினார்.
0: நீராவி கப்பலுக்கான அமெரிக்க காப்புரிமத்தை 1791 இதே நாளில் ஜான் ஃபிட்ச் பெற்றுக்கொண்டார்.
2: 1920 இதே நாளில் ஐக்கிய அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்தது.
0: 1978 இதே நாளில் முதலாவது ஜெர்மானிய விண்வெளி வீரர் சோயூஸ் விண்கலத்தில் விண்ணுக்கு பயணித்தார். நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இயற்கை வரலாற்று ஆய்வாளரும் நுண்ணோக்கிகளை உருவாக்கியவருமான ஆண்டன் வான் லீவன்ஹுக் அவர்கள் 247 மேற்பட்ட நுண்ணோக்கும் கருவிகளை உருவாக்கியவர் ஆவார்.
2: ஒரு செல் உயிரினங்களை முதன் முதலில் கண்டுபிடித்த இவர் இரத்த நாள ஓட்டம் பற்றிய விவரிப்பில் இரத்த சிவப்பணுக்களை பற்றியும் பதிவு செய்துள்ளார்.
0: இவர் 1723 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: ஆனந்த விகடன் இதழின் நிறுவனரும் ஜெமினி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரும் இயக்குநருமான SS வாசன் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் சீனிவாசன் அவர்கள் 1969 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: சந்திரலேகா, வஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்புத்திரை போன்றவை இவர் இயக்கிய பிரபலமான தமிழ் திரைப்படங்களுள் சிலவாகும்.
3: தேதியும் செய்தியும்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: மற்றும்
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தக்கலை டிஜிமார்ட்டின் ஓணம் மெகா தள்ளுபடி ஆஃபர். இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ், நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. August 22 to 26 வரை டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:50. தென்குமரி தேனலையில் இப்ப நாம வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றிற்கு 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 200 ரூபாய், உருளை கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 65 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 22 ரூபாய், தடியங்காய் 40 ரூபாய், மரவள்ளி கிழங்கு 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றிற்கு 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்

0: ₹45, தட்டை பயிறு ₹50, பச்சை மாங்காய் ₹70, பீட்ரூட் கிலோ ஒன்றிற்கு ₹55, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை ₹160, நார்த்தங்காய் ₹50, காலிஃபிளவர் ₹55, தேங்காய் குடுமியுடன் ₹60, குடுமி இல்லாத தேங்காய் ₹63, வாழை இலை ஒரு பூட்டு ₹15, மல்லிக்கீரை ₹45, புதினா ₹70, பால் சேம்பு ₹85, வடுதலங்காய் ₹80, கோவைக்காய் ₹55, சுரைக்காய் ₹30, காராமணி ₹50, ஒட்டு மாங்காய் ₹55, நூல்கோல் ₹75, நாடன் மிளகாய் ₹50, கறிவேப்பிலை ₹35க்கு விற்கப்படுகின்றன. இனி பழங்களின் விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு ₹60, அன்னாசி கிலோ ஒன்றிற்கு ₹50, பப்பாளி ₹40, நெல்லிக்கனி ₹70க்கு விற்கப்படுகின்றன. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? அம்பை 16 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,500 விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு ₹1,900 விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை நெல் விலை விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அணைகளின் நீர்மட்டம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? பேச்சிப்பாறை அணை 28.30 அடி, பெருஞ்சாணி அணை 58.25 அடி, சிற்றாறு அணை 1 9.51 அடி, சிற்றாறு அணை 2 9.61 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாமல்லதுறையாறு அணை 38.06 அடியாக உள்ளன. அணைகளின் நீர்மட்ட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
3: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
4: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு, வாழ்த்து பூக்கள், நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இயற்கையின் மனம்,
14: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
13: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
14: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
13: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
14: தூய்மையின் நம்பிக்கை,
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
14: தொடர்புக்கு
13: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
14: செண்பகராமன் புதூர்,
13: செல்
14: 7305-36-5016.
15: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள், 100ஆம் வயல், ஏ தங்கப்பன் காணி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:58.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: இயற்கையின் மனம் தீப்சி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்சி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது,
7: தூய்மையின் நம்பிக்கை.
6: தீப்சி தேங்காய் எண்ணெய்
7: தொடர்புக்கு
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
7: செண்பகராமன் புதூர்,
6: செல்
7: 7305-36-50-16.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் மிலாது நபி பெருநாள் உரை கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மீலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ஆண்டு ரபியுல் அவ்வள் திங்க

புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்த போது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் 3 பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற 4 பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை பாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம் மனிதகுலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குரானின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழரென்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்கள்

தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதேபோன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும். அவர்களுடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு

0: முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:13.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இன்று பகல் 11:30 குமரி பண்பலையுடன் மனம் மணக்கும் திருவோணம் நேரலை இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள் நேயர்களே. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யானைக்கால் நோயும் அதற்குரிய சிகிச்சை முறைகளும் தகவல்களை தருகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
2: ஸ்வானி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I'm Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth 30,000 crore rupees at Pragati meeting. Union Home Minister Amit Shah sets 1-year deadline for 100% implementation of 3 new criminal laws. Delhi government to hand over approval letters to 4,000 eligible women beneficiaries under Lakshmi Yojana today. India and China agree to continue their work in seeking political settlement of boundary question for overall and long-term interests. Eid Milad-un-Nabi, birth anniversary of Prophet Muhammad being celebrated today. Keralites across the globe celebrating Thiruvonam, most auspicious day of Onam. And R. Pragyanan cruises into finals of Grand Chess Tour's last leg after 19-9 win over Germany's Vincent Keimer.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம். சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா.

சைபால். நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கைய ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பா நடந்துக்குவோம். ஆனா பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான்.

0: பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார், அவனை பார்க்குறார். அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான். அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன். வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன். இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது. இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமாக? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது. அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:36. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம். மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை புறையோர். புறையோர் அப்படின்னா பெரியோர், சான்றோர், உயர்ந்தோர், இந்த பொருள் எல்லாம் தருது. இதற்கான உதாரண வாக்கியம் பார்க்கலாம்.
5: கபிலரின் நற்றிணை பாடல்ல ஒரு வரி இடம்பெற்றிருக்கு, அது என்ன அப்படின்னா, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீன் தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை அப்படின்னு நற்றிணை

0: பாடல்ல வருது. அதாவது, தாமரை மலரின் தாதையும் சந்தன மரத்தையின் மனத்தையும் கொண்ட தேன் போல பெரியோர்களின் நட்பு மிகவும் தூய்மையானதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். சோ இந்த வரியில வரக்கூடிய புறையோர் அப்படிங்கறது பெரியோர் என்ற பொருளை தருது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
1: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
0: இன்னைக்கு நமக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னா brag, B-R-A-G. brag அப்படினா தற்பெருமை அப்படின்னு அர்த்தம்.
2: எனக்கு தன்னைத்தானே தற்பெருமை பேசிக்கிறது பிடிக்காது அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா I don't like to brag அப்படின்னு சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் யார் என்ன சொன்னாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படுறாங்க, முகத்தை சுருக்குறாங்க, உடனே ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களை என்ன சொல்லுவோம், தொட்டா சினிங்கின்னு ஒரு பட்ட பேர் வச்சே நாம கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த தொட்டா சினிங்கி செடி எதுக்கு நாம தொட்டதும் சுருங்கி போகுது, அதுக்கு என்ன கோபமா வருத்தமா, அதுக்கு எப்படி நாம டச் பண்றது உடனே புரியுது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இதோ இன்னைக்கு நாம இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல விட தெரிஞ்சுக்கலாம்.
0: மிமோசா புடிக்கா, என்னடா இது புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் நம்மளுடைய தொட்டாச்சினிங்கியோட பயாலஜிக்கல் நேம். இந்த மிமோசா புடிக்காவுக்கு டச் பண்றதோ ஹீட் பண்றதோ அல்லது வைப்ரேட் மாதிரியான பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, உடனே தன்னுடைய இலைகளை சுருக்கிறோம். இதுக்கு நம்மள மாதிரியே பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி தொட்டவுடன் சுருங்குது அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்லையா?
2: இதனுடைய இலையையோ அல்லது அந்த லீவ் ஸ்டாக்கையோ நம்ம தொட்டதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல் எல்லாம் என்ன பண்ணா, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை உருவாக்கும். இந்த சிக்னல் உடனே பிளான்ட் டிஷ்யூக்கு வேகமா பரவுது. அடுத்ததுதான் மெயின் மேஜிக் இருக்கு. அதாவது இந்த லீஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இதனுடைய அடிப்பகுதியில ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேரு பல்வினஸ். இத வந்து நம்ம ஒரு பிளான்டோட மூவ்மெண்ட் ஜாயிண்ட் மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம். அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு உள்ள தண்ணீருடைய அளவு வந்து உடனடியா வேகமா மாறுது. நார்மலா போயிட்டு இருந்த அந்த வாட்டர் பிரஷர் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும் போது செல்லினுடைய வீக்க அழுத்தம் குறையுது.
0: இதுக்கு உதாரணமா நாம ஒண்ணு சொன்னா நமக்கு நல்லா புரியும். ஒரு பலூன் எடுத்துக்கிறோம், அதுல வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த பலூன் ரொம்ப பெருசா அழகா தெரியும். அதே இது அந்த பலூன்ல இருந்து அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பலூன் சுருங்கி போயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த செடியில அந்த வாட்டர் பிரஷனருடைய அளவு அதிகமா இருக்கிறப்ப விரிஞ்சிருக்கு, அந்த தண்ணியோட அளவு குறைஞ்ச உடனே சுருங்கி போயிருது. இதை நாம உடனே உடனே திருப்பி திருப்பி அந்த தொட்டாச்சினி செடியை அடிக்கடி நம்ம தொட்டோம்னா அது சுருங்கவும் செய்யாது, விரியவும் செய்யாது. அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் சப்ளை ஆகிறது தான் இந்த செடி சுருங்கி விரியறதுக்கான முக்கியமான காரணம்.
2: சோ இந்த தொட்டாச்சினிங்கி செடிக்கு மூளையும் நரம்புகளும் இல்ல அப்படின்னா கூட அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமா தண்ணீருடைய அழுத்தத்தை மாற்றி சில நொடிகளிலேயே தன்னுடைய இலைகளை அதனால சுருக்கிக்க முடியுது.
0: இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:40. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் கே கே எக்ஸ்பிரஸில் சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்களை. முதல்ல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்ரீகாந்த் தேவா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல, ஹாரிஸ் ராகவேந்திரா குரல்ல, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்பட பாடல்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: ஆகாஷ்பாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:20 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:46. குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காகவே வரப்போகுது சுரேஷ் பீட்டர் இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஸ்ரீனிவாஸ் கே சித்ரா ஸ்ரீராம் குரல்கள்ல தென்காசி பட்டினம் திரைப்பட பாடல்.
5: அன்பு கதை எழுதுமா மஞ்ச

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.

0: கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:02 மிலாது நபி மனிதரில் மாணிக்கம் நபிகள் நாயகம் உரை வழங்குகிறார் நாகர்கோவில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மற்றும் NVK முஸ்லிம் ஜமாத் தலைமை இமாம் மௌலவி அல்ஹா பின் ஸ்ரீ முகமது யூசுப் சிராஜி அவர்கள். நேரம் 8:53. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 KK எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக உங்களுக்காகவே வரப்போகுது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல சங்கர் மகாதேவன் ஹரிணி குரல்கள்ல அன்னியன் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில்

0: குருக்கள் பூணூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இதய துடிப்பை போல் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அந்த காலத்தை இனிமையாக்க உங்களோடு இணைகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 9:03. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: மீலாது நபி என்பது இஸ்லாமிய நாட்காட்டியில் 3வது மாதமான ரபியுல் அவல் மாதத்தில் முகம்மது நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை குறிக்கும் புனித நாளாகும். இச்சிறப்பு மிக்க நாள் உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்களால் பேரன்போடு கொண்டாடப்படுகிறது. மீலாது நபி, மனிதரில் மாணிக்கம் நபிகள் நாயகம் உரை வழங்குகிறார் நாகர்கோவில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மற்றும் NVK முஸ்லீம் ஜமாத் தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் சி முகமது யூசுப் சிராஜி அவர்கள்.
5: குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மீலாது நபி நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இன்றைய நாள் மிக ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். குறிப்பாக உலகத் தலைவர்களில் வாழ்ந்த பலர் உண்டு. பலரில் பெயர் சொல்லும் அளவிற்கு வாழ்ந்த ஒரு சிலரே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சில தலைவர்களில் முதன்மையாக இருப்பவர்கள் முகமது நபி அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் வழிகாட்டியாக சில தலைவர்கள் இருப்பார்கள், வாழ்ந்து காட்டிய சில தலைவர்கள் இருப்பார்கள். வழிகாட்டுதல் என்பது இலகுவானது, ஆனால் தான் காட்டிய வழியில் வாழ்ந்து காட்டுவது மிகவும் சவாலானது. அப்படிப்பட்ட ஒரு சவாலான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். 1500 ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றும் பல கோடி நபர்களால் உலகம் முழுவதிலும் அவர்களை பின்பற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த வாழ்க்கை ஒரு சீரான பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அனைவராலும் பின்பற்ற தகுதியான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் பிறந்த அந்த சூழல், அந்த இடம் மிகவும் அநாகரியங்கள் நிறைந்த இடம். குறிப்பாக நாம் எந்த தவறுகளெல்லாம் பெரிய தவறுகளாக இப்பொழுது நாடுகளில் சொல்லப்படுகிறதோ அந்த தவறுகளையெல்லாம் பெருமைக்காக செய்யக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து வந்தவர்கள் அன்றைய அரேபியர்கள். வழிப்பறியாக இருக்கலாம், அல்லது பெண்களை தவறாக பயன்படுத்துவதாக இருக்கலாம், அனைத்திலும் அவர்கள் அதை தவறென்று நினைக்காமல் அதுதான் நாகரீகம், அதுதான் உயர்வு என்று வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதுபோன்ற மக்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் முகமது நபி அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களை பற்றி குர்ஆன் கூறும் பொழுது, நீங்கள் இறைவனை நீங்கள் பிரியப்படுவது உண்மையாக இருந்தால் நீங்கள் நபியை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் இறை பொருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நபிகளார் வாழ்ந்திருக்கிறார். நபிகளார் சொல்லிக் காட்டுவார்கள், பல உபதேசங்கள் உண்டு. அதொரு உபதேசம், மனிதன் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் பொறுப்பில்லாத மனிதன் யாருமே கிடையாது. அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்புகளை யார் பேணி வாழ்கிறார்களோ அவர்களே தங்களுடைய வாழ்க்கை

சிறந்த ஒரு நிலையை அடைகிறார்கள். அப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளிலும் சிறந்தவர்களாக முஹம்மது நபி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், மனிதர்கள் அனைவருமே பொறுப்புதாரிகள், அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. அந்தந்த பொறுப்பினுடைய அந்த பொறுப்பில் அவர்கள் கண்டிப்பாக சீராக நடக்க வேண்டும், அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு உதாரணத்தை குறிப்பிடுவார்கள். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதையாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்புணர்வோடு அவன் முடிப்பது அவன் மீது கடமை. அத்தோடு நிறுத்திவிடாமல், மனைவியாக இருக்கக்கூடியவள், ஒரு பெண் மனைவியாக இருக்கக்கூடியவள் தன் வீட்டில் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறாள். எனவே கணவன் இல்லாத நேரங்களில் வீட்டை பாதுகாக்கும் அல்லது வீட்டினுடைய குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்புதாரியாக அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். திருடர்களாக பல்வேறு தீய குணங்களை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் முஹம்மது நபி அவர்கள் சீரான குணங்களையும் சீரான வழிகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். இறுதியில் நடந்தது என்ன? அந்த மக்களெல்லாம் பிற மக்களுக்கு உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். மக்களுடைய உயிரை எடுப்பதுதான் சிறப்பு பெருமை என்று வாழ்ந்து வந்த அந்த மக்களை பிற மனிதர்களுக்கு உயிரை கொடுப்பதுதான் சிறந்தது என்ற சமூக சேவையாளர்களாக மாற்றினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்திற்கு ஒரு போரை குறிப்பிடலாம். ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு மூன்று தோழர்கள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டு உயிர் போற நிலையில் அவர்கள் ஒரு மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர் தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது ஓடோடி வந்து அவருக்காக வேண்டி தண்ணீர் புகட்ட முற்படும் பொழுது பக்கத்துல இன்னொரு தோழர் அவரு தண்ணீர் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், இந்த தண்ணியை முதல்ல அவருக்கு கொடுங்க அப்படின்னு. அவருக்கு தண்ணியை கொண்டு போக அந்த மூணாவது தாக்கப்பட்ட நபர் தண்ணீர் என்று கேட்க, அந்த நபருக்கு தண்ணியை கொண்டு போங்க என்று இரண்டாவது நபர் சொல்ல, அங்கு கொண்டு கொடுக்கும் முன்பாக அந்த மூன்றாம் நபர் மரணமாகிறார். இரண்டாம் நபர் கொடுக்கலாம் என்று வரும்பொழுது அவரும் இறந்து விடுகிறார். முதல் நபருக்கு வருகிறார், அவரும் இறந்து விடுகிறார். இப்படியாக தன்னை விட தன் தோழனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமூக சேவையாளர்களாக மாற்றியதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மாபெரும் புரட்சி. உண்மையில் அரபுலகம் இப்பொழுது செல்வத்திலும் அதிகாரத்திலும் உலகில் ஓங்கி நிற்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கு ஆண்களைப் போன்று சம உரிமை கிடையாது என்று ஒதுக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு சொத்தில் உரிமையையும் அவர்களுக்கு சம உரிமையையும் பெற்றுத்தந்தது அரபு உலகத்தில் முதல் முதலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று பிற மனிதர்களை அடிமைப்படுத்தும் நிலையை கௌரவமாக மரியாதையாக பெருமையாக கருதி வந்த அந்த மக்களிடம் முதல் முதலாக அனைவரும் சமமானவர்களே, யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற மிகப்பெரும் ஒரு புரட்சி குரலை ஓங்கி ஒலித்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஓங்கி ஒலித்ததல்ல, தன்னுடைய வாழ்நாளில் செய்து காட்டினார்கள். குறிப்பாக பள்ளிவாசலில் தொழ வைக்கக்கூடிய நிலை என்பது அக்காலத்தில் அரேபிய தேசத்தில் மிகப்பெரிய மரியாதையான உயர்ந்த பொறுப்பாக இருந்தது. அந்த பொறுப்பை நபிகள் நாயகம் ஏற்றிருந்தார்கள். அவ்வளவு முக்கிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அடுத்த ஒரு பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்து நேர தொழுகைக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் ஒரு அழைப்பாளர். தனக்கு அடுத்த ஒரு பொறுப்பு. அரேபிய தேசத்தில் மிக பெரும் அதிகாரம் படைத்தவர்கள், மிக பெரும் குடும்ப பாரம்பரியம் உள்ளவர்கள் அல்லது அறிஞர்கள் இவரெல்லாம் கூடியிருக்க மக்கமா நகரத்தில் தன்னுடைய குடும்பத்தில் பல ஆண்டுகளாக அடிமைகளாகவே வாழக்கூடிய ஒரு தோழரை அழைக்கிறார்கள், பிலால் என்ற அந்த தோழர். அந்த தோழருக்கு தனக்கு அடுத்த அந்தஸ்தை கொடுக்குகிறார்கள். கொடுப்பதின் மூலமாக அடிமைத்தனத்தை அரேபிய தேசத்தை விட்டும் முதல் முதலாக நீக்குவதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை வழிகாட்டியாக மக்களுக்கு ஆக்கினார்கள். அங்கு பிலாலை ஆக்கியதற்கு இரண்டு காரணங்களை குறிப்பிடலாம். ஒன்று, பிலால் அடிமையாக இருந்தார். இன்னொன்று, பிலால் கருப்பின மக்களை சார்ந்தவராக இருந்தார். மூன்றாவதாக, அவர் ஹபஷி அரபி அல்லாத இன்னொரு நாட்டில் பிறந்தவராக இருந்தார். அந்த பிலாலை தனக்கு அடுத்த அந்தஸ்தில் ஆக்கியதற்காக ஒரே நேரத்தில் அரேபிய தேசத்தை விட்டு விரட்டி அடிப்பதற்கு முதல் நிலையாக முதல் செயலாக பிலாலை ஆக்கினார்கள். அந்த அளவிற்கு
அவர்களுடைய

0: அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு காலத்தில் அவர்களை நபிகளாரை பின்பற்றியவர்கள் நபிகளுக்காக வேண்டி எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய முன் வந்தார்கள். தியாகம் என்று சொன்னால் பொருளாதாரம், உயிர் இழப்பு, எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் நபிகளாரே முன்னால் இருப்பார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக இறுதி வரை சமூக சிந்தனை உடையவராக நபிகளார் வாழ்ந்திருக்குகிறார்கள். குறிப்பாக அந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக இறுதி வரை தன்னுடைய மரணம் வேளையிலும் கூட கடைசியாக சொன்ன சில வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, நீங்கள் அடிமைகள் விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள், அடிமைகளை துன்புறுத்தாதீர்கள், அவர்களுக்கான மரியாதையும் உரிமையையும் விட்டு கொடுங்கள், முடிந்த அளவிற்கு அடிமைகளை உரிமை விட்டு விடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் தன்னிடம் அடிமையாக இருந்த 7 நபர்களை உரிமையிட்டார்கள். ஏனென்று சொன்னால், இறக்கக்கூடிய மனிதன் அவர்களை உரிமையுடைய என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்கள், அவருடைய வாரிசுதாரர்கள் அதை சொத்துக்களாக பராமரிப்பார்கள், அடிமைகளாகவே நீடிக்க செய்வார்கள். அந்த ஒரு கொடூர நிலை எந்த மனிதனுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் தன்னிடம் இருந்த 7 அடிமைகளையும் உரிமையிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரு பணிவான வாழ்க்கையை, ஒரு பொறுப்புள்ள மனிதனாக எல்லா பொறுப்புக்கும், குறிப்பாக அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், சிறார்களிடம் எப்படி பேச வேண்டும், அதிகாரிடம் எப்படி பேச வேண்டும், பாமர மக்களோடு எப்படி பேச வேண்டும், மனைவியோடு எப்படி பேச வேண்டும், தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அனைத்துமே அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வழிகாட்டியாகவே இருந்தது. ஒருவனுக்கான வாழ்க்கை அல்ல, இன்று கோடான கோடி பேர்கள், இன்னும் வரக்கூடிய எத்தனையோ கோடி பேர்கள் பின்பற்றப்பட தகுதியான மிக உயர்ந்த வாழ்க்கையாக அது இருந்தது. குறிப்பாக ஒரு வரலாறை எடுத்து கூறலாம். நபிகள் நாயகம் அவருக்கு பால் கொடுத்த தாயார் ஹலீமா என்ற ஒரு பெண்மணி, ஒரு அம்மையார். அதாவது அரபியினுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், தாங்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள், ஆனால் பால் கொடுப்பதற்காக வேண்டி சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பார்கள். ஏனென்று சொன்னால், கிராமங்களில் சென்று அங்குள்ள நாகரிகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சில குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தைகளை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு கொடுக்கும் பழக்கம் அரேபியர்கள் உண்டு. சுற்றியுள்ள கிராம பெண்களும் கூலி வேலையாக அதை செய்வார்கள். கூலிக்காக வேண்டி ஒரு அமௌண்டை, அதாவது சில ரூபாய் காசுகளை நிர்ணயித்து அதற்காக வேண்டி அந்த பணிகளை செய்வார்கள். அப்படித்தான் ஹலீமா என்ற அம்மையாரும் நபிகள் நாயகத்தை குழந்தையாக இருக்கும் பொழுது பால் கொடுப்பதற்காக எடுத்து சென்றார்கள். அந்த குழந்தையை தன்னுடைய வீட்டில் வளர்க்குகிறார்கள். இது சிறு பிராயம், அதாவது 5-6 வயசுக்குள்ளதா வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஹலீமா அவர்களை நபிகள் நாயகம் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு காலம் வருகிறது, நபிகள் நாயகம் அரேபிய தேசத்தை வென்ற மிகப்பெரும் மன்னராக இருக்கக்கூடிய காலம். அந்த சபையில் ஒரு வயதான மூதாட்டியாக அவர்கள் நடந்து வர அவர்களுடைய அந்த அசைவுகளை கண்டு விளங்கி கொண்டார்கள், இவர்கள் நமக்கு பால் கொடுத்த தாயார் என்று. உடனே அரேபிய நாட்டினுடைய மன்னராக இருந்த போதிலும் கூட அனைவரும் சபையில் மிக பெரும் அதிகாரம் உள்ளவர்கள், முக்கியஸ்தர்கள் இருந்த போதிலும் கூட தன் தாயை மதிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் மேலில் மேனியில் போட்டிருந்த அந்த துண்டை கீழே விரித்து தாயை அமரச் செய்கிறார்கள். தாயுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது முக்கியமான சபை, இந்த சபையில் இருக்க போதிலும் கூட அந்த தாயாருக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து அந்த தாயாருடைய கண்ணியத்தை காத்ததின் மூலமாக அங்குள்ள சபையினருக்கு ஒன்று விளங்கியது, நமக்கு கூலிக்காக வேண்டி பால் கொடுத்த தாயாரையே நபிகள் நாயகம் இந்த அளவு உயர்த்துகிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவு பெற்ற தாயை நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்தார்கள். ஆக நபிகள் நாயகத்தினுடைய முழு வாழ்க்கையுமே நமக்கு படிப்பினை வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் பல கோடி பேர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். எல்லாமல்ல இறைவனின் பொருத்தத்தால் நாமும் அதுபோன்ற ஒரு சிறந்த குணத்தில் வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவருக்கும் மீலாது நபி நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: இதுவரை மீலாது நபி, மனிதரில் மாணிக்கம், நபிகள் நாயகம் உரை வழங்கியவர் நாகர்கோவில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மற்றும் NVK முஸ்லீம் ஜமாத் தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் சி முகமது யூசுப் சிராஜி அவர்கள். குரல் வண்ணம் ஃபாத்திமா. நிகழ்ச்சி அமைப்பு.

0: ஓணத்தின் வண்ணங்களையும் மகிழ்ச்சியின் மனங்களையும் இனிய இசையோடு உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருகிறது குமரி பண்பலை 101. பண்பலை 101 ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது, தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305336506.

பூக்களின் நிறங்கள் போல நீங்களோட ஜீவிதத்திலும் சந்தோஷம் நிறையட்டே. மகாபலி மன்னனின் வரவு போல சிநேகமும் சமிருதியும் நீங்களோட வீடுகளில் நிறையட்டே. எல்லாவருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணா ஆசம்சைகள்.

ஓணத்தின் நிறம் பூக்களத்தில், ஓணத்தின் இனிமை உறவுகளில், ஓணத்தின் மகிழ்ச்சி உங்கள் வாழ்த்துக்களில். வாங்க உங்களின் அன்பான ஓணம் வாழ்த்துக்களை பகிரலாம்.

0: பண்பலை 101 இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602440 மற்றும் ஒரு எண் 2907722. உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நமது நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர், வணக்கம். நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
1: அனைவருக்கும் திருவோணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் திருவோணம் வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி அம்மா,
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேடம், போச்சம்பள்ளியிலிருந்து குமார், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: புத்தேரி போச்சம்பள்ளியிலிருந்து குமார். குமாரா,
2: நலமா
0: இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க உங்க வாழ்த்துக்களை.
2: மிலாடி நபி வாழ்த்துக்கள் மேடம் அனைவருக்கும்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: அனைவருக்கும் நெல்லைய அறிவிப்பாளர் அனைவருக்கும் மீலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகர்கோவில் புதுக்கோடி இருப்பு கலில் ரஹ்மா.
0: உங்களுக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி
3: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் கோவில்புரத்துல இருந்து ஆதர்ஷா பேசுறேன்.
0: கோவில்புரத்துல இருந்து ஆதர்ஷா. ஆதர்ஷா கேக்குதா?
4: கேக்குது.
0: சொல்லுங்கம்மா.
4: எனக்கு குண்டூர் காரம் திரைப்படத்துல இருந்து மடக்கி தட்டு பாடல் வேணும்.
0: இன்னைக்கு வந்து ஓணம் திருநாள் இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து வசந்த அழைப்புல எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றோம்.
4: உங்களுக்கும் நமது குமரி பண்பலை நேயர்களுக்கும் எனது இனிய ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி
4: நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: பெரியல இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயம்மா, ஓண திருநாள் வாழ்த்துக்கள்
5: சொல்றேன் மேடம். வாசலில் வண்ணப்பூக்கள் மலர்ந்து மாமன்னன் மகாபலி மன்னன் வருக வருக என்று திருவோண வாழ்த்துக்களும் மிலாடி நபி வாழ்த்துக்களும் அன்பான நேயர்களுக்கும் மக்களுக்கும்.
0: நன்றிமா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சாமி தோப்புல இருந்து மேகலா. மேகலாமா சொல்லுங்க.
6: மேடம்,
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றி
6: நன்றி.
0: வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரு?
7: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
7: அனைவரும் இனிமையாக ஊஞ்சல் ஆடி ஓண சக்தியை உண்டு அனைவரும் இனிமையாக ஓணம் கொண்டாட எனது இனிய ஓண நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கும் ஓண வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
8: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
11: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: நேரம் காலை 9:26. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு வாழ்த்துப்பூக்கள் நிகழ்ச்சியில்.

0: நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓணம் நல்வாழ்த்துக்கள் கூறுவது யாரம்மா? எல்லாரும் நலமா இருக்கோம்மா. தோவாளையிலிருந்து கிருஷ்ணமாள். சரிம்மா, உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சரியா? நன்றிம்மா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மணிகண்டன், செட்டியார் படம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
2: அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் ஓண திருநாள்
2: நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ராதாமா, சொல்லுங்கள். ஓண ஆசம்சங்கள் உங்களுக்கும். நன்றிமா,
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க.
4: நம்ம குமரி பண்பலை அனைவருக்கும் ஓண ஆசம்சங்கள்.
0: உங்களுக்கும் ஓண ஆசம்சங்கள் ஐயா.
4: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம், திங்கள் நகர்ல இருந்து ஜெயந்த் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: நிலையத்தின் அதிகாரிகள், அறிவிப்பாளர்கள், நேயர்கள், படைப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி,
5: நன்றி, நன்றி.

0: நேரம் காலை 9:29 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு வாழ்த்துப்பூக்கள் நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன்.
0: நல்லூர்ல இருந்து மணி ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: அனைவருக்கும் ஓண பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: விளாடி நபி நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் வந்து ஈட்டாமல இருந்து ராமசாமி பேசுறேன்.
0: ஈட்டாமலில இருந்து ராமசாமி. நான் பேசுறது எனக்கே கேக்குது. கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்றீங்களா?
2: சரி மேடம், சரி சரி. அனைவருக்கும் ஓணம் பண்டிகை திருநெல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும், குமரி பண்பலை அலைவரிசைக்கும் மற்றும் மிலாடி நபி வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. நன்றி.
2: நன்றி அம்மா. நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
3: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிம்மா, வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்கும் திருவோணம் நல் வாழ்த்துக்கள் அம்மா.
0: நல்வாழ்த்து.
3: எல்லா மக்களுக்கும், எல்லா பேருக்கும் திருவோணம் நல் வாழ்த்துக்கள். மிலாடி நபிகள் நல் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றிம்மா. நன்றிம்மா.
3: நன்றி அம்மா. நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி. வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
5: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் ஐயா சொல்லுங்க.
5: அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
5: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: நன்றி.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூரி மடம், நாகர்கோவில். 2330-66.
8: அன்பார்ந்த எஸ்பிஐ வாழ்க்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில், வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும்

0: தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் பிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பூக்களாலும் சந்தோஷத்தாலும் வீடெல்லாம் மணக்கும் இனிய ஓணம் திருநாளில் நேர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சி பொங்க கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:33. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சியில். நேர்களின் வாழ்த்துக்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் பாடல் ஒன்று கேட்கலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் விவேக்கின் வரிகளில் நக்குல் மற்றும் ரம்யா பட் பாடிய பாடல்.

0: அழைப்பு வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சியில் பூக்களாலும் புன்னகையாலும் வணக்கும். இனிய ஓண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேர்கள்லாம் சூப்பராக அழகாக வந்து அவங்களுடைய ஓணத்திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் மிலாது நபி வாழ்த்துக்களை கூறிட்டு இருக்காங்க. நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேய வணக்கம். வணக்கம்
1: நன்றிமா,
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கவர்குளத்திலிருந்து. கனகராஜ் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: மகாபலி ஆணவத்தை மாபலியாய் வீரருக்கு மாயவர் தோன்றிய விழா இது. மரபு வழி ஊன்றிய விழா. ஒத்தப்பூவும் இல்லங்களில் அத்தப்பூவாய் அலங்கரித்து வந்தாரை வரவேற்கும் திருவிழா இது. சொந்தங்கள் கூடி புலவும் ஒரு விழா. நேயர்களுக்கும் இளையத்தாருக்கும் ஓணத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் ஓணத்திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: குமரி பண்பலத்தில் அன்பு அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான நேயர்களுக்கும் விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் திருவோண திருவிழா நல்வாழ்த்துக்களும் மிலாடி நபி விழா வாழ்த்துக்களும் பாசத்தோடு கூறிக்கொள்கிறேன்.
0: பாசத்தோடு கூறுவது யார் என்று தெரிந்து கொள்ளலாமா?
3: மங்களக்குன்று சுசீலா.
0: மங்களக்குன்றிலிருந்து சுசீலாமா. சரிம்மா, நன்றிமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வில்குறி கண்ணன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: மைக்கேல் மேசன் காமராஜர் படத்திலிருந்து
0: ஐயா. இது வந்து வாழ்த்து பூக்கள், இன்னைக்கு ஓணம் வாழ்த்துக்களை தான் சொல்றோம்.
4: அப்படியா?
0: ஆமா, நீங்க கேக்கலையா நிகழ்ச்சிய?
4: கேக்கல மேடம்.
0: சரிங்க ஐயா. சரி, இன்னைக்கு வந்து வசந்த அழைப்புல எல்லாருமே அவங்களுடைய ஓண வாழ்த்துக்களை சொல்லலாம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க ஐயா?
5: சூரங்காடு முத்தாசாரி குமரி மாலக்கா.
0: சொல்லுங்க ஐயா.
5: அனைவருக்கும் திருவோணம் நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
5: அதாவது ஓணம் போணம் திருவோணம், இன்பங்கள் நிறைக்கும் திருவோணம். மகாபலி மன்னனுக்கு வரவேற்பு, குடைபல்லல் மன்னனுக்கு வரவேற்பு, அத்தக்கோல மலகாக இத்திக்கும் வரை எழிலாக, மன்னங்கள் தங்க வரும் விதமாக, மனங்கள் அனைத்தும் மகிழ்வாக, மட்டரிசி சோரோடு புளிசேரி ஊத்தியறி அவியல் உண்டு, அடை பிரதமன் பாயாசம் இனிப்போடு ஓணம் தட்டி விருந்து உண்டு, ஆவணி சிங்கம் நன்னாளில் எங்கும் எங்கும் வண்ணமயம், மகாபலி ராஜன் காலம் போல் இருக்கும் எங்கும் இன்பமயம், புத்தாடை அணிந்து கொண்டாட்டம், தென்மிழை மணிந்து கொண்டாட்டம், மங்கையர் இணைந்து கோலாட்டம், மனங்கள் மண் சேரோட்டம் சொல்லி வாழ்த்துறை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சபாஷ்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: லட்சுமி, கிருஷ்ணகோவில்.
0: கிருஷ்ணகோவில் லட்சுமிமா, சொல்லுங்கம்மா.
6: முதலில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கேன். எனது அன்பு சகோதரி ஆர்ஜே முத்தியானந்தி அவர்களுக்கு திருவோண திருநாள் நல்வாழ்த்து.
0: உங்களுக்கும் திருவோண வாழ்த்துக்கள் அம்மா.
6: மற்றபடி நேயர்கள், நிலையத்தார்கள், அனைத்து ஆர்ஜேக்களுக்கும் என்னோட மனமார்ந்த திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிமா. நன்றி.
6: நன்றி. நன்றி.
7: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யாட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
11: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
11: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
11: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.
12: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
13: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி

0: இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
1: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
0: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
0: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
1: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: சுவையான ஊனு சத்யாவோடு இனிமையான பாட்டுக்களும் சேரட்டும். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:43. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு வாழ்த்து போக்கள் நிகழ்ச்சியை. நமது நிகழ்ச்சியில் அடுத்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: மேடம். வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றி
4: நன்றி நன்றி.
3: வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம்.
5: வரவேலையா?
3: சொல்லுங்க.
5: அனைவருக்கும் நேயர்களுக்கும்
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி
5: நன்றி நன்றி.
3: வணக்கம்.
6: வணக்கம்மா.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: தென் தாமரை குளத்திலிருந்து எஸ் பி செல்வன்.
3: தென் தாமரை குளத்திலிருந்து எஸ் பி செல்வன், சொல்லுங்க ஐயா.
6: நிலையத்தாருக்கும் பண்பலை உள்ள அனைவரும் நண்பர்களுக்கும் திருவோணம் மற்றும் மிலாடி நபி நல்வாழ்த்து.
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நேர்கள் இப்பொழுது சூப்பரா ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் சினேகனின் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா ரேஷ்மி பாடிய பாடல்.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்
2: செண்பகராமன் புதூர்,
1: செல்
2: 7305 3656.

0: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. ஒவ்வொரு குரலும் ஒரு வாழ்த்து, ஒவ்வொரு வாழ்த்தும் ஒரு புன்னகை. ஓணத்தின் மகிழ்ச்சியை நம்மோடு பகிர வாருங்கள். இது வசந்த அழைப்பு வாழ்த்துப்பூக்கள் நேரலை நிகழ்ச்சி. அடுத்து வாழ்த்துக்களை கூற வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாலப்பள்ளத்திலிருந்து அனுகிரகா.
0: பாலப்பள்ளத்திலிருந்து
1: அனுகிரா.
0: அனுகிரா, சொல்லுங்கம்மா.
1: அனைவருக்கும் ஓண திருநாள் மற்றும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் ஓண வாழ்த்துக்கள், மிலாடி நபி வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: நெட்டாங்கோடுல
0: இருந்து மணிகண்டன் ஐயா, சொல்லுங்க.
2: நேயர்கள் அனைவருக்கும், நிலையத்துள்ள அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
2: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பிரசாந்த் கிளாச்சில இருந்து பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: மலரட்டும் அன்பு, மணக்கட்டும் மகிழ்ச்சி, பொலியட்டும் ஓணம், பெருகட்டும் வளம், மாவேலி நினைவில் மனங்கள் இணைந்து இசையா இனிக்கட்டும். குமரி பண்பலின் நல்வாழ்வு மலரட்டும். இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
4: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல.

0: அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
4: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தூய்மையின் நம்பிக்கை
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
5: தொடர்புக்கு
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305365016.
6: நேரம் காலை 9:55. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம்மா, சொல்லுங்க.
7: எல்லாத்துக்கும் ஓண நல்வாழ்த்துக்கள்மா.
6: உங்களுக்கும் ஓண வாழ்த்துக்கள்மா.
7: நன்றி. எல்லாரும் நல்லபடியா ஓணம் கொண்டாடி நல்ல சிறப்பா வாழணுமா.
6: கண்டிப்பாமா. நன்றிமா. நன்றி.
7: நன்றிமா.
6: வணக்கம்.
8: குமாரி பேசுறேன்.
6: குமாரிமா சொல்லுங்கம்மா.
8: ஓணம் கொண்டாடினவங்களுக்கும் அப்புறம் அதை ரசிச்சவங்களுக்கும் நிலைத்தாரு, அப்புறம் நம்ம தோழிகள் எல்லாருக்குமே வந்து நான் வாழ்த்து சொல்றேன்.
6: நன்றிமா. நன்றி.
8: நன்றி.
6: வணக்கம்.
9: வணக்கம்.
6: எங்க இருந்தியா?
9: அகத்தி பரத்துல இருந்து.
6: பால்மணி. சொல்லுங்க ஐயா.
9: அன்பும் அமைதியும் நிறைய வளம் இந்த திருப்போணம் மிலாடு நல்லா மகிழ்ச்சியோடு தன்னுடைய
6: வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். ஆனா உங்களுடைய லைன்
9: பெயர்களுக்கும்
6: அனைவருக்கும்
10: ஓணம் திருநாள் பண்டிகை நல்வாழ்த்து.
6: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
10: நன்றி.
6: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஈசானி மங்கலத்தில இருந்து
11: சகாயராஜன்.
6: சகாயராஜன். சொல்லுங்க ஐயா.
11: உலகில் வாழும் அனைவருக்கும் மினாடி நபி வாழ்த்துக்கள் மற்றும் ஓண திருநாள் வாழ்த்துக்கள்.
6: நன்றி ஐயா. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
11: நன்றி. வாழ்த்து.
6: வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
12: ராஜாஜி கதிரேசன், வடலிவுலையிலிருந்து பேசுறேன்.
6: வணக்கம் ஐயா.
12: நேயர்கள் அனைவருக்கும், அறிவிப்பாளர்களுக்கும் எங்களுடைய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நான் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள் மேடம்.
6: உங்களுக்கும் வாழ்த்துக்களுமா. நன்றி.
12: நன்றி மேடம். நன்றி.
6: வணக்கம்.
13: வணக்கம்.
6: வணக்கம்.
13: நந்தனா பேசுறேன். அனைவருக்கும் ஓணம் மற்றும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள்.
6: உங்களுக்கும் வாழ்த்துக்களுமா.

0: நன்றி.
1: தேங்க்யூ.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இதயங்குடியே ரகு.
0: இங்க இருந்தியா?
2: நல்வாழ்த்துக்கள். ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
0: ஓணம் நல்வாழ்த்துக்கள் கூறுவது யார்?
2: இதயங்குடியே ரகு.
0: விஜயான்கோடு. ஓகேயா. நன்றி
2: நன்றி.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள்.
0: ம்,
3: திருவோண நல்வாழ்த்துக்கள்.
0: நல்வாழ்த்துக்கள்.
3: நல்வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. ம், நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நாகர்கோயில இருந்து
4: வேணி.
0: வேணி, சொல்லுங்கம்மா.
4: அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்து.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. நன்றி.

விளக்க மீண்டும் ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சைகள். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் காலை 10:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101.
1: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம். தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆசைகள் முடிவு என்பது இல்லாமல் தேவைகள் என்பவை ஒன்றன் பின் ஒன்றாய் பெருகிவரும் சூழ்நிலையில வாழ்க்கை என்பதும் பெரும் சவாலாக மாறிவிடுறது பலரோட வாழ்க்கையில. வாழ்க்கை என்பது போராட அல்ல என்பதை உணரும் போது காலங்கள் பல கடந்து போய்விடுகிறது. நமக்கு கிடைத்துள்ள இந்த அற்புதமான வாழ்க்கையை ரசித்து வாழ்வது என்பது கனவாகி போகிறது பலருக்கு. நமது ஆசைகள் நிறைவேறும் போது மட்டும்தான் வாழ்க்கையை ரசிக்காமல் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழணும். அதற்கான பல கருத்துகளையும் வழிமுறைகளையும் கற்றுத்தருபவை இந்த புத்தகங்கள். அதுவும் நாம் விரும்பி கற்கும் நேரத்தில் புதன்கிழமை தோறும் நல்ல புத்தகங்களை வாசித்து கருத்துக்களை அறிந்து வருகிறோம். இன்று வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற நூலை வாசிப்போம். வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில்.
0: ஏதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்ல, நம்ம லைஃபுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயங்கள், நமக்கு அன்னன்னைக்கு உள்ள செயல்பாடுகள், நம்ம வந்து லைஃப்ல எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கறது மாதிரி.
1: ஹேப்பி ஓணம் கூட, ஓணம்னாலே நமக்கு ஞாபகம் வந்து ஓணம் சத்தியா,
0: ஓணம் சத்தியா,
1: உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் டாபிக்கா இருக்கு.
0: அதாவது நம்ம உடம்புக்கு வந்து எப்படி வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து நீர், இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. நமக்கு வந்து தாகம் வந்த பிறகுதான் தண்ணி குடிக்கிறது போல, உடல் சோர்ந்த பிறகுதான் நம்ம உணவை பத்தி யோசனை பண்ணுவோம். அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையானதை சரியான நேரத்துல வந்து கவனிக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து தூண்டும் நம்மளை. அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். உடலை கவனிக்கிறது வந்து செலவு கிடையாது. அது செலவுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சோம்னா என்ன ஆகும்? ஆரோக்கியம் இல்லாம ஆயிரும். இது வந்து நம்ம எதிர்காலத்திற்கான முதலீடு. நம்ம லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பணம் எவ்வளவு தேவைன்னு நம்ம வந்து வாழ்க்கையில சேகரிக்கமோ, அதே போல உடலுக்கு என்ன தேவைங்கிறது அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாம. அதுதான் இது வந்து ஒரு எதிர்காலத்திற்கான முதலீடு. அதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். நாள் முழுவதும் வந்து தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது வந்து முக்கியம்னு சொல்றாங்க. அதுக்குன்னு 8 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னு தனித்தனியா 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் கிடையாதான். நம்ம வந்து சாப்பிடோம்ல குழம்பு, அப்புறம் வந்து ஜூஸ் ஐட்டங்கள் இந்த மாதிரி, அதுல கூட நம்ம வந்து என்னன்னா நீர்ச்சத்து இருக்கு. அந்த குழம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் கூட நமக்கு வந்து அந்த 8 லிட்டர்ல அடங்கிரும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். தண்ணீருக்கு பதிலாக வந்து அதிக சர்க்கரை உள்ள பானங்களை வந்து நம்பாமல் இருப்பது நல்லது. ஜூஸ்னு சொல்றோம் இல்லையா, அதுவுமே பழ உணவுகள் சாப்பிடும்போது அதுல வந்து சீனி எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிடுவாங்க, சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு நம்ம யூஸ்வலா வந்து காலையில எந்திரிச்சோடனே நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் எல்லாருமே. அப்ப கழி அந்த டைம்லயே நமக்கு தெரியும் நம்ம உணவுக்கு உடலுக்கு வந்து எது தேவை அப்படிங்கிறது. ரொம்ப அடர் மஞ்சள் நிறமா இருந்ததுன்னா, ஓ நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து நம்ம நீர் பற்றாக்குறையினாலதான் அப்படி வருதான். ஸோ அது கூட நம்ம உடம்பை வந்து எல்லா விதத்திலயும் நமக்கு அறிகுறி காட்டுற வண்ணம் தான் நம்ம உடல் அமைப்பு இருக்குது. ஆனா வந்து நிறம் மட்டுமே வச்சு முடிவு செய்ய முடியாது, உடலுக்கு என்ன தேவைங்கிறது அப்பப்ப கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஆசிரியர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது. எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. எது உங்களை உட்கொள்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேத்து கூட ஒரு சின்ன வலைதளத்துல ஒரு சின்ன கதை, அந்த கதையில வந்து அந்த பெண் வந்து திருமணமாகி வந்த உடனே ரொம்ப அழகா ஒல்லியா இருக்கிறாங்க. அந்த வீடு வந்து ஒரு பெரிய பணக்கார வீடு. ஸோ அதுல வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள்னால இங்க அதிக அளவு சாப்பாடு நல்லா கிடைக்கிறதுனால எந்த டைமும் என்ன பண்றாங்க, நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்பு நல்லா புஷ்டியான உடனே கணவனுக்கு வந்து அவங்க மேல வந்து வெறுப்பு வர்றது மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, இவங்கள அப்ப திங்க் பண்ண வைக்குது, நம்ம வந்து ஏன் வந்து உடலுக்கு தேவையான அளவு நம்ம உணவை சாப்பிடாம அதிகப்படியாம நம்ம தின்னதுனால தானே அதை திங்க் பண்ணி பாக்குறாங்க. எந்த டைமும் என்ன பண்றாங்க, சாப்பாட்டுலயே இருக்காங்க. அப்ப அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா பழைய லெவலுக்கு வராங்க. அப்ப அவங்க வந்து ஒரு வேர்ட் சொல்றாங்க, நமக்கு வாழ்க்கையில எது தேவையோ அது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியும். இதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பிடுகின்ற மற்றும் பருகுகின்ற எல்லாமே முக்கியமானது, ஏனெனில் அது உங்களுடைய அதிர்வின் மீதும் யதார்த்தத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துகிறது. சற்று யோசித்து பாருங்கள், நீங்கள் நல்ல உணவையும் நல்ல பானங்களையும் உட்கொள்ளாவிட்டால் எப்படி உங்களால் நல்ல விதமாக உணர முடியும் அப்படின்னு

0: முதலே வந்து கேள்வி கேட்டிருக்கார்.
1: அதாவது இப்போ வந்து நம்ம புக்கோட டைட்டில் என்ன, நல்ல அதிர்வு நல்ல வாழ்க்கை இல்லையா? அந்த அதிர்வுகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு உள்ளாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட நல்ல உணவாக அமையணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. நீர் மற்றும் ஊட்டச்சத்து தேவையை கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ எக்ஸாமுக்கு போகிறாங்க குழந்தைங்க, எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் என்னவா இருக்கும்? நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளோட உணவு பற்றி தான். அந்த டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்கு இது இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஏன் அந்த மாதிரி எக்ஸாம் நாள் கூட அன்னைக்கு காலையில இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும், இந்த மாதிரி உணவுகளை கொடுக்க கூடாது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து சொல்றாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா, அந்த உணவு இப்ப வந்து நிறைய பேர் சொல்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப இட்லி தோசை சாப்பிடும் போது ஓகே அப்படின்னு இருக்கும். இப்ப புட்டு அப்படிங்கிற ஐட்டம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகம் கேரளாவோட லிங்க் ஆகுறதுனால நம்ம வந்து அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த புட்டு சாப்பிடும் மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில டைம்ல. அந்த மாதிரி சில உணவுகள் வந்து சில நாட்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான். அதுதான் சொல்றாங்க, நாம் சாப்பிடும் போது நம்முடைய அதிர்வு மாறுகிறது. இப்ப மந்தமாக உணர வைக்கின்ற, நமக்கு தூக்க உணர்வை கொடுக்கின்ற உணவு பதார்த்தங்கள் மிகவும் தாழ்ந்த ஊர் அலைவரிசையில் அதிர்கின்றன. இப்ப வந்து அதை வந்து குப்பை உணவு அப்படின்னு கூட சொல்றாங்க சில உணவுகளை. இந்த உணவுகள் வந்து சாப்பிட பொறிக்குது, வாய்க்கு ருசியா இருக்குது, ஆனா வந்து உடலுக்கு 1% கூட, அதுல ஆரோக்கியம் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா 1% கூட இல்ல, அதுதான் குப்பை உணவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துரதிருஷ்டவசமாக மிகவும் சுவையாக இருக்கும்படி தயாரிக்கப்படுகின்றன, ஆனால் இதில் நம்ம சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக கூட உட்கொள்றோமோ, இது வந்து நம்முடைய மனநிலையை பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய எடையும் அதிகரித்து நோய்கள் நம்ம எளிதில் தாக்க வழிவகுக்கிறது. அதாவது நமக்கே தெரியுது இது வந்து தேவையில்லாத உணவு அப்படின்னு தெரியும், இருந்தாலும் என்ன பண்றோம்,
0: விரும்பி ஈர்ப்பு திறன் நமக்கு தேவையே இருக்காது, அது அந்த டைம்ல அது நம்ம திங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுதான் வந்து ஒரு சின்ன கதை, குட்டி கதை. அதாவது ஒரு சிறுத்தை வந்து ரொம்ப பசியோட உணவை தேடிட்டே இருக்கு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு மானை பாக்குறது, அப்புறம் வந்து ஒரு புள்ளி மானையும் பாக்கு, ரெண்டும் வந்து சேம் டைம் பாக்குது, ரெண்டு பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. நமக்கு வந்து இதுல வந்து இப்ப சாப்பாடு மாதிரிதான், நமக்கு என்ன உணவு தேவை என்ன உணவு தேவை இல்லைங்கிறத சூஸ் பண்றது மாதிரிதான். இந்த ரெண்டுமே வந்து மலை அடிவாரத்துல மேய்ஞ்சிட்டே இருக்கு. சிறுத்தை வந்து என்னன்னா ரொம்ப எச்சரிக்கையோட என்னன்னா மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல போகுது, பதுங்கி நிக்குது, எதனை வந்து தாக்கி உணவை எடுத்துக்கலான்னு ஆலோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா ரெண்டு அதுலதான் நிக்குது, இதை பாக்கல. அதே நேரத்துல சிறுத்தையை பார்த்த மான்கள் என்ன பண்ணுச்சு, ஓட தொடங்கிட்டு, டக்குன்னு திரும்பி பார்க்கு சிறுத்தை உட்கார்ந்துருக்கு, இது யோசனை பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு. அப்போ என்னன்னா ஓடின உடனே ஒன்று வலது பக்கம் போகுது, ஒன்று இடது பக்கம் போகுது. சிறுத்தை வந்து என்னன்னா இப்போ வந்து எதை துரத்தலான்ட்டு யோசனை பண்ணிட்டு, சரி கருப்பு மானை துரத்துவோம், அதான் பார்க்க பார்வையாக இருக்கு, இறைச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கருப்பு மானை துரத்தினோடனே கருப்பு மான் என்ன செஞ்சுன்னா அது வேகமாக போய் எங்கேயோ போய் மறைஞ்சிட்டு. அப்போ அடுத்த நினைக்குது, சரி கருப்பு மான் வேகமாக போயிட்டு, இனி நமக்கு அது கிடைக்காது அந்த உணவு, அதனால புள்ளிமானை துரத்தலான்னு இங்கே வந்து பார்த்தா புள்ளிமானும் ஓடி போச்சு, ரெண்டுமே போயிட்டு. அப்போ பசி அதிகமாச்சுட்டு, அப்போ பசி அதிகமானப்போ அப்போதான் இது வந்து நினைக்குது நமக்கு எது தேவையோ அதை முதல்ல எடுத்துருக்கணும். நம்ம வந்து அந்த அழகை பார்த்து கருப்பு மான் தான் வேணும்ட்டு ஓடுறோமே, அதுவும் வெயிட் பண்ணாங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உணவு வந்து நம்ம உடலுக்கு தேவை அப்படிங்கிறது. இப்போ நிறைய வந்து உடல் எடை குறைப்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பானங்கள் அருந்துனாங்க, நிறைய மருந்துகள் சாப்பிட்றாங்க. அப்போ அது ஏன் நம்ம பண்ணுறோம், நம்ம ஆரம்பத்திலேயே வந்து சத்தான உணவுகளை சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்த பாட்டி தாத்தாவே சொல்லுவாங்க, நான் அந்த காலத்து சாப்பாட்டில் வாழுகிறேன், நீ தந்த சாப்பாட்டிலேயே வாழ்றேன்
1: சொல்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தையை.
0: ஆமாம் அதே மாதிரி தான்.
1: இப்போ 1949 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மின்காந்த வல்லுநர் யாருன்னா ஆந்திரே சிமோன் நேட்டன் அப்படிங்கிற அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, உணவுகளோட மின்காந்த அலையை வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உணவு ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி இருக்கிற மாதிரி அந்த அதிர்கின்ற ஒரு மின்காந்த ஆற்றலும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சுமார் 6500 ஆம்ஸ்ட்ராங் அளவு அதிர்வை கொண்டிருக்கணும் அப்படிங்கறத ஆந்திரே அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ வந்து உணவுட வகையை பற்றி ஒரு 4 பிரிவா பிரிக்கிறாங்க. எப்படின்னா உயர்ந்த அதிர்வு கொண்ட உணவுகள் வந்து முதல் பிரிவில் இருக்கு. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, வேக வைக்கப்படாத காய்கள், பழங்கள், முழு தானியங்கள், ஆலிவ், பாதாம், சூரியகாந்தி விதை, சோயா, தேங்காய், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அதையெல்லாம் வந்து முதல் வரிசையில சொல்றாங்க. இரண்டாவது வரிசை என்ன அப்படின்னா,

0: சத்து அதிர்வு கொண்ட உணவுகள், அதாவது வேக வைக்கப்பட்ட காய்கறி, பால், வெண்ணெய், முட்டை, தேன், வேக வைக்கப்பட்ட மீன், நிலக்கடலை எண்ணெய், கரும்பு அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. மூன்றாம் வகையாக வேக வைக்கப்பட்ட இறைச்சி, காபி, தேநீர், சாக்லேட், ஜாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அதுல வந்து சுத்திகரிக்கப்பட்ட சீஸும் வெள்ளை ரொட்டி இதெல்லாம் சேருது. நான்காவது பிரிவுல இடம்பெற்றிருக்கு வந்து எதுவுமே இடம் பெறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பதன பொருட்கள், மதுபானம், அந்த மாதிரி சர்க்கரை, மைதா, வெள்ளி சர்க்கரை அதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்பவுமே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கேள்விப்படும் போது நிச்சயமா மைதா வந்து சாப்பிடக்கூடாது இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும்
1: வண்டிக்கு வந்து எப்படி வந்து பெட்ரோல் தேவையோ அதுக்கு உடலுக்கு எது தேவை அப்படின்னு சொன்னா உணவு தான், அது ஊட்டச்சத்து உணவுகள். வண்டியை வந்து பெட்ரோல் போடாமலேயே வண்டி ஓட்டுறோம்னு வைங்களாம், ஓட்டுறோம்னு எதிர்பார்க்கிறோம், இன்னைக்கு பெட்ரோல் போடாண்டா அப்படின்னு ஓட்டினா அது ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா நின்றோம். அதே போலதான் உடலுக்கு தேவையான உணவு வந்து நீர் கிடைக்காமல் தொடர்ந்து வேலையை செய்ய சொன்னால் சோர்வு வருவது இயல்பு தானே. அதுக்கு ஏன் நான் வந்து சோர்ந்திருக்கேன் சோர்ந்திருக்கேன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து மறக்கக்கூடாத பொருள்ல ஒண்ணு வந்து தண்ணீரும் கூட. இப்ப வந்து நமக்கு நாமே வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கலாம். என்னன்னா காலை எழுந்தவுடனே ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவுக்கு வர்றது எது, செல்போனா தண்ணீரா அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து எது தோணுங்கிறது தெரியும். அதுமாதிரி டிஃபன் பாக்ஸ்ல நம்முடைய உணவுப் பொருட்கள்ல சாப்பிடுறதுல எதைதான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு இருக்கு அப்படிங்கறத நம்ம இடம்பெற்று கூடாது. ஆரோக்கியமா இருக்கணும், ஊட்டச்சத்து நிறைந்ததா அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு நாமே க்வெஸ்சன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
0: அதே மாதிரி நம்முடைய அதிர்வுக்கு வந்து எந்த உணவு ஏற்றது, எந்த உணவு ஏற்க முடியாதது அப்படின்னு நமக்கே சில விஷயங்கள் தெரிய வரும், அதையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம எதோ உணவுகளை சாப்பிடுறோம் அப்படிதானே. அப்போ அதே மாதிரி அரிசி உணவு சாப்பிடுறோம், இருந்தாலும் ஒவ்வொரு இந்த குழந்தைகளுக்கு ஆகட்டும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி கொடுக்காம நம்ம செயற்கை உணவு அப்படிங்கறது செயற்கை முறையில் விளைவிக்கப்படுகின்ற பொருட்களை விட அதிக வலிமையை உங்களுக்கு கொடுக்கின்றன அந்த பொருட்களை விட. எது இயற்கையாக விளைக்கப்படுகின்ற உணவுகள், அப்ப இயற்கையை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கூட ஸ்நாக்ஸ், சிற்றுண்டின்னு சொல்லும் போது நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, கிழங்குகள், அதாவது அரு அந்த அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவுகளை கொடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி.
1: ரெண்டு பேரும் வந்து செடி வாங்குறாங்க, சேர்ந்து செடி வாங்கி பக்கத்து வீட்டுல உள்ளவரும் அதிகமா அவங்க வீட்டுல செடி காய்கறிகள் தோட்டம் இருக்குன்னு பார்த்து பொறாமப்பட்டு இவங்களும் வாங்கி அதே மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. அவங்களும் தண்ணி விடுறாங்க, இவங்களும் தண்ணி விடுறாங்க. இவர் வந்து மழைக்காலம் ஆனாலும் தண்ணி விடுறாரு புதுசா வாங்கினவர். அப்ப வந்து இந்த செடி என்ன செய்யுது, அவர் வீட்டு செடி வந்து அவர் எப்பவுமே வந்து பராமரிக்கிறாரு, தண்ணி விடுறாரு, ஆனா எப்பவும் அதுகிட்ட நிக்கிறது மாதிரி இல்ல. ஆனா வந்து செடி நல்லா வளர்ந்து பலன் கொடுத்துட்டு ஆனா இது வாங்கின லெவல்லயே உட்கார்ந்துருக்கு. ஏன்னு ஆலோசனை பண்ணி பார்த்தா அவர் வந்து என்ன அந்த செடிக்கு தேவையோ அது அவ்வளவு ஊட்டச்சத்தையும் கொடுத்திருந்தாரு. கொஞ்ச நேரம் தண்ணி விட்டுருந்தாலும் சத்தான ஊட்டச்சத்து உள்ள தண்ணீரை கொடுத்திருந்தாரு. எந்த நேரத்துல தண்ணி விடணும், எந்த நேரத்துல தண்ணி விடக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் நம்ம உடலுக்கு எந்த நேரத்துல எது தேவை அப்படின்னு நாம வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். எது எதுக்கெல்லாமோ ஆராய்ச்சி பண்றோம், இது ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. செடியை வந்து நம்ம எப்படி கவனமா வளர்க்கிறோமோ அதை விட அன்பா நம்ம உடலையும் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கறது ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய பரிசு கிடையாது, தினம் தினம் நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம்ல, அதேதான். இப்ப வந்து சின்ன ஒரு விஷயம் தான், தண்ணி பாட்டில வந்து மறக்காம எடுத்து செல்றது, சத்தான உணவை நம்ம சேர்ந்து எடுத்து எடுக்கிறது, ஒரு பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றோம்னா அந்த பழம் நம்ம உடலுக்கு தேவைதானா அப்படின்னு எடுக்கிறது, ஏதாவது ஒரு யாராவது இந்த பழம் மீதமா போகுது நாளைக்கு இது அழுகி போயிடும் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பெரிய நல்ல பழக்கங்களாக நம்ம மாத்தும், அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். இப்ப வந்து நன்றி உணர்வு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நன்றி உணர்வு தேவைங்கிறத அடுத்த பார்க்க போறோம். நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து திரைப்பட பாடல் கொடுக்கலாம். பாடலுக்கு முன்பாக
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி,
6: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓணம் தள்ளுபடி ஆஃபர், சிறப்பு சலுகையாக 32-inch TV 8,900.

0: முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். ஒன்ஸ் இன் ஏசி 26,999 முதல். இச்சலுகை ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை மட்டுமே. டெஜிமார்ட் பேலஸ் ரோட், தக்கலை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: டிஜிமார்ட்டின் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட், தக்கலை.
6: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
7: மற்றும் தக்கலை.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
13: பெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
12: உடனடி டெலிவரி,
13: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
12: தொடர்புக்கு
13: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
14: மாமா, என்னாச்சு?
15: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
14: அப்ப உடனே நம்ம ஸ்ரீநிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்.
8: அப்போதும் சரி, இப்போதும் சரி,

0: awesome uncle.
1: That's right.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நேரம் இப்போது 10:25. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வாசிப்பை சுவாசிப்போம். இன்றைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். அதுல நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டாபிக் உள்ளதான் நுழைய போறோம். நீங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி குறை கூறுவதற்கு முன்பு படிக்க முடியாத நிலையில் எண்ணற்றோர் இருப்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு தந்திருக்காங்க. அடுத்ததாக
4: பருமனாகி கொண்டே போவதை பற்றி நீங்கள் குறை கூறுவதற்கு முன்பு உணவே கிடைக்காத நிலையில் எண்ணற்றோர் இருப்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: உங்களுடைய வேலையை பற்றி நீங்கள் குறை கூறுவதற்கு முன்பு சல்லி காசு கூட இல்லாமல் எண்ணற்றோர் இருப்பதை நினைத்து பாருங்கள்.
4: அதே மாதிரி உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்வதை பற்றி நீங்கள் குறை கூறுவதற்கு முன்பு குடியிருக்க இடமே இல்லாத நிலையில் எண்ணற்றோர் இருப்பதை பார்த்து நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
5: பாத்திரம் கழுவ வேண்டியிருப்பதை பற்றி நீங்கள் குறை கூறுவதற்கு முன்பு தண்ணீர் வசதியே இல்லாத நிலையில் எண்ணற்றோர் இருப்பதை நினைத்து பாருங்கள்.
4: நீங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை துளி கூட கருத்தில் கொள்ளாமல் உங்களுடைய அலைபேசியை பயன்படுத்தி இவ்விஷயங்களை பற்றி சமூக ஊடகங்களில் நீங்கள் குறை கூறுவதற்கு முன்பு 1 நிமிடம் நன்றி உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: சூப்பரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்திருக்காங்க.
4: நன்றி உணர்வு அப்படிங்கறது சின்ன, நன்றிங்கிறது சின்ன வார்த்தை தான். அது வந்து நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்ல வேண்டியதில்லை, நம்மை நம்பியவர்களுக்கு, நம்மை ஊக்கப்படுத்தியவர்களுக்கு, நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி திருத்தியவர்களுக்கும் கூட நன்றி சொல்லலாம். ஒரு சின்ன நன்றி வந்து அந்த நாளையே அழகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு நன்றி உணர்வை வந்து வாழ்க்கையில வந்து எப்படி நம்ம வந்து மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொள்வோம் அப்படிங்கிறது. ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பாலைவனத்துல பரிதவித்து கொண்டிருந்த ஒரு பறவையோட கதை இது. அது என்ன, அந்த பறவை வந்து பாலைவனத்துல வெப்பத்துல தன்னுடைய உடல்ல உள்ள இறகுகள் அனைத்தையும் இழந்து உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருக்கு. தங்குவதுக்கு ஒரு கூடு கூட இல்லை. அப்புறம் தன்னுடைய வாழ்வை சபித்த வண்ணம், என்ன வாழ்க்கை இது, கடவுள் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை தந்தாரு, அல்லும் பகலும் எனக்கு இந்த கஷ்டத்தை ஏன் தந்தாருன்னு தனத்தானே சொல்லிக்கிட்டே அந்த பாலைவனத்துல அது வசிச்சுட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் வந்து அந்த பகுதியில வந்து வானதூதர் வந்து அப்படி பாலை நிலத்தை கடந்து போறாரு. போகும்போது இந்த பறவை வந்து அவர்கிட்ட, ஐயா வானதூதரே, எங்க போறீங்க அப்படின்னு, நான் வந்து இறைவனை பார்க்க போறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. உடனே பறவை சொல்லுது, எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா இறைவனை பார்த்தா ஏன் இந்த பறவைக்கு இப்படி நீங்க கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்சி ப்ளீஸ் பண்ணி கேக்குது. அப்ப இவரும் வந்து போய் வந்து இறைவன்கிட்ட போய் நிலைய வந்து இவருடைய பறவை வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுது, இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு, கடவுள் அதுக்கு இன்னும் 7 பிறவிகள் இருக்கு, இப்பதான் முதல் பிறவி, இன்னும் 7

0: பிறவிகளையும் இதே துன்பத்தையும் கஷ்டத்தையும் அது அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து உடனே அந்த இறை தூதர் கேட்கிறாரு, வான தூதர் கேட்கிறாரு, ஏன் கடவுளே இப்படி இந்த ஒரு பறவைக்கு, அதுவும் சின்ன பறவை, இதுக்கே இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கொடுங்களேன், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தீர்வு கொடுங்களே அப்படின்னு சொன்னோடனே இறைவன் வந்து மனம் இறங்குறாரு. ஒரு மந்திரம் நான் சொல்றேன், அந்த மந்திரத்தை வந்து நீ அந்த பறவைகிட்ட போய் சொல்லி நீ அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்ல சொல்லு அப்படின்னு. அது வந்து என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா, இறைவா நீ நீர் அளித்துள்ள அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கறத ஒரு மாமந்திரம், இதை நீ சொல்லுன்னு. உடனே இந்த மந்திரத்தை அந்த பறவைக்கு கொண்டு சொல்றாரு. பறவை வந்து ஒரு ஏழு பறவையும் இந்த மந்திரம் சொன்னா நமக்கு வாழ்க்கை சரியாகும் சொல்லிட்டு ஏழு நாளுக்கு பின்னாடி வானதூதர் அந்த நிலத்தை கடந்து போகும்போது பறவை ரொம்ப ஆனந்தமா அங்கே இங்கேயுமா போகுது, உடல்ல ரெக்க முளைச்சிருக்கு, அந்த அது இருந்த இடத்துக்கு பக்கத்துல செடி வளர்ந்துருக்கு, ஒரு சின்ன குட்டையில நீர் கூட வந்திருக்கு, அப்படி ரொம்ப ஜாலியா இருக்கு பறவை. உடனே வந்து இவர் வந்து நினைக்கிறாரு, வானதூதர் ஏழு பிறவிக்கும் இதுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் தான் கடவுள் சொன்ன பறவு, எப்படி வந்து அந்த ஒரு சின்ன மந்திரத்துல வந்து இது வந்து இப்படி இந்த பறவை இவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாரு. இறைவன் சொல்றாரு, ஆமா ஏழு பறவைக்கும் அந்த பறவைக்கு நான் வந்து மகிழ்ச்சியே இல்லைன்னு தான் விதி எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா இறைவா நீர் அளித்த அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நான் சொன்னோன்னா அது எல்லா சூழ்நிலையிலையும் அது மாறி மாறி மாறி ஜெபிச்சதுனால அதோடைய நிலைமை மாறி இருக்கு. பாலை மணல்ல சுடு மணல்ல கடந்த போது கூட அது நன்றி சொல்லுச்சு, அதே மாதிரி வெப்பத்துல வருந்தி பறக்க முடியாது தவித்த போது கூட நன்றி சொல்லுச்சு. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லிட்டே இருந்து இந்த ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் வந்து ஏழு நாட்கள்ல மறைஞ்சு போச்சு அதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து என்னன்னா நமக்கு ஒரு சக்தி தான், நமக்கு வந்து எந்த விஷயமானாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா என்ன சொல்லணுமா, இறைவா நீ தந்த கஷ்டத்துக்கு நன்றி, ஆனா அதை எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை தான் கூடவே எரி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. பெரியவர்கள் கூட இதுதான் நமக்கு சொல்றாங்க.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்போ வந்துட்டோம். வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்த தோழிகள்
0: கலைமகள் பாலசுப்ரமணி
1: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நூற்றுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: மலர்கள் மலரட்டும், மனங்கள் மகிழட்டும், ஓணத்தின் புன்னகை ஒவ்வொரு இல்லத்திலும் நிறையட்டும். ஓணம் வாழ்த்துக்களோடு நேயர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101. நேரம் காலை 10:31.

காலை நேரத்தை இசையால் இனிமையாக்க உங்கள் மனதை பாடல்களால் வருட பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. திரை இசையில் ரொம்ப ஜாலியாக எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாடல் லியோ திரைப்படத்திலிருந்து,

0: Rest in peace.
1: மனம் மணக்கும் திருவோணம் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்க மறக்காம எல்லா நேயர்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஓணம் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 10:37. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை.

திரைசேலியினை அனிருத் இசையமைத்து அவரோடு இணைவது ஷில்பா ராவ் குரல் மற்றும் அனுராஜா காமராஜின் வரிகள். ஜெயிலர் திரைப்படத்திற்காக.

0: இயற்கையின் மனம்
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
1: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்
1: செண்பகராமன் புதூர்,
0: செல்
1: 7305365016.
2: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: பூக்களால போடுற அத்தப்பூக்கோளம் அழகுனா பொறுமையாலும் அன்பாலும் குடும்பத்தை நெய்கிற பெண்களின் மனசு அதை விட அழகு. இந்த ஓண பண்டிகையில அத்தப்பூக்கோளத்திற்கும் நம்ம பெண்களோட மனதிற்கும் நடுவுல இருக்கிற அழகான பிணைப்பை பத்தி பேசலாம். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தோழிகளே, நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு அத்தப்பூக்கோளமும் பெண்களின் மனமும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 10:43 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி வாரிசு திரைப்படத்தில் இருந்து தமனின் இசையில் விவேக்கின் வரிகளில் விஜய் மற்றும் MM மானசி பாடிய பாடல்.

0: திருமலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புதூர், செல் 7305336506.

உறவுகளோடு இணைந்து கொண்டாடும் இந்த ஊன நன்னாள் அனைவருக்கும் சிறக்கட்டும் என்று வாழ்த்துவது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:49. பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி வருவது துணிவு திரைப்படத்திற்காக அனிருத் இசை அமைத்து பாடிய பாடல்.

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யானைக்கால் நோயும் அதற்குரிய சிகிச்சை முறைகளும் தகவல்களை தருகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 10:53 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் நிறைவாக மாவீரன் திரைப்படத்திற்காக பாரத் சங்கர் இசையில் கபிலன் மற்றும் சி எம் லோகேஷின் வரிகளில் அனிருத் பாடிய பாடல்.

0: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நல்ல வைபான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. வண்ண வண்ண பூக்கோலங்களோடு ஊன கொண்டாட்டம் தொடரட்டும். இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக இன்று ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் கைது பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் வெர்ஜீனியா குரோக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
2: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
1: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
2: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:09. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது

0: ஓணம் பொன்னோணம் சிறப்பு நிகழ்ச்சி.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய திருவோணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருவோணம் நன்னாளிலே ஆசிரியரும் மாணவரும் பாட்டு பேச்சு என ஓணம் வாழ்த்துக்களை வழங்கிட குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைகின்றனர். தக்கலை அமிர்த வித்யாலயம் பள்ளி மாணவ மாணவிகளின் ஓணம் வாழ்த்துகளுடன் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
2: எல்லோருக்கும் ஹிருதயம் நிறைய ஓணம் ஆசம்சகள்.
3: ஹாப்பி ஓணம்.
4: எல்லோருக்கும் இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள்.

0: சந்தியா வரும் முன்பே உன்னை பண்டு கழிக்கந்தே, சந்தியா வரும் முன்பே உன்னை பண்டு கழிக்கந்தே. தேங்க்யூ, ஓ நம சிவாயா.
1: தேங்க்யூ, ஓ நம சிவாயா.
2: சின்ன தீரு ஓணம் வந்தல், புதுதங்க தேரில் ஓணம் வந்தல்.
3: ஓம் நம சிவாயா. மை நேம் இஸ் அஸ்வதி கேயா. ஐ அம் ஃப்ரம் தக்கலை.

0: ചെയ്യട്ടെ എന്ന് പ്രാർത്ഥനയോടെ ഏവർക്കും ഓണ ആശംസകൾ നേർന്നുകൊള്ളുന്നു. നന്ദി,
1: നമസ്കാരം.
2: தீக்ஷா 58, ரித்திகா 58,
3: ஜானகி 58,
4: ஆதிரா 50B,
5: நந்தனா 58,
6: சித்தார்த் 58,
7: சிந்தா 50B,
8: வந்தனா கிருஷ்ணா 50B,
9: ஷாரிகா உஷா 50B.
10: ஓம் நமஸ்வராய, ஓம் அமிர்தேஸ்வரியே நமக.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஓணம் பொன்னோணம் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பு ஒய் கிருபா கணேஷ். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:32. உங்கள் எண்ணமெல்லாம் வண்ணமயமாக, சிந்திக்கும் செவிக்கும் இனிமையாக என்றும் புத்தம் புது நிகழ்ச்சிகளை அள்ளி தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 0462-260-240-290-790-722. அலைபேசி எண் 8903257-039. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க சார்.
1: மனமணக்கும் பொன்னோணம்.
0: ஆமா.
1: அதாவது பூக்களால் மனம் நிறையும். அது போக ஓண சத்தியாங்கிற

0: காய்கறி கூட்டுதல் அந்த மனமும் ஒரு மனம்.
1: ஆமா,
0: மற்றபடி நாங்கள் அன்பால் அன்பால் இணைவது அது ஒரு மனம்.
1: ஆமா,
0: ஒற்றுமையை உணர்த்துகின்ற ஒரு பண்டிகை திருவோணம். அனைவரையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக பாட நம்மளை உணர்த்தி.
1: அருமையா சொன்னீங்க, உங்களுக்கு இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நேரம் 11:34. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் நேரலை கேட்டு இருக்கோம். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய

0: நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் தூத்துக்குடி இருந்து கலீல் ரஹ்மான்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: முதல்ல நிறைய அறிவிப்பாள அத்தனை பேருக்கும் ஓணத்துக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மனம் மணக்கும் ஓணம் பண்டிகை. உண்மையிலேயே மனம் மணக்கிற ஒரு பண்டிகை தான் ஓணம். அதாவது பொதுவாகவே பண்டிகை என்பது ஒரு மனிதனுடைய மன குளிர்ந்ததுதான். அந்த வகையில் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக நடத்திருக்குது. நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில இந்த கேரளா திருவிழாவை நான் ஒரு காலத்துல போய் அங்க போய் பார்த்துட்டு இருக்கிறோமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு மொழி அலங்காரம், மலர் அலங்காரம், மக்களுடைய பண்பாடு எல்லாமே நமக்கு நல்லா போய் நல்லா போய் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி போது மனம் குளிரும் குளிர்ற மாதிரி இருக்கு. மக்களுக்கு நல்ல தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கு. இந்த நன்னாள் மக்களுடைய வாழ்வு வளம் நலம் எப்பவுமே வாழ்வு நலம் பெற வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை குறித்து இந்த மணக்கும் ஓணம் இந்த நிகழ்வு நான் வாய்ப்பளித்து
0: நன்றாக பேசினீங்க. நன்றி ஐயா, நன்றி.
1: முக்கியமா நன்றி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். குமரி பண்பலை 101. இணைப்புலதான் ஐயா இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நேர்களே, இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஜெஸ்ஸி கிப்ஸ் இசையில் பழனி பாரதி வரிகள்ல ஜெஸ்ஸி கிப்ஸ் குரல்லையே ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 3-2 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தேநீர் நேரம் வெள்ளி திரையில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:43. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சியில குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. பூக்களின் பண்டிகை ஓணம். வானம் பொன்னாக, மண்ணும் பொன்னாக, அத்தம் தொடங்கி 10 நாள் ஆசை ஆசையா காத்திருக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்குதான் மனம் மணக்கும் திருவோண நாள்.
8: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
5: சொல்லுங்க.
8: அதாவது மனம் மணக்கும் சொன்னீங்களா, உண்மையிலேயே நம்ம அதாவது நம்ம மாவட்டமே மனத்துக்கொண்டுதான் இருக்கிறது. பாருங்க, மலர்களால் மனம் வருகிறது. சமையல் அறையிலிருந்து இனிப்பு பலகாரங்கள், பட்சணங்கள், அப்புறம் கறி வகைகள் செய்யறதுல அந்த மனம் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் தலைவாழ இலையில பரமரிசி கூட அப்படி ஒரு மனம் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க. சூடாட்டு பரமாறுவாங்க, அப்ப அதுல ஒரு மனம் வர பாத்தீங்களா, அந்த அந்த ஒரு அந்த மனமே அலாதியான மனம்.

0: அப்புறமா வந்து நம்ம மாவட்டத்துல வந்து ஒரு காலகட்டத்திலே வந்து ரெண்டு போக அறுவடை உண்டு. அப்போ இந்த ஆவணி மாச அறுவடையில வந்து புது அரிசின்னு சொல்லிட்டு புது நெல் வரும் பாத்தீங்களா
1: வீட்டுல,
0: எல்லா வீட்லயும் நெல் இல்லாம இருந்தாலும் பக்கத்துல பக்கத்து கடையில புது அரிசின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதை வந்து நம்ம வீடுகள்ல வந்து புது அரிசி பண்ணிக்கு புது அரிசி பொங்குறோம் புது அரிசி வடிக்கிறோம் சொல்லிட்டு ஓணக்கண்ணிக்கு சமைச்சு இது ஓணத்துல எல்லா பலாரதான் வைப்பாங்க, அதே மாதிரி வச்சு படையல் போட்டு சாப்பிடுற வழக்கம் ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஓணம் பண்டிகை வந்து அந்த காலத்தோட இந்த காலத்துல அதிகமா கொண்டாடுறாங்க. ஆனா என்னுடைய அறிவுல வந்து இந்த ஓணம் பண்டிகை நம்ம மாவட்டத்துல வந்து புது அரிசி வடிக்கிற அந்த பண்டிகையாட்டு இருந்தது. வீட்டுல வந்து நெருக்கதிர் எல்லாம் தொங்க போடுவாங்க பாருங்க. அப்புறம் வந்து கேரளால கூட இது நிறைய பேர் அறுவடை தினமா கொண்டாடுறாங்க. மகாபலி சக்கரவர்த்தி தங்களை பார்க்க வரும்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது அவங்களோட ஆனந்தமாக ஆடி பாடி அத்தை கோலம் போட்டு கோலாட்டம் ஆடி அப்படிதான் களையபரமா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. நேரம் 11:45. குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் நேரலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம், வணக்கம், வணக்கம். குமரி பண்பலை 101 வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இது பொன்னோணம், நம்ம ஓணம், நலிவு விளக்கும் பொன்னோணம், நன்மைகள் ஒளிரும் பொன்னோணம், வேறுபாடுகள் ஒழியும் பொன்னோணம், மனத்துக்கு மனம் தரும் பொன்னோணம், கேரள மக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கும் மணக்கும் பொன்னோணம். மதுரை காஞ்சியிலே முன்பு வாங்குடி மருதனார் கூறுகிறார், மதுரையிலே இந்த ஓணம் மிக சிறப்புடன் கொண்டாடப்பட்டது என்று சொல்லுகிறார். ஓணம் எங்கும் மணக்கிறது, எதில் மணக்கிறது, அரசு ஓணம் நமக்கு மணக்கும் ஓணமாகும்.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா,
2: நன்றி.
1: நேரம் 11:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் நேரலை கேட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தமிழகம் இந்திட கேரளம் வாங்கி திறக்கும் மொழிகள் கலக்கும் பூமண திருவிழா திருவோணம், மணமணக்கும் திருவிழா. மாவேலி மன்னனும் மக்களும் கலந்திடும் உபசார திருவிழா, வணிகர்களின் உபயோக திருவிழா. தாவணி பெண்களும் கொண்டை பூவணி மாதரும் ஒன்றை ஊஞ்சலாடி கொண்டாடும் உற்சாக மனம் மணக்கும் திருவோணம், ஆண்டுதோறும் வந்தாலும் என்னென்றும் மணமணக்கும் திருவோணம். நன்றி.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா. இனி நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சூப்பர் சுப்பு விஷ்ணு எடவன் பாடல் வரிகள்ல யுகேந்திரன் வாசுதேவன் அனிருத் ரவிச்சந்தர் தீபின் சுரேஷ் ஆகியோர் குரல்கள்ல வேட்டையன் திரைப்பட பாடல்.

இருக்குன்னா

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330066.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:55. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்தை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா?
3: மணக்கும் திருவோண பண்டிகை சிறப்பான வாழ்த்துகள். எங்க பார்த்தாலும் ஊர்லயும் மனம், வீட்டிலும் மனம், கோயிலையும் மனம் தான். எங்க வீட்டுல கலத்து அத்தத்து குரலம் போட்டு எங்களுடைய எல்லாருக்கும் அனுப்பி இருக்கிறதுல சாமி வரது. எங்க பேச்சு ஒரு மலையாள பாட்டு பாட்டு ரெண்டு வழியும் பாடுறாங்க. பேச்சின் பேர் யாழ் படிச்ச மலையாள பாட்டு போன பாட்டெல்லாம் படிச்சா மாவேலி மன்னன் பூக்களை ஒரு நெத்தி ஓடம் பண்ணே பாட்டே வாய் போட பண்ணி தட்டிய சாந்து நீல விளக்கிந்தோ தாய் ஒரு மாயோட ஆரசிக்கன் ஸ்ரீஹரிக்க எங்களுடைய ஓடம் எங்களுடைய ஓடம் மாவேலி மன்னன் வருண நேரம் நாடு என்று அழகான பேச்சு எல்லோரும் அனைவரும் வாழ்த்து. அது கேட்டு நானும் படித்தேன். இப்பொழுது பண்பை வாழ்த்து. நன்றி.
0: நேரம் 11:56. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில மனம் மணக்கும் திருவோணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா?
4: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: முதற்கண் உங்களுக்கும் நம்மளுடைய குமரி பந்தலை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு சின்னங்களுக்கும் என்னுடைய திருவோணம் நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கறது பகிர்ந்துக்கிறேன்.
0: நன்றியும் நன்றி. சொல்லுங்க
4: மேம், இன்னைக்கு கேள்வி ஓணம் எப்படி கொண்டாடுறோம்? அதுதான்
0: தலைப்பு. என்ன அப்படின்னா மனம் மணக்கும் திருவோணம்.
4: அதுதான் மேம். அதாவது இந்த ஓணம் அப்படிங்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நான் இந்த ஸ்பெண்ட் பண்ணினது மறக்கவே முடியாது மேம். ஓணம்ல சத்யா அப்படிங்கிறது இருக்கும், அதுல வெவ்வேறு வகையான அந்த டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல மேம், அது சமைச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க மேம். அந்த ஓணம் சத்யாவை நான் சாப்பிட்டு அப்புறமா இந்த சக்க பிரதமன் அப்படின்னு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படிங்கறது வேற லெவலுக்கு இருக்கும். அதை நான் சுவைச்சு பார்த்துட்டு இருக்கேன், சுவைச்சு பார்த்து வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் வரவே என்னுடைய சில தூரத்தில் கேரளால இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த ஓணம் பண்டிகையில நான் கொண்டாடும் பொழுது அவ்வளவு ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம் அப்படின்னு. அதே மாதிரி அன்பை பரிமாறக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நான் பார்த்து ரொம்பவே வியந்திருக்கேன் மேம்.
0: ஓகே, நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி
4: நன்றி மேம்.
0: நேரம் 11:58. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பூக்களின் பண்டிகை தான் ஓணம். வானம் பொன்னாக மண்ணும் பொன்னாக அத்தம் தொடங்கி 10 நாட்கள் ஆசை ஆசையா காத்திருக்கக்கூடிய நாள் தான் திருவோணம். இன்று மனம் மணக்கும் திருவோணம். மலர் மணக்கும் பூக்கோலம் கொண்டு மண்ணில் மகிழ்ச்சி மழையாய் பொழிந்து மாவேலி மன்னனுக்காக 26 வகை உணவு பதார்த்தங்களோட காத்திருக்கக்கூடிய விழா தான் திருவோணம். இன்னைக்கு திருவோணம் நிகழ்ச்சி அழகா பதிவு பண்ணாங்க நேயர்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை.

இத்துடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் இளையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில், 233066.
8: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யானைக்கால் நோயும் அதற்குரிய சிகிச்சை முறைகளும் தகவல்களை தருகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் அத்தப்பூ கோலமும் பெண்களின் மனமும் நேரலை கேட்கலாம். 1:55 திரை இசை, 2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி ஆயிலின் தேநீர் நேரம் வெள்ளித்திரை. 3:30 பண்பலையின் வெள்ளித்திரையில் கேட்கலாம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை இடம்பெறும். அதைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 திருவோண பண்டிகை, சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தியறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், இதில் மேலாசாரிப்பள்ளம் ஏ உபால்ராஜ் அவர்கள் தொகுத்தனுப்பிய பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 பன்னிசை, இதில் வயச்சேரி வி பாலசுப்ரமணியன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 11:00 மனசுமயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும்.

0: went 65 for 8 this morning. The horse managed to add only 25 runs. All-rounder Sonal Dinusha struck his second consecutive century, scoring 103 runs. For India, Prasidh Krishna and Manav Sutar took 3 wickets each, while Saransh Jain claimed 2 wickets. India declared the first innings at 503, powered by centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal. India is currently leading the 2-match series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பட்டு போயிருந்த என் மனம் நீ வசந்தமாக வந்ததும் துளிர்த்து பசுமையாகிறது. பசுமை என்றால் அப்படி ஒரு பசுமை. என் மனம் மரகத கல் போல் ஜொலிக்கும் அளவிற்கு. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வரப்போகுது சங்கர் கணேஷ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல அன்புள்ள அப்பா திரைப்பட பாடல்.

0: பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஜி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்
2: செண்பகராமன் புதூர்,
1: செல்
2: 7305 36 50 16.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெயின் தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்சி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:16. ராகம் சுகமானது, கேட்டால் இனிமையானது, மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நினைத்தபடி வாழ, நினைத்து நினைத்து வாழ, அனைவருக்கும் காதல் வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நேசிப்பவர்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய சங்கமம் திரைப்பட பாடல்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:22. ராகம் சுகமானது, கேட்டால் இனிமையானது, மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் உன்னைத்தான் கண்ணிமைக்கும் நொடியெல்லாம் காதல் செய்கிறேன். முழு நாள் என்றுதான் பெயர், பாதி நேரம் உன் நினைவிலேயே கரைந்து விடுகிறது. கண்ணதாசன் பாடல் வரிகள், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா ஆகியோர் பாடிய சாந்தி நிலையம் திரைப்பட பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஒரு நேரல இருக்கு. அத்தப்பூ கோலமும் பெண்களின் மனமும் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களே நீங்க கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:27. வார்த்தைகளாலும் கவிதை வரிகளாலும் விவரிக்க முடியாத அளவிற்கு பெரியது உந்தன் மீதான இந்த நேசம். மனம் வேண்டும் என்று சொன்னாலும் இதயம் 1000 ஒருத்தியாக வைத்துக் கொள்கிறது. இனி உங்களுக்காகவே வந்துட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகள்ல TM சவுந்தரராஜன், குரல்ல கை கொடுத்த தெய்வம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெயின் தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீப்சி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. உன்னை பார்த்த நொடியே என் கண்களுக்குள் ஓவியமானாய். காத்திருந்த என் விழிகளும் உன்னுடன் சேர்ந்து சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடுது தென்னங்காற்று என்று காவியம் பாடுகிறது. இப்படி நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகள்ல TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல பிராப்தம் திரைப்பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டோம்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள், 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் அத்தப்பூ கோலமும் பெண்களின் மனமும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத வேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப் பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பர மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி, அறிவியல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா, பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன்

0: ரவீந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மாவேலி மன்னன் வருகை தரும் திருநாள், மகிழ்ச்சி மலரும் பொன்னான நாள், பூக்களம் பூக்கும் புன்னகை சேரும் நாள், அன்பும் உறவும் இல்லம் நிறையும் நாள். இனிய ஓணம் வாழ்த்துக்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:51. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
1: நலமாய் வாழ்வோம்.
4: யானைக்கால் நோய் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
5: யானைக்கால் என்றால் என்ன என்றால், கால்களில் உள்ள நிணநீர் சுரப்பிகளில் அடைப்பு ஏற்பட்டு வீக்கம் அதிகமாகி யானை கால் போன்ற தோற்றம் வரும், அதுதான் யானைக்கால் என்று சொல்றோம். இப்போ இந்த அடைப்பை ஏற்படுத்துவது யாரு பாத்தீங்கன்னா, அடைப்பை ஏற்படுத்துவது வந்து நம்ம தலைமுடி சைஸ்ல இருக்கக்கூடிய சில புழுக்கள் தான். அந்த புழுக்கள் எப்படி நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா, கியூலெக்ஸ் என்கிற கொசு இன வகை தான் அந்த புழுக்களை வந்து நம்ம பாடியில வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணுது. இப்ப இந்த கியூலெக்ஸ் வகை கொசு எங்க இனப்பெருக்கம் செய்யும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு சாக்கடை நீர்கள் தான் இது இனப்பெருக்கம் செய்யும். இப்போ இந்த நோயுடைய சில அறிகுறிகள், கியூலெக்ஸ் என்கிற கொசு நம்மளை கடித்த உடனே நமக்கு வந்து எந்த அறிகுறியும் தெரியாது. அது நம்ம உடம்புக்குள்ள அதாவது கைகள்லயோ கால்கள்லயோ அது வந்து வளர்வதற்கு சில காலம் தேவைப்படும். அந்த 6-7 வருடங்கள் கழித்து அது வளர்ந்த பிறகுதான் நமக்கு கால்கள்ல வீக்கம், காய்ச்சல், வலி போன்ற அறிகுறிகள் தெரியும். நமக்கு காய்ச்சலோ இல்ல கால் வீக்கமோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் இந்த யானைக்கால் டெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தருக்கு புதுசா யானைக்கால் வந்திருக்கு அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவரு வசிக்கும் ஏரியால உள்ள அனைவருக்கும் நாங்க வந்து மருந்து இலவசமாக தருவோம். ஏன் அனைவருக்கும் தருவோம்னா, இந்த கியூலெக்ஸ் கொசு வந்து 5-10 கிலோமீட்டர் வரைக்கும் அது டிராவல் பண்ணும். ஸோ அதனால எல்லாருக்கும் ப்ரிவென்ஷனா நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் கொடுப்போம். இப்போ ரீசன்ட் டேட்டா படி பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல புது கேசஸ் இல்லை, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 4-5 வருஷம் அது புழு மெச்சுவர் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ அவங்களும் அந்த மாதிரி கேசஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ கண்காணிப்பு சர்வேலன்ஸ்ல இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே யானைக்கால் நோய் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் என்ன தராங்கன்னா, ஒரு கிட்டு தர்றோம். அந்த கிட்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூல் இருக்கும், நம்ம அந்த காலை வந்து கிளீன் பண்றதுக்குள்ள ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். மற்றபடி யானைக்கால்ல வந்து 4 ஸ்டேஜ் சொல்றாங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த 4வது ஸ்டேஜ் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் மாதிரி தரும். இது அந்த பேஷண்டோடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். இப்போ யானைக்காலை எப்படி தடுப்பது? இது ரொம்ப சிம்பிள். வீட்டை சுற்றி உள்ள தேங்கிய அழுக்கு சாக்கடைகளை வந்து நம்ம சுத்தம் செய்யணும், நீட்டா வச்சுக்கணும். இதை தவிர்த்து கொசு நம்மளை கடிக்காம இருக்கிறதுக்காக கொசு விரட்டி ஆயின்மெண்ட்ஸோ நெட் வலைகளோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்டோ நம்ம பயன்படுத்தணும். இப்போ யானைக்கால் நோய் வந்து நீங்க சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஈஸியா முழுமையாக குணப்படுத்தலாம். ஆனா லேட் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் 4 மாதிரி டைம்ல நீங்க வந்தீங்கன்னா அதை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
4: யானைக்கால் நோய் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின்

0: நேரம் வெள்ளி திரை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: நேரம் பிற்பகல் 12:56. அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேர்கள் இப்பொழுது கார்த்திக் சைந்தவியின் குரல்களில், நா முத்துக்குமாரின் வரிகளில், விஜய் ஆண்டனியின் இசையில் வெடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: புகழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? ஒரு மனிதரின் வாழ்க்கையை அளப்பது அவர் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கறதுல இல்லைங்க, அவர் வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை உயிர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் அப்படிங்கறதுலதான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் மதர் தெரேசா. இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. உலகம் முழுவதும் அன்பு, இரக்கம், சேவை என்ற வார்த்தைகளுக்கு ஒரு மனித உருவம் கொடுத்த அன்னை தெரேசாவின் பிறந்த நாள். இவர் 1910ஆம் ஆண்டு அன்றைய ஓட்டோமன் பேரரசின் ஸ்காபி நகரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஆஞ்சிசி கான்ஷி பொஜக்ஷி. சிறு வயதிலிருந்தே பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள் ஆழமாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இறை சேவைக்கும் மனித சேவைக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முடிவுடன் இளம் வயதிலேயே இந்தியா வந்தார். கொல்கத்தாவில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். ஆனால் ஒரு நாள் ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் அவருடைய வாழ்க்கையின் பாதையையே மாற்றியது. வசதியான வாழ்க்கையை தாண்டி வறுமையில் வாடுபவர்களையும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஆதரவற்றவர்களையும் தேடிச் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வலுப்பெற்றது. அதனால் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை 1950ஆம் ஆண்டு அவர் தொடங்கினார். அதன் நோக்கம் சமூகத்தின் விளிம்பில் வாழும் மக்களுக்கு அன்பும் பராமரிப்பும் மனித மரியாதையையும் வழங்குவது. நீர்களை நாம் சில நேரங்களில் உதவி என்றால் பணம் கொடுப்பது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனால் அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு சொல்வது வேறு. என்ன தெரியுமா? ஒருவரின் கையை பிடிப்பதும் உதவிதான். தனிமையில் இருப்பவரிடம் பேசுவதும் உதவிதான். வலியில் இருப்பவரை கவனிப்பதும் உதவிதான். ஒருவருக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதும் உதவிதான். இதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். இவருடைய மனிதநேய சேவைக்காக 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதேபோல் நம் நாட்டின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருதும் 1980ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு சிறிய அன்பு, ஒரு சிறிய கருணை, ஒரு சிறிய உதவி, இவை மூன்றும் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால்தான் அன்னை தெரேசாவின் வாழ்க்கையை நினைவு கூறும்போது நாம் அவரை பற்றி மட்டும் பேசாமல் நம்மால் இன்று யாருக்கு உதவ முடியும் என்று நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்னை தெரேசாவின் பிறந்த நாளில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறிய உறுதி: என்னால் முடிந்த அளவு, என்னால் முடிந்த ஒருவருக்கு, என்னால் முடிந்த ஒரு நல்லதை செய்வேன். இதுவே அவருக்கு நாம் செலுத்தும் அழகான மரியாதையாக இருக்கும்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும். 5 கோடி வரை கடன்.

0: உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள். அமுது சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

0: பயன்பெறுங்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
0: தென்றலின் அசைவில் பூக்கும் அத்தப்பூவின் அழகும் வானலியில் மலரும் நேர்களின் அன்பும் ஒன்றிணையும் சுபவேளை பிற்பகல் 1:10. திருவோண நல்வாழ்த்துக்களோடு உங்களை அன்போடு வரவேற்பது பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. பண்பலையில் ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. ஓணம் நாளே வீட்டு வாசல்ல விதவிதமான பூக்களால அத்தப்பு கோலம் போடுவோம். வானவில்லோடைய வண்ணங்களை பூக்களாக மாற்றி பூமி தாய்க்கு பெண்கள் போடும் அழகிய வண்ண ஆடைதான் இந்த அத்தப்பு கோலம். அந்த அத்தப்பு கோலத்திற்கும் அதை வடிவமைக்கிற நம்ம பெண்களோட மனதிற்கும் ஒரு பெரிய பிணைப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இன்னைக்கு அத்தப்பு கோலமும் பெண்களின் மனமும் இத பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. ஓணம் அப்படின்னாலே வண்ண வண்ண பூக்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பூவையும் பொறுமையா அடுக்கி வாசலுக்கு முன்னாடி ஒரு அழகான அத்தப்பூ கோலம் போடுறதுதான். அங்கே பூக்களின் அழகு மட்டும் தெரியாது, அதை உருவாக்கிய மனதின் அழகும் ரொம்பவே தெரியும். ஸோ நிகழ்ச்சியில பங்கேற்க முதல் நேயர் வந்தாச்சு. யார், எங்கிருந்து வராங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம்.
0: ஓணம்லாம் வந்தாச்சா? ஓணம் வந்தாச்சா? ஓணம் சத்தியாலாம் சாப்பிட்டாச்சா? அத்தப்பு கோலமும் பெண்களின் மனம் இதான் வந்து நம்ம கொடுத்திருக்க டாபிக்.
2: ஒவ்வொரு பூவையும் அதே ஒரு சந்தோஷம் மேம் நமக்கு.
0: கண்டிப்பா.
2: அப்புறமே அதை கஷ்டப்பட்டு அப்படி வச்சு முடிச்சுட்டு அது எந்திரிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பச்ச பூவா இது,
0: இவ்வளவு அழகா இருக்கு,
2: இவ்வளவு அழகா இருக்குது அப்படி நம்மளே பிரமிக்க வைக்கும் மேம்.
0: கண்டிப்பா.
2: சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க, அது பல வகை பூக்கள் சேர்ந்திருந்தாலும் அது அந்த இடத்துல பாக்கத்துல எல்லா பூக்களும் ஒண்ணு போல இருக்கு மேம். அது மாதிரி நம்ம அன்பால அனைவரையும் ஒற்றுமையா கொண்டு போய் சந்தோஷமா ஓணம் கொண்டாடணும் மேம்.
0: கண்டிப்பாமா. நீங்க எந்த வயசுல இருந்து இந்த மாதிரி அத்தப்பூ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க போடுவீங்கல்ல வாசல்ல?
2: நான் கோலம் போட மாட்டேன், நான் பாத்துருக்கேன் மேம்.
0: நீங்க பாத்துருக்கீங்க?
2: சரி சரி. அத்தப்பூ கோலம் போட்டுட்டேன், பாத்துருக்கேன். இப்ப நம்ம ஏரியாவிலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பாருங்க, ஒரு வாரமா அதான் நடக்குது.
0: ஆமா, அது வந்து 10 நாள்ல ஓணம் செலிப்ரேஷனே நமக்கு வந்து 10 நாள் வரும்ல.
2: ஓணம் காலேஜாம்லாம் ஆபீஸா இருக்கலாம்.
0: கண்டிப்பா. கண்டிப்பா. சரிம்மா, ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாம்மா சொல்லுங்க.
3: அத்தப்பு கோலம்னாலே ஒரு தெய்வ கடாட்சியம். நம்ம வீட்டுல அந்த ஓணம் வருவோங்கும் போதே அதை என்னாலும் தினம் தினம் பொம்மாதேவிக்கு நன்றி சொல்லுற மாதிரிதான் அதை போடுவோம். ஆனா அந்த ஓணத்துக்கு போடுறதுன்னா என்னமோ நம்ம வீட்டுக்கு ஒரு இறைவனே வருகிறது போல நமக்கு அப்படி ஒரு எண்ணம்.
0: கண்டிப்பா. கண்டிப்பாமா, அது வந்து நம்மளும் அதாவது பெண்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பிக்கிறதா இந்த அத்தப்பு கோலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசு ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பதான் அந்த பூவோட டிசைனே ரொம்ப அழகா வரும் இல்லையா?
3: அது எங்க வீட்டுல இன்னைக்கு நான் பூ பறிச்சு அடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பவளமல்லி பூ எப்படி இருக்கும் அந்த ஜாடையில வந்து
0: சூப்பர்.
3: அது எப்படின்னா நடுவுக்குள்ள ஒரு ரவுண்ட் வச்சிருக்கேன்னா மழையும் வந்துட்டு 5 மணிக்கே ஆரம்பிக்கும் போது அப்ப கொஞ்சம் இடத்துல குறுகலா நம்ம போட்டு நனையாத இடம்

0: அப்ப அதுல அதை அடுக்கி எடுத்து அந்த காட்சியை ரசிக்கும் போது அசத்தல் அந்த பவளம் எப்படி இருக்கும்?
1: அந்த மாதிரி, அதாவது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவோம், இன்னைக்கு இந்த டிசைன் தாண்டா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
0: எதல்கள்ல ரவுண்ட்ல சுத்தி ஒரு கலர் போட்டு நடுவுல ஒரு கலர் சிகப்பா, அது வெள்ளையில சிகப்பு வரும்போது எப்படி இருக்கும்?
1: இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டாவது அத பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹாப்பி ஆயிரும், அது வேற விஷயம் இல்லையா?
0: ஒரு நடு மத்தியில ஒரு பூ வைப்போம், அந்த பூ வந்து இறைவனா பாவிச்சிருவோம்.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
0: அது வந்து ரொம்ப உயர்வான பூவா இருக்கும். அந்த பூவை வைக்கும் போது அது வந்து இறைவனுக்கு அதை சுத்தி இருக்கும் போது எல்லா பிம்பங்களும் வந்தது மாதிரி அந்த கண்ணுக்குள்ள கற்பனைக்குள்ள வரும்போது அது பாக்கவே அப்படி
1: ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: யாருமே அதை தாண்ட மாட்டோம்.
1: கண்டிப்பாமா. சரிம்மா, நன்றிமா. நன்றி.
0: நன்றிமா. நன்றி.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? எங்க இருமா? யாரு? சாமி தோப்புல இருந்து மேகலா. மேகலாமா, சொல்லுங்க உங்க அத்தப்பு கோலத்தை பத்தி.
2: போட்டுட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு முன்னாலே பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்.
1: பிளான் பண்ணிருவீங்க ஃபர்ஸ்டே?
2: ஆமா. அப்படியே வாங்கி வச்சிருப்பேன். திருப்பி வீட்டு பக்கத்துல உள்ள பூவையும் பறிச்சு
1: வச்சிருவேன்.
2: இந்த உன்னிப்பூ, அப்புறம் வந்து தும்பப்பூ. தும்பப்பூ தான் ரொம்ப முக்கியம் அதுல.
1: ஆமா, அத்தப்பூ அந்த தும்பை வெண்மை, வெண்மையான நிறம்
2: அது. அது பிறகு வீட்டுல உள்ள ரோஸ் வச்சிருப்பேன். துளசி, துளசி வந்து நடுசுல வச்சு அதை சுத்தி ஒவ்வொரு பூவா அப்படியே பண்ணி.
1: அதாவது அத்தப்பு குளம் வந்து ஃபர்ஸ்ட் ஓணம் ஸ்டார்ட் பண்ண உடனே முத நாள்ல ஒரு சின்ன ரவுண்டு, அப்படியே பத்து நாளும் அப்படியே அந்த ரவுண்ட் வந்து பெருசாயிட்டே இருக்கும் இல்லையா?
2: ஆமா மேடம். நான் வந்து டெய்லி பூ வச்சேன் கோலத்துல, அப்படி வைக்கல, பத்து நாளுமே வச்சேன்.
1: வச்சீங்க. ஓகே.
2: மழை, காலையில மழை விட்டுட்டு இருந்தாலும் தெருவுல ஒரு பூ வச்சேன், படிக்கட்டு தோணுச்சு. அது பிறகு திருப்பி நட பக்கம் வாசல்,
1: வாழ்க்கையில மறக்க முடியாத கோலம். ஓகே ஓகே. சரிமா,
2: என்ன
1: சூப்பர். சரிமா, நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்க நன்றிமா.
2: நன்றி.
3: குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புதூர், செல் 7305-36-5016.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: மற்றும்
10: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
11: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
13: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11:00

மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் பிற்பகல் 1:21. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் அத்தப்பூக்கோலம். 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்கள், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக விரியும் கோலம். அப்படியே ஒரு பெண்ணின் மனதின் போன்றது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, குடும்பத்திற்காக திட்டமிடுவது, சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக மாற்றுவது, எல்லோருடைய விருப்பத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வது, சில நேரங்களில் தன்னுடைய ஆசைகளை கூட பின்னால் வைத்துக் கொள்வது, இதுதான் பெண்ணுடைய மனம். அதனால் தான் இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதியோட தலைப்பும் கேள்வியும் அதுவாகவே வச்சிருக்கோம். அத்தப்பூ கோலம் உங்கள் கைகளில் உருவாகும் போது உங்கள் மனதில் என்னென்ன நினைவுகள் பூக்கின்றன? உங்கள் வீட்டில் ஓணம் கொண்டாடும் போது அத்தப்பூ கோலம் போட்டிருக்கீங்களா? அதை யார் போடுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? இல்லை நீங்களா எல்லாரையும் பார்த்து பார்த்து நம்மளும் இந்த மாதிரி போடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602-240 மற்றும் ஒரு 2907-222 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: டென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
0: சூரப்பள்ளம்ல இருந்து டென்ஸ்லி கர்ணதாஸ், சொல்லுங்கம்மா.
1: நான் இதுவரை அத்தப்பூ கோலம் போட்டது இல்ல, ஆனா போட்டதை பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
0: என்
1: கடைக்கு பக்கத்துல ஒரு துணி கடை இருக்கு, அந்த கடையில அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன கூட்டு இருந்தாங்க, நான் போகவுமே அத பாக்குறது, அதாவது பூக்களை விடவும் அந்த பூக்களை எடுத்து கோலம் போடுற அந்த பெண்களோட முகம் இருக்கு இல்லையா,
0: முன்னாடி
1: போகும்போதே சொல்லிட்டேன், எல்லா பூவும் மேல பாருங்க என்ன பாருங்க அப்படின்னு. அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே மேல பார்த்தது, நான் பூவைதான் சொன்னேன், ஆனா பெண்களை சொன்னேன், ஆனா எல்லா பூவும் மேல பாருங்க அப்படின்னா என்ன பாருங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படி பார்த்த விதம், அந்த கேரளா சாரி, அந்த நேரியல் சாரி, அதுக்கேத்த பிளவுஸ் சுத்தி, அந்த ஆடை அலங்காரம், அந்த நகை, அந்த உண்மையான பூக்களை விட அழகு அந்த பெண்களோட முகம் மலர்ச்சி, அந்த பூ கோலம் போடுறது. அதுல நானும் கொஞ்சம் என்ன இணைச்சுக்கிட்டேன், அந்த சந்தோஷத்துல நானும் கொஞ்சம் இணைஞ்சிட்டு, அது ஒரு ரொம்ப சந்தோஷமா, அது ஒரு 10-15 நிமிஷம் அதுல நின்னு இருப்பேன். அவ்வளவு நேரமும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, இப்ப வரைக்கும் அதே தான் நான் நினைச்சிட்டே இருக்கேன்.
0: உங்களுடைய குரல்லயே தெரியுது அவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து இன்னைக்கு உங்க லைஃப்ல கிடைச்சிருக்கு.
1: கலர் கலரான பூக்கள், அந்த பூக்களை பார்த்து நமக்கு கலர்ஃபுல்லா எதை பார்த்தாலுமே மனசுக்கு சந்தோஷம் வரும். பெண்கள் குழந்தையா மாறிடுவோம், ஆனா உண்மையிலே கலர் கலரான பூக்களை பார்க்கும் போது நம்மள பூக்களோட பெண்களை பூக்களோட ஒப்பிடுவாங்க, ஆனா அந்த பூக்களை விட மென்மையா நம்ம மாறிடுறோம் அந்த நேரத்துல, அந்த பூக்களை பாக்குறப்ப
0: கண்டிப்பா
1: ரொம்ப சந்தோஷமா இருந்து இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, ஓகேம்மா, நன்றிமா.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: விமலா மேடம். விமலா, வெள்ளியா விளை.
0: விமலா,
2: வெள்ளியா விளை.
0: வெள்ளியா விளை,
2: கருங்கல் பக்கம் மேடம்.
0: கருங்கல்ல இருந்து. சரி விமலாமா, கொஞ்சம் உங்களுடைய ரேடியோட சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
2: ஓகே மேடம். ஓகே மேடம், நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அப்பப்ப நான் கூப்பிடுவேன், கால் பண்ணுவேன், அப்புறம் உடனே சரியா கூப்பிட முடியாம போயிடுச்சு.
0: சரிம்மா,
2: நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஓணத்தின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மேடம்.
0: ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் ஓணத்தின் நல்வாழ்த்துக்கள், சொல்லுங்க.
2: இப்ப நாங்க வீட்டுல போட்டது இல்லை மேடம்.

0: கரெக்டா போட மாட்டேன். ஆனா ஒரு ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றேன்னா அப்ப எல்லா வருஷமும் அங்க எங்களுக்கு போடுவோம் நட்டப்பு சோலை. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு தனி மனித அந்த இது கிடையாது, அது வந்து ஒரு கூட்டு முயற்சி
1: கண்டிப்பா. அது வந்து நம்ம பொது இடங்கள்ல பொது, அதாவது இப்போ பள்ளிக்கூடம் ஆஃபீஸ் அதுல எல்லாம் போடுறப்ப நம்ம வந்து பொது இடங்கள்ங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து போடுவோம் இல்லையா. இதே இது நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம தனியா, நம்ம அதாவது ஒரு அம்மாவோ இல்லை ஒரு பொண்ணோ போடுறப்ப அவங்க மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க, ஓகே நாளைக்கு இந்த கோலம் போட்டணும், இந்த கலர்ல எல்லாம் பூவை பறிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்லயே ப்ரிப்பேர்ட் ஆயிருவோம் இல்லையா.
0: ஒவ்வொரு பூக்களையும் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வெள்ளை பூக்களான போட்டிருக்கேன்,
1: தும்ப பூக்குளம்.
0: அது பிறகு வருஷங்கள் போக போக காலம் கடந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய
1: எதிர்பார்த்து போடுவோம், ஆனா அது அவுட்புட் வந்து வித்தியாசமாவும் வந்திருக்கும், ரொம்ப அழகாவும் வந்திருக்கும்.
0: எல்லாருக்குமே
1: அந்த பூக்களை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துரும்.
0: எல்லாமே சின்ன பிள்ளைங்க பிரிச்சு பெரியவங்க வர அந்த டீச்சர்ஸ் எல்லாமே சுத்தி இருந்து போட்டாங்க, அதை பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு.
1: டிஃபரெண்ட்
0: டிஃபரெண்ட் கலர்ஸ்ல அது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம கன்னியாகுமரி போவோம், கேரளா சைடு.
1: சரிம்மா, ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. கிடைக்கல, இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுவும் ஓணம் திருநாள்ல கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மா பேசுறேன். எல்லாத்துக்கும் திருவோண வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து சின்ன பிள்ளைகள அதிகமா கோலம் போட்டது கிடையாது, என் பொண்ணு வந்து 5 வயசுல இருந்தே கோலம் போட
1: ஆரம்பிச்சிட்டா,
2: அப்படி கோலம் போடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து குகநாதேஸ்வரர் கோயில் கன்னியாகுமரிக்கு போனேன் சாமி கும்பிடறதுக்கு.
1: சரி,
2: அங்க பூவெல்லாம் வச்சு பயங்கரமான கோலம் போட்டிருந்து, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்தேன் சாமி
1: கும்பிட்டு. எல்லாருமே வந்து நம்ம அத்தப்பு கோலம் போடுறோமோ இல்லையா, அந்த கோலத்தை பார்த்து நம்ம மனதெல்லாம் அப்படி பூரிப்படைஞ்சிருது.
2: ஆமா மேடம், அதுக்காகவே மெனக்கெட்டு போனேன்.
1: சரி,
2: அந்த கோயில்ல அந்த பிள்ளையார் சில பக்கத்துல ஒரு 51 தோப்புகரணம் போட்டு கோலத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரி,
2: எல்லாத்துக்கும் திருவோண வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா, நன்றி.
2: சரிம்மா, சரி.
1: நேர்கள் இப்பொழுது அரசு திரைப்படத்திலிருந்து மணிஷர்மாவின் இசையில் கபிலனின் வரிகளில் விஜயேசுதாஸ் சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில்.

0: கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தக்கலை டிஜிமார்ட்டின் ஓணம் மெகா தள்ளுபடி ஆஃபர். இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை. டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தி

0: பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின் தேநீர் நேரம் வெள்ளித்திரை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும். நேரம் பிற்பகல் 1:36 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்கு நாம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓணம் திருப்பண்டிகை இல்லையா, அதனால அத்தப்பு கோலமும் பெண்களின் மனமும், இதுதான் பெண்களுக்கான டாபிக். ஸோ நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: ராஜா டீ கடைக்கு வடநிலையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க
1: மேடம். நாங்க வந்து காலேஜ் லைஃப்ல இருந்தே நம்ம அத்தப்பு கோலம் போட பழகிட்டோம். அப்ப எனக்கு திருவட்டார் அந்த பக்கம் எல்லாம் நிறைய அவங்க எல்லாம் வந்து அந்த ஓணத்தை வந்து அவ்வளவு எங்களுக்கு மழை, நல்ல மழை பெய்துட்டே இருந்து மேடம். காலையில 9 வரைக்கும் எங்களுக்கு கோலம் போடவே விடல. ஆனா நாங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து ரங்கோலி போடுவேன். அதுலயே கொஞ்சம் பூக்களை வச்சு அலங்காரம் போட்டுட்டு
0: இருந்தேன்.
1: ரொம்ப வருத்தம் மேடம்.
0: வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தப்படாதீங்க, அதான் டெய்லி போடுறோம்ல நமக்கு, டெய்லி டெய்லி ஓணம் தான்.
1: நிறைய பூக்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சு போடுறதே ஒரு தனி கலர் மேடம் அது வந்து நம்ம போட்டுட்டு இருக்கும் போது கலர் கலரா பூவெல்லாம் வைக்கிறது அப்புறம் நம்ம அன்னைக்கு நம்ம வந்து அந்த டிரெஸ், ஓன டிரெஸ் போட்டு அந்த இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் மேடம்.
0: கண்டிப்பா.
1: அப்புறம் இப்ப இது போட முடியலன்னா சரி, என்ன ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நம்ம பூ கோலம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் மேடம்.
0: சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா போட்டுருங்க. சரியா?
1: சரி மேடம்.
0: நன்றிம்மா. நன்றி நன்றி.
1: வாழ்த்துக்கிறேன்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
4: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி.
10: That's right.
9: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: Awesome Uncle.
1: That's right.
2: நேரம் பிற்பகல் 1:40. அத்தப்பூ கோலம் அப்படின்னாலே ஓணம் காலத்தில் பூக்களை சேகரித்து வீட்டின் முன்பாக வட்ட வடிவில் அலங்கரிக்கிறதா அத்தப்பூ கோலம். ஓணத்திற்கு முந்தைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் பூக்களம் பெரியதாகவும் அழகாகவும் வளர்ந்துக்கிட்டே வருமா. ஏன்னா முதல் நாள் ஓணம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த முதல் நாள் வந்து சின்ன வட்டமாக இருக்கிறது. அதனுடைய 10வது நாள் ஓணம் திருநாள் அன்று ஒரு பெரிய வட்டமாக அதில் ஃபுல்லாக அவ்வளோ பூக்களாக நிறைச்சி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அத்தப்பூ கோலம். இதை வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே நாளில் ஒரு பெரிய வாழ்க்கை உருவாகாது, தினம் தினம் சேர்க்கப்படும் சின்ன சின்ன முயற்சிகள் தான் அதை அழகாக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. பூக்களின் நிறம், வடிவம், கிடைக்கும் தன்மை இவற்றை பொறுத்து தான் பெண்கள் கிரியேட்டிவாக ரொம்ப அழகாக யோசிப்பாங்க. அந்த கிரியேட்டிவிட்டி அந்த பூக்களுடைய நிறங்களை பார்த்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.

0: இது வந்து ஒரு நிறைய வீட்டில் எல்லார் வீட்லேயும் போடுறப்பெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம வந்து இதை விட அழகாக போட்டுடணும், இதை விட அழகாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி நம்ம மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காக என்ன செய்வோம், அத்தப்பூ கோலம் போடுறப்ப நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் போய் பூவை வந்து பறிச்சிட்டு வருவாங்க. பெரியவர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக டிசைன் சொல்லுவாங்க, இந்த டிசைனில் போடு, இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி பெண்கள் வந்து அதை வந்து மைண்டில் வாங்கிட்டு பசங்களையும் வேலையை சொல்லிட்டு அழகாக வந்து அந்த கோலத்தை வந்து ரொம்ப அழகாக போடுறப்பவே வந்து இந்த அத்தப்பூ கோலம் வந்து ஒரு பாண்டிங்காக குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போடுற ஒரு அழகான விழா தான் இந்த அத்தப்பூ கோலம். கோலத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஒரு நினைவு, ஒவ்வொரு வண்ணமும் ஒரு உணர்வு, ஒவ்வொரு வட்டமும் வாழ்க்கையின் ஒரு கட்டம். கோலத்தின் நடுவில் இருக்கும் அழகு குடும்பத்தின் மீது இருக்கும் அன்பு.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
4: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

ஒரு அத்தப்பூக்கோலம் முடிந்துவிட்டால் அதில் இருந்த பூக்கள் மட்டும் அங்கே இருக்காது. அதை சுற்றி நின்ற சிரித்த முகங்களும் பகிர்ந்த கதைகளும் சேர்ந்து செய்த அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களும் நினைவுகளாக அங்கேயே தங்கிவிடும். அதனால்தான் அத்தப்பூக்கோலம் என்பது வாசலின் முன்னால் போடப்படும் பூக்களின் அலங்காரம் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் அன்பை சொல்லும் வண்ணமொழி, ஒரு பெண்ணின் படைப்பாற்றலை சொல்லும் பூமொழி, ஒரு தலைமுறையின் நினைவுகளை சுமக்கும் அழகான நினைவு சின்னம். பெண்களின் மனமும் அப்படித்தான். வெளியில் பார்த்தால் அமைதியான ஒரு பூ போல இருக்கும், ஆனால் அதன் உள்ளே ஆயிரம் நிறங்கள், ஆயிரம் நினைவுகள், ஆயிரம் கனவுகள். இந்த ஓணத் திருநாளில் வாசலில் பூக்கோலம் போடுவது போல நம் மனதிலும் சந்தோஷத்தை வண்ணமயமாக அடுக்கிக் கொள்வோம். மகிழ்ச்சி மலரட்டும், உறவுகளில் அன்பும் மலரட்டும். நிகழ்ச்சியில் உங்கள் நினைவுகளையும் அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோணப் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது.

0: இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம்

0: மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு இ-KYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலதுகரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மைப் பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை திருநீரு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.A. லட்சுமணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்டு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்கலாம்.

பாயசத்தின் தித்திப்பும் தென்றலின் தழுவலும் போல இந்த திருவோண நாள் உங்கள் மனதில் நீங்காத நினைவாக நிலைக்கட்டும். இசையாலும் அன்பாலும் உங்களோடு இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. மதிய நேரத்து இசையாய் உங்கள் மனதை வருடும் தென்றலாய் பண்பலையில் ஆரம்பமாகிறது திரை இசை.

இன்றைய இத்திரை இசை பூக்களால் அலங்கரிக்கப்படப் போகிறது. மலர்கள் பேசுவதில்லை, ஆனால் அவை சொல்லும் மொழி மனதை விட அழகானது. வண்ணங்களால் கவிதை எழுதும் அவை வாசத்தால் நினைவுகளை பதிக்கின்றன. நிகழ்ச்சியில் முதலாவதாக யுவன் சங்கராஜாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் நித்யஸ்ரீ மகாதேவன் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்

0: டிஜிமார்ட்டின் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
1: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
4: மற்றும் தக்கலை.
5: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
6: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
8: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
9: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
8: சனிக்கிழமை
9: தோறும் காலை 10:02
8: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெயின், தேநீர் நேரம் வெள்ளித்திரை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும். நேரம் பிற்பகல் 2:25, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசையில் பூக்கள் அப்படியே மலர்ந்துகிட்டே இருக்கு. பெண் என்பவள் பூ அல்ல, பூவை போல மென்மையானவள் மட்டும் அல்ல, முள்ளை தாண்டி மலர தெரிந்தவள், வாடிய பின்னும் வாசம் விட்டு செல்ல தெரிந்தவள். பூக்கள் மலர்வது வசந்தத்தின் அழகு, மனங்கள் மலர்வது வாழ்க்கையின் அழகு.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:35 நேசத்தால் இணைவோம், இசையால் நனைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசை அத்தப்பூ கோலம் மாதிரி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பூவின் வாழ்க்கை சில நாட்கள் தான், ஆனால் அந்த சில நாட்களில் அது வசந்தத்தை நினைவுபடுத்துகிறது. அதுபோலதான் நம் வாழ்க்கையும். காலம் எவ்வளவு என்பது முக்கியம் இல்லை, நாம் கடந்து சென்ற பாதையில் எத்தனை மனங்களில் மலராக இருந்தோம் என்பதுதான் முக்கியம். நிகழ்ச்சியில் இனி வருவது தேவாவின் இசையில் சங்கர் மகாதேவன்.

0: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
5: நேர்களை, இன்று மாலை 5:02 திருவோண பண்டிகை சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓணக் கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:44. நேர்களை இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. வாழ்க்கை ஒரு தோட்டம் என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பூக்கள். சிலர் வண்ணம் தருவார்கள், சிலர் மனம் தருவார்கள், சிலர் முள்ளாகவும் இருப்பார்கள். ஆனால் நாம் மட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு நல்ல மலராகவே மலர்வோம், மனம் வீசுவோம், மனம் நிறைப்போம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் அன்பை சிவம் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
3: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.

நேரம் பிற்பகல் 2:50. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101. பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் பூக்கள் மலர்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு பூவின் வாழ்க்கை சில நாட்கள் தான், ஆனால் அந்த சில நாட்களில் அது வசந்தத்தை நினைவுபடுத்துகிறது. அதுபோல நம் வாழ்க்கையும் காலம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, நாம் கடந்து சென்ற பாதையில் எத்தனை மனங்களில் மலராக இருந்தோம் என்பதுதான் முக்கியம். நிகழ்ச்சியில் நிறைவாக உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் நாம் முத்துக்குமாரின் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்

0: திரைசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலகோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர் விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம் குடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வோடு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி,

0: சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு பின்னலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு பின்னலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வடைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனா். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டினக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும், அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன்

0: சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: அத்தப்பு கோலத்தின் வண்ணங்களைப் போல உங்கள் வாழ்விலும் வண்ணமயமான நினைவுகள் நிறையட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறுவது பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:02. பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தேநீர் நேரம் வெள்ளித்திரை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்சி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: இயற்கையின் மனம் தீப்சி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்சி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்சி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305-36501.

வணக்கம் நேயர்களே, திரைப்படம் என்பது வெறும் கதை அல்ல. சில கதாபாத்திரங்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில கதாபாத்திரங்கள் நம்மை அழ வைக்கும், சில கதாபாத்திரங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒரு நடிகை ஏற்ற கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் இது இவரா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். இன்று நம்முடைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு அரிய கலங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதாநாயகி, காமெடி நடிகை, குணச்சித்திர நடிகை, அம்மா, மனைவி, குறும்புக்கார கிராமத்து பெண், சில நேரங்களில் கிரேஷேட் கொண்ட பெண், இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தன்னை மாற்றிக்கொண்டவர் நடிகை ஊர்வசி. நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான திரைப்பயணம், நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள், 700வது படத்தையும் தாண்டிய சாதனை, தேசிய விருதுகள், மாநில விருதுகள், அதற்கும் மேலாக ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் கதாபாத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் இன்றைய வெள்ளித்திரையில் தெரிந்து கொள்வோம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக ஊர்வசி நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்த ஒரு நிமிடம். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டு

0: ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு சுவைக்க சிறந்தது. ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது. ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு கேட்டு வாங்குங்கள். ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: முக்கடலின் வழக்கமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:13. திரையில் கதாபாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தன்னுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் முத்திரையை பதித்தவர் நடிகை ஊர்வசி. அவருடைய வாழ்க்கை, திரைப்பயணம், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. ஊர்வசியினுடைய இயற்பெயர் கவிதா ரஞ்சினி. 1969 கேரளாவில் பிறந்த இவரின் தந்தை சாவரா வி பி நாயர், தாயார் விஜயலட்சுமி. இவங்க ரெண்டு பேருமே நாடகத்துறையைச் சேர்ந்தவங்க. இவருடைய சகோதரிகள் கலா ரஞ்சினி, கல்பனா. இருவருமே திரையுலகில் பிரபலமான நடிகைகள். அது மட்டும் இல்லைங்க, மலையாள இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளரான சூரநாடு குஞ்சன் பிள்ளை இவருடைய தாத்தா. சோ, ஊர்வசியினுடைய வீட்டில் நாடகம் இருந்தது, இலக்கியம் இருந்தது, கலை இருந்தது. இத்தனை கலைக்குள்ளும் வளர்ந்தவர் தான் நம்ம ஊர்வசி. அப்புறம் எப்படிங்க திறமை இல்லாம இருக்குமா? இவருடைய நடிப்பு பயணம் குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பிக்கப்பட்டது. சின்ன வயசுலேயே கேமராவை பார்த்ததுனால இவருக்கு வந்து கேமரா ஃபியரோ ஒரு ஸ்டேஜ் ஃபியரோ எப்பவுமே இருந்ததே கிடையாது. பர்ஃபார்மன்ஸை புரிந்து கொள்ளும் ஒரு இயல்பான திறமை இவருக்குள்ள இருந்ததால மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகளையும் நடித்து இப்ப வரைக்கும் தூள் கிளப்பிட்டு இருக்காங்க நம்ம ஊர்வசி. நிகழ்ச்சியில் இனி ஊர்வசி முதலாவதாக தமிழ் திரையுலகில் நடித்த திரைப்படமான முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்கலாம். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர் பி எஸ் சசிரேகா.
1: நாடறிஞ்ச மன்மதண்டா,
2: ஆஹா, அபாரம் பரிமளா,
3: மேல சொல்லு

நீ சொல்லு.

0: டிஜி மார்ட்டின் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
1: டிஜி மார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
3: டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
4: மற்றும் தக்கலை.
5: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
7: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மலை தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள், 100 வயல், ஏ தங்கப்பன் காணி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:21. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் ஊர்வசி. முந்தானை முடிச்சில இந்த பாடல் கேட்டோம் இல்லையா, இப்ப இந்த முந்தானை முடிச்சில ஊர்வசி

என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த படம் 1983 வெளிவந்தது. இதில் அவர் நடித்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் பரிமளம். ஒரு கிராமத்து இளம்பெண் குறும்பு, காதல், துணிச்சல், தன்னுடைய விருப்பத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம், இவை எல்லாம் கலந்த கேரக்டர் தான் நம்மளுடைய ஊர்வசியோட கேரக்டர். தன்னுடைய காதலை அடைவதற்காக அவள் எடுக்கும் முடிவுகள் கதையை நகைச்சுவையுடனும் உணர்ச்சியுடனும் நகர்த்தும். இந்த படத்துல இவருடைய பிளஸ்ஸே இவருடைய இன்னசென்ஸ் தான். அந்த இன்னசென்ட் லுக்ல இருக்கும் ஒரு குறும்பு, ஒரு காதல், ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு புதுமுகம் அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு மிகவும் இயல்பாகவே நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. இந்த படத்தின் மூலம் இவர் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களிடம் பிரபலமானார். அது மட்டும் இல்ல, இந்த படத்திற்காக இவருக்கு ஃபிலிம்ஃபேர் நியூ ஃபேஸ் அவார்டும் கிடைச்சது. அதை நடித்த முதல் படத்திலேயே, அதை 1983 அவர் இந்த படத்தை நடிக்கிறப்ப அவருக்கு வந்து 16 தான். அந்த படத்திலேயே ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கினது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த அவார்டை வாங்கி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க ஊர்வசி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
4: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
4: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
4: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
4: முல்லைச்சரம்.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புதூர் செல் 7305336501.

இமைக்கும் நொடிகளில் இதமான ஒரு மாற்றம் உங்கள் நீளங்களிலும் உள்ளங்களிலும் நேரத்தை சொல் ல துடிக்கின்றது. குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:31. இது தேநீர் நேரம் வெள்ளித்திரை. இன்றைய தேநீர் நேரம் வெள்ளித்திரையின் நாயகி ஊர்வசி. முந்தானை முடிச்சு வெற்றிக்கு பிறகு ஊர்வசி தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஒரே மாதிரியான ஹீரோயின் கேரக்டர் மட்டும் இல்லாம ஒவ்வொரு படத்திலையும் தன்னுடைய கேரக்டரை வித்தியாச வித்தியாசமான ரோல்ல நடிச்சிருக்காங்க.

அந்த சமயத்தில் அவருக்கு கமலஹாசனுடன் நடிக்க வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதில் அவர் நடித்த முதல் படம், கமலஹாசனும் ஊர்வசியும் நடித்த முதல் படம் அந்த ஒரு நிமிடம். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்கள் என்னென்ன அப்படின்னா, மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம், மன்மதன் அம்பு, உத்தம வில்லன் அப்படின்னு இந்த கூட்டணி பல காலகட்டங்களில் ரசிகர்களை மகிழ்வித்துட்டே இருந்திருக்காங்க. இதுல மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்துல இருந்தா இப்போ ஒரு நாம பாடல் ஒன்று கேட்டோம் இல்லையா, இந்த படத்துல 4 கமலஹாசன்கள் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு கமலஹாசனுக்கு ஜோடியா நம்ம ஊர்வசி அவர்கள் திரிபுர சுந்தரே அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்படத்துல டயலாக் மட்டும் இல்லைங்க, இவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் ஒரு அழகான காமெடியா எல்லாருக்குமே தெரியும். நான் காமெடி செய்யறேன் அப்படின்னு சொல்ல முயற்சிக்காம அந்த கேரக்டராகவே மாறியிருப்பாங்க நம்ம ஊர்வசி. இவர் நடித்த படங்களில் இந்த மைக்கேல் மதன காமராஜன் ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் இனி வருவது மகளிர் மட்டும் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் வாலி, பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

காத்தடி மாத்து, வேலை பார்த்து பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.

0: சாத்தடி மாத்து வேலை பார்க்கும் பெண்ணை சீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
8: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டையா?
9: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
10: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
11: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
12: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
13: முக்கடலின் முழக்கமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:40. பண்பலை 101 நேயர்கள் ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது தேனி நேரம் வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையின் நாயகி நம்ம ஊர்வசி. மகளிர் மட்டும் படத்திலேருந்து பாடல் கேட்டோம் இல்லையா, இப்போ அந்த படத்தில் ஊர்வசியோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? 3 பெண்கள் ஒரே அலுவலகம். அங்கு அவர்கள் எதிர்கொள்ளும் பாலியல் தொல்லை, அதிகாரத்தின் தவறான பயன்பாடு, அதற்கு எதிராக மூவரும் ஒன்றாக நிற்பது, இதுதான் இந்த படத்துடைய கதை. இதில் ஊர்வசி ஜானகி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தில் ஒரு ஆர்டினரி ஒர்க்கிங் உமனாக ரொம்பவே பயந்த கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர கோபம் இருக்கும், அதை ஒரு கட்டத்தில் ரொம்ப தைரியமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக இவருக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் சிறப்பு பரிசும் கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்கன்னு. நிகழ்ச்சியில் இனி வருவது எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியவர் பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
4: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேரம் பிற்பகல் 3:49. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையின் நாயகி ஊர்வசி. ஊர்வசி நடித்த கதாபாத்திரத்தை நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரோம். முந்தானை முடிச்சில் வந்து பரிமளம் கேரக்டரில் ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜனில் வந்து திரிபுர சுந்தரியாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மகளிர் மட்டும் திரைப்படத்தில் ஜானகி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக இரட்டை ரோஜா அப்படிங்கிற படத்தில் ஊர்வசி வந்து ஒரு கிரே கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. கிரே கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது இந்த கேரக்டர் வந்து முழுக்க நல்ல பெண்மணியும் இல்லை, அதே மாதிரி முழுக்க கெட்ட பெண்மணியும் கிடையாது. ஏன்னா பணத்தின் மீது ரொம்ப ஆசை, அதனால் வரும் தவறான முடிவுகள், பின்னர் அந்த தவறுகளின் விளைவுகளை உணர்த்த இப்படி ஒரு எமோஷனல் அப்படி ஒரு தவறுகளை உணர்தல் இப்படி எமோஷனல் ஜேர்னி கொண்ட கேரக்டர் தான் இந்த ரெட்டை ரோஜா படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் அப்படின்னாலே ரொம்ப நல்லவளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை உடைச்சு இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஊர்வசி. இந்த மாதிரி வித்தியாசமான ரோல்களை அவங்க நடித்ததுனால அவங்களுக்கு வந்து 2 தேசிய விருதுகளை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கேரள மாநில திரைப்பட விருது 6 கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது 3 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத் பல விருதுகள், அதில் வந்து நிறைய விருதுகளையும் இவர் பெற்றிருக்காரு. முந்தானை முடிச்சில் தொடங்கி மைக்கேல் மதன காமராஜன், மாயா பஜார், எட்டுப்பட்டி ராசா, 3 சிவா மனசில் சக்தி, இஞ்சி இடுப்பழகி, சூரரை போற்று, மூக்கத்தி அம்மன், அப்பத்தா, பரிமளா அன்கோ அப்படின்னு இவர் நடித்த படங்கள் 100 இல்லை, 200 இல்லை, 300 இல்லை, 700 படங்களில் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு நம்ம ஊர்வசி. நிகழ்ச்சியில் இனி வருவது பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: uncle.
1: That's right.
2: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தூய்மையின் நம்பிக்கை
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
3: தொடர்புக்கு
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305-36-5016.
2: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: நேரம் பிற்பகல் 3:58. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேனி நேரம் வெள்ளித்திரையில். ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய பயணம் பரிமளவாக காதலித்தது, திரிபுர சுந்தரியாக சிரிக்க வைத்தது, ஜானகியாக பெண்களின் குரலாக நின்றது, உமாவாக கிரே கேரக்டரை ஏற்றது, பின்னர் அம்மாவாக குணச்சித்திர நடிகையாக மீண்டும் மீண்டும் புதிய கதாபாத்திரங்களாக இன்றும் திரையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நடிகை ஊர்வசியின் பயணம். காலம் மாறினாலும் கதாநாயகிகள் மாறினாலும் கதாபாத்திரத்தை உண்மையாக வாழ வேண்டும் என்ற அவரது நடிப்பு மட்டும் மாறவில்லை. 700 படங்கள் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே. அந்த 700 படங்களுக்கும் இருக்கும் நினைவுகள்தான் ஊர்வசியின் உண்மையான சாதனை. இதுவரை நடிகை ஊர்வசியின் வாழ்க்கையையும் அவருடைய மறக்க முடியாத கதாபாத்திரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5,000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி போரோலோய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வால் குனார் ரோஹித் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும், அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கென்றப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பட்சி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தர வரிசைப் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி செய்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்சி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: இயற்கையின் மனம் தீப்சி தேங்காய் எண்ணெய்.
0: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்சி தேங்காய் எண்ணெய்
0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்சி தேங்காய் எண்ணெய்.
4: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்
4: செண்பகராமன் புதூர்,
0: செல்
4: 7305-36-5016.
2: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
5: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது இந்திய அரசின் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக அல்லது தனித்துவமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளை அடையாளம் கண்டு அதனை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் பிரபலப்படுத்துவதும், அதன் மூலம் உள்ளூர் தொழில்கள், கைவினை கலைஞர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர், விவசாயிகள் ஆகியோரின் வருமானத்தை உயர்த்துவதும் ஆகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்துவமான இயற்கை வளம், பாரம்பரிய தொழில், கைவினை திறன் மற்றும் வேளாண் உற்பத்தி உள்ளது. ஆனால் பல நேரங்களில் அந்த பொருட்கள் மாவட்ட எல்லைகளை தாண்டி சந்தையை அடைவதில்லை. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய வருமானமும் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கியமான தயாரிப்பு தேர்வு செய்யப்படுகிறது. அது வேளாண் விளைபொருளாகவோ, உணவுப் பொருளாகவோ, கைவினைப் பொருளாகவோ அல்லது பாரம்பரிய தொழில் சார்ந்த பொருளாகவோ இருக்கலாம். அந்த பொருளின் உற்பத்தி, தரம், மதிப்பு கூட்டல், பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்திலும் அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து உதவுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று உள்ளூர் பொருட்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அடையாளத்தை உருவாக்குவது ஆகும். ஒரு மாவட்டத்தின் சிறப்பு பொருள் உலக சந்தையை அடையும் போது அந்த மாவட்டத்தின் பொருளாதாரமும் வளர்கிறது. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. புதிய இயந்திரங்கள் வாங்குதல், தொழில்நுட்ப மேம்பாடு, தரச்சான்றிதழ் பெறுதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, நிதி உதவி பெறுவதற்கான வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதனால் சிறிய அளவில் உற்பத்தி செய்து வந்த தொழில்களும் வளர்ச்சி பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் மதிப்பு கூட்டல் ஆகும். எடுத்துக்காட்டாக ஒரு மாவட்டத்தில் விளையும் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றுவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. சந்தைப்படுத்தலும் இந்த திட்டத்தின் முக்கிய பகுதி ஆகும். உள்ளூர் சந்தையுடன் மட்டுமல்லாமல் மின்னணு வர்த்தக தளங்கள், கண்காட்சிகள், வணிக கண்காட்சிகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மூலமாகவும் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் சிறு உற்பத்தியாளர்களும் பெரிய சந்தைகளை எளிதாக அடைய முடிகிறது. இந்த திட்டம் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உள்ளூரிலேயே தொழில் தொடங்கும் சூழல் உருவாகுவதால் நகரங்களுக்கு வேலை தேடி இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைகிறது. இந்தியாவில் பல மாவட்டங்கள் தங்களது தனித்துவமான பொருட்களால் ஏற்கனவே புகழ் பெற்றுள்ளன. சில மாவட்டங்கள் மசாலா பொருட்கள், சில மாவட்டங்கள் கைத்தறி நெசவு, சில மாவட்டங்கள் கைவினை பொருட்கள், சில மாவட்டங்கள் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்கள் ஆகியவற்றிற்காக அறியப்படுகின்றன. இந்த இயல்பான பலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் செயல்படுத்த

பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீமுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. குறிப்பாக உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் ODOP அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. முடிவாக, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது ஒரு பொருளை மட்டும் முன்னிலைப்படுத்தும் திட்டமல்ல. அது ஒரு மாவட்டத்தின் அடையாளத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் தொழில் திறனையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் வளர்க்கும் ஒரு நீண்டகால வளர்ச்சி முயற்சி ஆகும். உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்ல இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:09. வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வரும் 30 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம் திரை இசை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்திற்காக ரவிஜி சாஷா திரிபாதி பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில்

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இசையில் தொடரும் பாடல் சீதாராமம் படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் சாய் விக்னேஷ், பாடலுக்கான இசை விஷால் சந்திரசேகர், பாடல் வரிகள் மதன் கார்கி.

0: இயற்கையின் மனம்
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
1: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்
1: செண்பகராமன் புதூர்,
0: செல்
1: 7305365016.
2: இசையில் தொடரும் பாடல் மான் கராத்தே படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ருதிஹாசன். பாடலுக்கான இசை அனிருத், பாடல் வரிகள் ஆர் டி ராஜா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

கன்னியாகுமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் தொடரும் பாடல் இட்லி கடை படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் தனுஷ், ஸ்வேதா மோகன். பாடலுக்கான இசை ஜி.வி. பிரகாஷ்குமார்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

இதுவரை பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேர்களை நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 திருவோண பண்டிகை சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர். நேரம் 4:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நமது குமரிப்பண்பலை 101 இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தூய்மையின் நம்பிக்கை
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய் செல்
2: 7305 36 50 16

0: செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 150 இந்தியர்கள் உள்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொட்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
4: பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி, தேங்காய் எண்ணெய்.

0: எண்ணெய் ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
2: செண்பகராமன் புதூர்,
1: செல்
2: 7305365016.
3: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திருவோண பண்டிகை. சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா கல்லூரியில் நடைபெற்ற ஓணப்பண்டிகை கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு. ஓணத்தின் உற்சாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்கள் குமரி FM 101 நாமும் ஓணம் கொண்டாடுவோம். ஹாப்பி ஓணம், ஓணம் வாழ்த்துக்கள். குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ஓணம், ஓணம் அப்படின்னாலே நம்மளுடைய கலாச்சாரமும் கேரள மாநிலத்தின் கலாச்சாரமும் இணையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த நாள்ல நம்ம மாவட்டமே வந்து ஓணத்தோட இணைஞ்சி மகிழ்ச்சியா கொண்டாடுற நாள். இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஓணம் அப்படின்னா ஓணத்துக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். கேரள மாநிலத்தில் உள்ள நிறைய நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்போம், நமக்கும் அவங்க வந்து ஓணம் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள்ல இன்னைக்கு குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ல உங்களோட நாங்க இன்னைக்கு நம்ம குமரி மாவட்டத்துல நிறைய கல்லூரிகள்ல வந்து ஓணம் செலிப்ரேஷன், ஓணத்தோட கொண்டாட்டங்கள் நம்முடைய மாணவ மாணவியர் கொண்டாடி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிறப்பான நாள்ல இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ்ல இருக்கோம் அப்படின்னா சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில இருக்கிறோம். எவ்வளவு உற்சாகமா ஹாய் சொல்றாங்க குமரி பண்பலை 101. அதாவது மேற்கே அரபிக்கடல், கிழக்கே தமிழின் மனம், கேரளத்தின் ஓண பண்பாடும் குமரியின் கலாச்சாரமும் சங்கமிக்கும் அழகிய ஒரு மண்ல தான் நாம இருக்கோம். இந்த குமரி மண்ல பூக்களம் பூத்து புன்னகைகள் மலர இந்த கல்லூரியில இன்னைக்கு வந்து ஓணத்தை அவ்வளவு சிறப்பா மாணவிகள் வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க. கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த இடமே வந்து நம்ம ஏதோ கேரள மாநிலத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தரக்கூடிய மாதிரி எல்லா மாணவ மாணவியர்களும் ஓணத்தோட சிறப்பு ஆடை வடிவமைப்புல நிக்கிறாங்க. அந்த ஆடையோட பெயர் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டறலாம். எந்த ஆடை உடுத்திருக்கீங்க?
5: கேரளா சாரி.
3: கேரளா சாரி,
6: கேரளா சாரி,
3: செட்டு முண்டு. செட்டு முண்டு நேரியல் சொல்லுவோம் இல்லையா, முண்டு நேரியல், நேரியல் சாரி. இன்னைக்கு எல்லாருமே கேப்பீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நேரியல் சாரி உடுக்கலையா? நீ இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணீங்களா நேரியல் உடுக்கிறதுக்கு?
6: ஆமா, முன்னாடியே பிளான் பண்ணிருந்தோம்.
5: ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சு நல்லா நல்ல ஓணம்காகவே நாங்க ப்ரிப்பேர் ஆகி கேட்டிட்டு வந்தோம்.
7: ஓணம் சந்தோஷத்திலே நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், ஓணத்திலேதான் இருக்கோம் இப்போ.
3: சரி, இவ்வளவு அழகா அருமையா எல்லா விஷயங்களும் சொன்ன உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
7: ஹாய், என்னோட பேர் எம் முருகஸ்ரீ துர்கா, செகண்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன்.
6: ஹாய், என் பேர் ஜெபிஷா, செகண்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன்.
8: ஹாய், என் பேர் சுபிக்ஷா, செகண்ட் பிஏ இங்கிலீஷ்.
9: என் பேர் அனன்யா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ்.
3: ஓணம் செலிப்ரேஷன் இப்பதான் தொடங்குது, மலையாளம் மனத்தோட தொடங்குது. அனன்யா, ஓணம் செலிப்ரேஷன் நீங்க எந்த ஊர், உங்களுக்கு இந்த ஊர்ல வந்து ஓணம் கொண்டாடுறது எப்படி இருக்கு அத சொல்லுங்க.
9: எங்க வீடு திருவேந்திரம், அவிடையும் இதுபோலான ஓணாகோஷம், ஊஞ்ஞால் கிட்டும், அத்தப்பூக்க வேண்டும், சத்ய கழிக்கும், പിന്നെ എല്ലാരും കേരള സാരി. കോളേജിൽ വന്നപ്പോൾ എല്ലാരും അതേപോലെ കേരള പോലെയാണ് എനിക്ക് ഇവിടെ തോന്നിയത്.
3: உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட உங்களுடைய ஓணத்தோட அந்த மகிழ்ச்சியை எப்படி ஷேர் பண்றீங்க?
9: ஓணம் சந்தோஷத்தின்டையும் சமாதானத்தின் பிரதீகமாயிட்டுள்ள உற்சவமാണ്. அப்போ எல்லாரும் அது நல்ல சந்தோஷத்தோட ஆഘോഷി, കോളേജിലായാലും നാട്ടിലും.
3: உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் விஷ் பண்ணிருக்காங்க ஓணம் விஷஸ்?
9: எல்லாரும் விஷ் செய்யும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஓணம் விஷ்.
3: திருவனந்தபுரத்துல உங்க வீட்டுல ஓணத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க?
9: அத்தப்பூக்களை விட்டும், சத்ய, ஊஞ்ஞால் கிட்டும், பின்ன புதிய ட்ரெஸ் ஓணக்கோடி வாங்கும், பின்ன ரிலேட்டிவ்ஸ்ன்ற வீட்டுல போகும்.
3: அப்படி ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது அவங்க கொஞ்சம் தமிழ்ல நாங்க பேசுறதுக்கு அவங்க வந்து அதை புரிஞ்சு புரிஞ்சு பேசுறாங்க. அடுத்தது நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக பேசணும்னு ஆர்வமா வந்திருக்காங்க. உங்க பேரு?
10: எம் சுகேனா.
2: ஃபாத்திமா. ஓணம் வந்து எந்த வேறுபாடு இல்லாம கேரளால எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஊஞ்சல்லாம் கட்டி அதுக்கப்புறமா வடமொழி உரியடி இதெல்லாம் எங்க காலேஜ் ஸ்பெஷலா பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நாங்க வந்து இதை கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம எங்க அத்தப்பூ அந்த கோலம் எல்லாம் போடுவாங்க. எனக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாது, பார்த்தது இல்லை. இங்க வந்துதான் இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாருமே ஓணம் சாரி வந்து

0: இங்க சேமா போடுவோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: அதாவது வடம்பலின்னு சொன்னீங்கல்ல, அது என்னது அந்த கயிறு இழுத்துல?
0: வடம்பலி அப்படின்னா கயிறு இழுத்தல், அதாவது ரெண்டு சைடும் சமமா ஆட்கள் நின்னு அது வந்து யாரு வந்து இழுத்து அந்த ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க, அது யாரு இழுக்கிறாங்களோ அவங்க தான் அதுல வந்து வின் பண்ணுவாங்க. எங்க காலேஜ்ல அது வந்து பண்ணி யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு எதனா பிரைஸ் கொடுப்பாங்க.
1: இன்னைக்கு ஓணம் கொண்டாடுறோம்ல, ஓணம் கொண்டாடுறதோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியுமா இருக்காவது?
2: மாவேலி மன்னன் வந்து நாட்டுக்கு மக்களை பார்க்க வர்றது,
1: அவர் வரவேற்கிறதுக்காக இன்னைக்கு ஓணம் வந்து கொண்டாடுறீங்க. உங்க பேர் ஷேயா. ஷேயா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: தேர்ட் பிஎஸ்சி சாலேஜ்.
1: நீங்க எந்த ஊரு?
2: நான் வந்து மணவாளக்குறிச்சி.
1: அக்ஷயா, ஓணத்தை பத்தி என்ன சிறப்பா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஓணம் சொல்லும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம், எல்லாமே ஜாலியா இருக்கும். இனி ஓணம் வரப்போகுது, காலேஜ்லயும் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவோம், எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவ்வளவு ஃப்ரீடம் தந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம்.
1: சரி, நீங்க இன்னைக்கு வந்து மேட்சா எல்லாரும் ஓணம் ட்ரெஸ் உடுத்திருக்கீங்கல்ல, எத்தனை நாளைக்கு முன்னாடி இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க?
2: ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சு வாங்கிட்டோம்.
1: சரி, யாரெல்லாம் நீங்க போட்டிருக்கிறது மாதிரி இவங்க வேற விதமான ஓணம் செலிப்ரேஷன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கீங்க?
2: நாங்க ஒரு நாலு பேர் வாங்கி போட்டிருக்கோம்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி போட்டிருக்கீங்க. கூட யார் நிக்கிறாங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: திவ்யா.
1: திவ்யா எந்த ஊர் உங்களுக்கு?
3: காரவளை.
1: இன்னைக்கு திவ்யா காலேஜ்ல நடக்கக்கூடிய எந்தெந்த விளையாட்டுகள்ல பங்கெடுத்துக்கிட்டீங்க?
3: ஒரு விளையாட்டுலயும் பங்கெடுக்கல, வந்து வேடிக்கை பார்த்தேன்.
1: நல்லா இருந்துல்ல? ஜாலியா இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அதுல மகிழ்ச்சியா வந்து உற்சாகமா, நாங்க கல்லூரிக்குள்ள வரும்போதே வடம்பிழுக்கிற போட்டியில அவ்வளவு உற்சாகமா சந்தோஷமா அவங்களுடைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூட இருந்து அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து வடம்பிழுத்துட்டு இருந்தாங்க, பயங்கர சவுண்டா இருந்து. அந்த இடத்துல இருந்தா அவங்க வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்காக. அதுவும் இல்லாம இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேங்கா தெரிஞ்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிளாஸுக்கு விடுமுறை, படிப்புக்கு விடுமுறை, ஒரு ஜாலியான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆசிரியர்களோட இன்னைக்கு வந்து கலந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இன்னைக்கு வந்து உங்களுடைய பேராசிரியர்களோட பேசிட்டு இருக்கீங்க. கிளாஸ்ல இருக்கிறத விட இன்னைக்கு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க?
0: ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்குடைய நாளை வந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே மாதிரி எங்களுக்கு, எல்லா பேராசிரியர்களோட நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியா மகிழ்ச்சியா நாங்க வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதை பார்த்தாலே தெரியுது எல்லாரோட பேசிட்டு இருக்கிறது. இங்க வந்த உடனே இவங்களுடைய ஆசிரியர்கள்லாம் நம்மள உற்சாகமா வரவேற்றாங்க. அதுல அவங்க பேராசிரியர் ஒருத்தங்க நிக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க மேம்.
4: என் பேரு விஜி, நான் தமிழ் துறையில பேராசிரியா இருக்கேன். மாணவர்கள் வருஷம் வருஷமா இப்படி ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொண்டாடுறாங்க.
1: ரொம்ப நன்றி. கல்லூரியினுடைய முதல்வர் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம், உங்க பேரு?
5: என்னோட பேரு அஞ்சனா.
1: உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. நீங்க தான் வந்து ஒரு மாணவர் மாதிரி எங்க நின்றுட்டு இருந்தீங்க, உங்கள்கிட்ட தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க மாணவர்களை. நீங்க வந்து அந்த கேரள கலாச்சாரத்துல நிக்கிறீங்க, உங்க மாணவர்களுக்கு எப்படி உற்சாகம் கொடுத்துட்டு இருந்தீங்க? நீங்க சவுண்ட் போடுறதுல தெரிஞ்சது, எப்படி நீங்க உற்சாகம் கொடுத்தீங்க சொல்லுங்க மேம்.
5: நாங்க ஸ்டாஃப் எல்லாருமே ஒத்துழைச்சு என்னன்னா நேரமே ஊஞ்சல் போட சொல்லிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க ஊஞ்சல்ல இருந்து எவ்வளவு ஃப்ரீ கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து ஊஞ்சல் ஆடிடுவாங்க. திருப்பி வடம் வலி, உரியடி இதெல்லாம் ஸ்பெஷல் ஆயிட்டு அவங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அத்தப்பூக்கலாம் பிள்ளைங்கள ரெண்டு கண்ணு போதாது அன்னைக்கு பாக்குறதுக்கு. எல்லாரும் பயங்கர ஃபுல் மேக்கப்ல ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி போட்டோ ஷூட் இந்த காரியங்களுமாயிட்டு நடந்துட்டு இருக்கும். அது எங்களுக்கு சந்தோஷம் தான், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணட்டும். நானும் இந்த காலேஜ்ல கல்லூரியிலே தான் படிச்சேன், அப்பவுமே இந்த மாதிரி இங்க ஓணம் செலிப்ரேஷன் நல்லா அழகாக கொண்டாடுவாங்க, அதே மாதிரி இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியுது, இதே கல்லூரியில படிச்சு இதே கல்லூரியில முதல்வரா இருக்கீங்க. மாணவர்களுக்கு நீங்க எப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு சிறப்பா தெரியுது. நிறைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூட நிக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
6: சீபாநாயர்.
1: காலேஜ்ல வந்து உங்களுடைய மாணவர்கள் எப்படி, உங்க கிளாஸ் உள்ள மாணவர்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க?
6: நான் ஆங்கிலத்துறை சார்ந்தவங்க, ஃபைன் ஆர்ட்ஸோட கோஆர்டினேட்டரும். இப்போ எல்லா வருஷமும் ஃபைனான்ஸ் கிளப்ல இருந்து தான் நாங்க இந்த ஓணம் செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தர்றது பிரின்சிபலும் கூட உள்ள ஸ்டாஃபுகளும். ஒரு கல்ச்சரல் ஒரு அவேர்னஸும் ஒரு பிள்ளைங்களுக்கு அந்த இதை கீப் பண்ணி கொண்டு போகணும். செலிப்ரேஷன் வழியாக, மோர் தென் என்டர்டெயின்மெண்ட், இந்த செலிப்ரேஷன் வழியாக நாங்க எய்ம் பண்றோம். கல்ச்சுரல் பிரிசர்வேஷன் அண்ட் சஸ்டெனன்ஸ், அதுதான் எங்களோட நோக்கம். எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப டேலண்டடும், ரொம்ப அழகான பிள்ளைங்களும். த்ரீ டேஸா நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டே ஆன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது, செகண்ட் டே இது மாதிரி உரியடி வளம் படம்பலி அத்தப்பூக்களம் எல்லாம் இருக்கும். தேர்ட் டே நாங்க எல்லா டீச்சர்ஸும் ஒரு ஓண சத்தியா பிள்ளைங்களுக்காக டீச்சர்ஸோட சார்பில் கொடுக்குறோம். அது அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்கும், ஓணம் சத்தியான்னு சொல்லும் போது வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸும், அது அப்போ எல்லா இனிப்புல இருந்து காரத்துல இருந்து இனிப்பு வரையான எல்லாம் இருக்கும், வெரைட்டி லைஃபும் அப்படி கலர்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக ஓணம் சத்தியா, அதுவும் பிள்ளைங்க

0: கிட்ட போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம். இந்த மூணு நாளும் டீச்சர்ஸ் பிள்ளைங்களை மாதிரியும் பிள்ளைங்களும் குழந்தைங்களை மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா செலிப்ரேட் பண்றோம். ஒரு மெமரபிளான ஈவெண்ட் அண்ட் ஒரு கல்ச்சரல் செலிப்ரேஷனும் கூட.
1: ரொம்ப அருமையா பேசினாங்க. அதாவது இன்னைக்கு வந்து மாணவர்கள் அப்படிங்கும் போது பிள்ளைகள் பிள்ளைகள்னு தங்களோட பிள்ளைகள் மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியா உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோட இணைஞ்ச ஒரு மாவட்டம். நம்ம அங்கிருந்து பிரிந்து தமிழ்நாடோட வந்தாலும் அந்த கலாச்சாரம் அந்த மனம் மாறாமல் இன்றும் நம்மளுடைய வார்த்தைகள்ல வந்து நிறைய மலையாள வார்த்தைகள் எல்லாருமே பேசுவோம் அப்படிதானே. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தைகள் என்ன, உங்க பேரை சொல்லிட்டு சொல்லி.
2: என்னோட பேர் எம் முருகஸ்ரீ துர்கா. எனக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தைகள் அச்சன், சேச்சி, குஞ்சம்மா, வலியம்மா, இதெல்லாம் தான் தெரியும்.
1: சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனதோட வாழ்த்துக்கள் எப்படி சொல்வீங்க?
3: ஓண ஆசம்சகள்.
1: நம்ம ஏற்கனவே பேசின
3: அனன்யா,
1: அனன்யா வந்து சொல்லிருக்காங்க. ஓண ஆசம்சங்கள் கொஞ்சம் சவுண்டா சொல்லலாமா அனன்யா?
3: ஓண ஆசம்சகள்.
1: நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? கன்னியாகுமரி அப்படிங்கும் போது மூன்று கடல்கள் சங்கமிக்கக்கூடிய மண் மட்டுமல்ல, பல பண்பாடுகள், மொழிகள், மரபுகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் தான் நம்மளுடைய மலையாள மனம். இந்த மலையாள மனம், மலையாள மனத்தோட இருக்கக்கூடிய கல்லூரியில வந்து ஒரு பேராசிரியர் இருக்காங்க. ஏன்னா மலையாளம் மலையாளம் சொல்றோம், மலையாளம் பேசக்கூடிய மலையாள மொழியை கற்பிக்க கூடிய ஒரு ஆசிரியரை வந்து அவங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள வந்து இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என்னோட பேர் கே ஆர் ரஜீந்திரநாத். நான் இப்போ இங்கே வந்து 1 இயர் தான் ஆச்சு. 3 டேஸ் வந்து அவங்க வந்து ஓணம் செலிப்ரேஷனை வச்சிருக்கோம் ஒவ்வொரு நாள். இப்போ இதில் வந்து ஓணத்தோட ஒரு கான்செப்ட்னு சொல்லக்கூடியது, தெர் இஸ் நோ காஸ்ட் கிரீடு ரிலிஜன். ஓணத்தில் சொல்லுவேன், மாவேலி நாடுவான் இடுங்காலம் மனுஷர் எல்லாரும் ஒன்று போல, ஆமோதத்தோட வசிக்கும் காலம் மாலோகரெல்லாரும் ஒன்று போல. அதாவது எல்லாவரையும் ஒன்றாயிட்டு காணுக, எல்லாரும் ஆள் ஆர் ஒன். அந்த கான்செப்ட் தான் ஓணத்தோட வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ். இப்போ வந்து நமக்கு அது இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதுல இருக்குது, அப்படியே இல்லை. மகாபலி வந்து அவர் அவ்வளவு இதா, எல்லாருமே தங்களோட பிரஜைகளை எல்லாருமே ஒரே இதுல பார்த்தவர். கிங் வந்து இந்த மாதிரி ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஆல் ஆர் வெரி ஹாப்பி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமே இரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் கிரீடு ரிலிஜன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல் ஆர் வெரி ஹாப்பி. அப்ப அப்படி இருக்கும்போது அதே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. இது நம்மளோட சொர்க்கத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி அப்ப மகாவிஷ்ணு தான் அவ்வளவு தேவர்கள் எல்லாமே மகாவிஷ்ணுட்ட சொல்லி உடனே மகாவிஷ்ணு ஒரு வாமன அவதாரம் எடுத்து வந்து அவரை வந்து அது வந்து பார்த்து, ஆனா வேற சரி அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை வந்து காப்பாற்றணும். அப்ப அதனால இன்னொரு சொர்க்கம் கொடுக்கிறதுக்கு ஈவன் தேவன்மாரும் என்ன ரெடி இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அவரு வந்து ஒரு இது கேட்கிறாங்க மகாபலிட்ட. அப்ப அவர் என்ன சொன்னார், அவர் எதுவும் கொடுக்கறதுக்கு தயார், தானம் கொடுக்கறதுக்கு எந்த மடியுமே கிடையாது அந்த ராஜாவுக்கு. அவங்க வந்து என்ன வேணும் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அப்ப மகாபலி என்ன சொல்லிட்டாங்க, மூணு பாத ஓன வச்சு எல்லா இடத்துல லாஸ்ட்ல 3rd feet வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ வந்து அதுதான் அந்த எளிமையை காட்டுது. உடனே அந்த மகாவலி என்ன பண்ணிட்டான்னா கீழே இருந்துட்டு தலையை குறிஞ்சி தலையை காட்டி கொடுத்தோம். அதுல தலையில மகாபலி பாதத்தை வைக்கிறோம், 3rd world. அப்போ அதுல அப்போ லாஸ்ட்ல அதுக்கு முன்னாடி கேட்பாங்க ஃபைனல் விஷ் என்னன்னு கேட்பாங்க இல்ல. அப்போ மகாபலி சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோட ஜனங்களை பார்க்கறதுக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு எனக்கு வர்றதுக்குள்ள பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி அலாட்டட். இதுதான் இந்த இதோட ஐதிஹியம், ஹியூமனிட்டியை என்ன முன்ன கொண்டு போயிட்டே இருக்காங்க தெரியுதா. அப்போ அதனால அந்த கான்செப்ட் அந்த கல்ச்சரல் இதை இன்னைக்கும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஒரு கல்லூரியில வந்து எவ்வளவு உற்சாகமா எல்லாத்தையும் கொண்டாடுறோம் அப்படிங்கறத வந்து அருமையா சொன்னாங்க. நீங்க ஓண சத்தியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நம்ம மாணவர்கள்ட்ட வந்துட்டோம். நீங்க ஓண சத்தியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, என்னெல்லாம் ஓண சத்தியால இருக்கு?
5: நிறைய விதவிதமான கூட்டு, அப்புறம் இனிப்பு, பாயாசம், போளி, பப்படம் எல்லாமே இருக்கும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது
5: பருப்பு, சாம்பார், ரசம், சோறு, சாம்பார், பருப்பு, ரசம், மோர், அப்புறம் போலி மேல பாயசம் போட்டு கொடுப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் பப்படம், ஊறுகா, அப்புறம் நிறைய வகையான பொரியல், அவியல், அவ்வளவுதான்.
1: ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு அப்படின்னாலே ஓண சத்தியாதான் ஞாபகம் வரும் நிறைய பேருக்கு இல்லையா. இப்போ ஸ்பெஷலா ஓண சத்தியா வந்து நம்ம அனன்யாட்ட கேக்கல, ஓண சத்தியால என்னெல்லாம் இருக்கும் அனன்யா உங்க ஊர்ல?
3: அச்சார், நாரங்க அச்சார், இஞ்சி, மாங்காய் அச்சார், அவியல், தோரன், பச்சடி, கிச்சடி, கூட்டுகறி, பருப்பு கறி, சாம்பார், மோர், போளி, பாயசம், அடப்பாயசம். அங்கே
1: பாயசம் எத்தனை வெரைட்டி வைக்குமா?
3: பால் பாயசம், அடப்பாயசம், பயறு பாயசம்.
1: மணவளக்குறிச்சியில

0: சொன்ன அக்ஷயா சொன்னதுல அச்சாறு மிஸ் ஆயிட்டு இல்லையா, அந்த அச்சாறு ஊருகா மிஸ் ஆயிட்டு அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. உங்க பேரு
1: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா, உங்களுக்கு ஓண சத்தியான்னா என்னெல்லாம் தெரியும்?
1: சாப்பாடு வைப்பாங்க, வேற நிறைய வகையான குழம்பு, வேற பாயசம் நிறைய இருக்கும், நிறைய டைப் ஆஃப் பாயசம் இருக்கும். இப்போ இவ்வளோ டைப் ஆஃப் பாயசம் உண்டா அப்படிங்கிற அளவு யோசிக்கிற வைக்கிற அளவு பாயசம் டைப்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய டைப் ஆஃப் கூட்டு வைப்பாங்க, அப்புறம் போலி அந்த மாதிரி, வேற ஊறுகாய், மோர் எல்லாமே வைப்பாங்க. எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே போதும் போதும்னு இங்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்கும்.
0: அப்படிதான், அதுதான் வந்து மாவேலி மன்னரும் வந்து எதிர்பார்த்தாரு. மக்கள் வந்து என்னது போதும் போதும்ங்கிற அளவுக்கு அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சாரு. அதுதான் வந்து இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம கல்லூரியில. இப்ப அடுத்த ஒரு மாணவி வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் எஸ் நவனிதா, தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து வரேன்.
0: ஓணம் செலிப்ரேஷன்ல இருந்து அவசரமா வந்திருக்காங்க. செலிப்ரேஷன்ல என்ன பங்கெடுத்துக்கிட்டீங்க உங்க கல்லூரியில?
2: நான் வந்து நாத்திக்குள்ள காம்படிஷன்ல ஜாயின் பண்ணேன், டான்ஸ் பாட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு அத்தப்பூ அது இன்சார்ஜா இருக்கிறேன்.
0: அத்தப்பூ வந்து பெருசா போட்டிருக்காங்க, அழகா போட்டிருக்கீங்க. இந்த அத்தப்பூக்கான அந்த ப்ரிப்பரேஷன் யார் பண்ணது, அதை வரைஞ்சது யாரு, போட்டது யாரு, அதெல்லாம் சொல்லுங்களேன். பாக்க ரொம்ப அழகா இருக்கு. அதோட அந்த வரைஞ்ச அந்த படங்கள் பத்தி சொல்லுங்க.
2: ஹாஸ்டல் பிள்ளைங்க போட்டாங்க, அவங்க வந்து மார்னிங்கே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி காலையில எல்லாம் போட்டு நேத்திக்கு போட்டு வச்சுட்டாங்க. அது இன்னைக்கு வந்து காம்படிஷன் அங்க ஆடிட்டோரியம்ல நடக்குது, அது இப்ப போயிட்டே இருக்குது காம்படிஷன்.
0: என்னென்ன காம்படிஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க கல்லூரியில ஓணத்துக்காக?
2: நேத்திக்கு வந்து சோலோ சாங், குரூப் சாங், அடுத்த டான்ஸ் அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து மாவேலி மலையாளி மங்கா, இப்ப வந்து அத்தப்பூ, அடுத்த காலையில உரியடியும், அடுத்த வடமலியும் இப்ப நடந்து முடிஞ்சிச்சு. இவெல்லாம் நடத்தி சத்யா கொடுப்பாங்க.
0: சத்யால என்னெல்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க?
2: நிறைய கூட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கூட்டு மேல இருக்கும். பின்ன பாயசம், பப்படம், அடுத்த சாம்பார், ரசம், மோர், பின்ன பாயசம் வந்து 2-3 பாயசம் தருவாங்க.
0: சரி, முன்னையா வந்து திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு இப்ப கேரளாக்கு போய் ஓணத்தை பாக்கணும்னு ஆசை இருக்கா? யாருக்காவது யாருக்கு ஆசை இருக்கு?
3: என் முருகஸ்ரீ துர்கா. எனக்கு ரொம்ப ஆசை கேரளாக்கு போகணும்னு, ஆனா என்னால போக முடியல. கண்டிப்பா ஒரு நாள் போவேன். அங்க உள்ள சாப்பாடு இங்கே கிடைக்குது எனக்கு, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாப்பாட்டுல முக்கியமா பழம் வைப்பாங்க,
0: பாயசத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு இல்லையா?
3: ஆமா, நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
0: சரி, கேரளால போய் நம்ம ஓணம் செலிப்ரேஷன் பாக்கணும்னு ஆசை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு கேரளால போய் நம்மளோட ஓணம் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனா கேரளால போனா, கேரளாக்கு இப்ப நீங்க போனீங்கன்னா, உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போனீங்கன்னா, கேரளால ஓணம் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் பண்றீங்க? அக்ஷயா, இப்ப ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஓணத்துக்கு கேரளாக்கு போயிருக்கீங்க, அவங்க வீட்டுல ஓணம் செலிப்ரேஷன் எப்படி எல்லாம் இருக்கும் நீங்க ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க?
4: காலத்தே எல்லாரும் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி எல்லாரும் ஒரே வீட்டுல வந்து காலத்தே அத்தப்பூ எல்லாம் போட்டு, நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து, ஜாலியா போட்டோஷூட் எல்லாம் எடுத்து, அத்தப்பூ எல்லாம் போட்டு காலத்தை விதவிதமா சமைச்சு, அப்புறமா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பேசி எடுத்து, அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படி வரும்.
0: நம்ம ஊர்ல உள்ள ஒரு சில விசேஷங்கள் மாதிரி அதுவும் இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து ஓணம் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஓணம் சாரி தான் கட்டணுங்கிற ஃபீல் நமக்கு வருது இல்லையா? அதுதான் அந்த ஓணத்தோட சிறப்பு. அப்படிதானே, நம்ம பிற மாநிலம் அப்படின்னு நினைக்காம அந்த கலாச்சாரத்தை நாம ஏத்துக்கிட்டோம். நம்ம வந்து இந்திய வந்து என்னது ஒருமைப்பாடு உள்ள நாடு, தேசிய ஒருமைப்பாடு உள்ள நாடு அப்படிங்கறதுக்கு இந்த ஓணம் செலிப்ரேஷனும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து இப்ப எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறோம், பாகுபாடு
5: முக்கியமான விஷயம். எல்லாரும் விரும்பி ஓணம் சாரி, அதாவது கேரளா சாரி, அது போட்டுட்டு அங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம்.
0: ரொம்ப நன்றி. ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கோம். இப்ப நம்ம நிறைய மாணவிகள் உற்சாகத்துல ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சியா அப்படி ஒரு ஹாப்பியா அப்படி சொல்லுவோம்ல, நம்ம அலைஞ்சுகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ, நாங்க ரொம்ப உற்சாகமா இருக்கோம், இன்னைக்கு ஒரு விழா கொண்டாட்டத்துல இருக்கிறோங்க மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்ப ஒரு கேங்க வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னோட பேரு கிரீஷ்மா.
7: அபிநயா.
8: பாவனா.
9: மகாலட்சுமி.
10: உதயா.
11: கோகிலா.
0: நீங்க எல்லாம் ஒரு கேங்க வந்திருக்கீங்க. இப்ப உங்க கல்லூரியில கல்ச்சரல்ல இப்ப நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, என்ன இதுல நீங்க கலந்துகிட்டீங்க, எந்த விதமான விளையாட்டுகள்ல கலந்துகிட்டீங்க, அது எப்படி உங்களுக்கு உற்சாகத்தை தந்து? உங்க பேரை சொல்லிட்டே சொல்லுங்க.
2: என்னோட பேரு கிரீஷ்மா. நான் வந்து இந்த குரூப் டான்ஸ் ஆடியே நல்ல ஃபன்னா இருந்துச்சு, நல்ல ஹாப்பியா இருந்தோம். அதே போல இருந்தது போல வடம் வலிக்கெல்லாம் போய் நல்ல ஹாப்பியா

0: இத்தையும் நாள் கிளாஸ்ல இருந்து கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து படிச்சு படிச்சு அதனால டைட் ஆகி போயது போல இருந்து இப்ப ஒரு 1 வீக் கொண்டு ஓணத்தின் பரிபாடி ஆயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டு இவட பறந்துகொண்டிருக்கேன். நல்ல ஹாப்பியா
1: அழகா சொல்றாங்க, ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டு பறந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து நீங்க இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ல இன்னைக்கு என்ன இதெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து பாவனா. நான் இங்க வந்து வடம் இழுத்தல், அடுத்த வந்து உரியடிலாம் உண்டு. நாங்க வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாரும் நல்ல ஓணம் சாரி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடுறோம், நல்ல போட்டோ எடுக்கிறோம். ரொம்ப போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஜாலியா
1: இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லையா இன்னைக்கு. இன்னைக்கு நீங்க வந்து டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஓணம் சாரி இல்லாம டிஃப்ரெண்டா போட்டிருக்கீங்க. ஓணம் சாரிக்கு நீங்க வந்து முயற்சி எடுக்கலையா இன்னைக்கு?
2: இல்ல, போன வருஷம் இருந்து அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு வந்தோம்.
1: சரி, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ஓணம் சாரி தான். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து அந்த கல்ச்சரோட மிங்கிள் ஆகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க காலையில இந்த காலேஜுக்கு வந்த உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்த உடனே மற்ற படிக்கிற நாளுக்கும் இன்னைக்கும் என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்க?
3: இன்னைக்கு என்ன, வெளியே சுத்தலாம், சும்மா போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான்.
1: என்னைக்காவது கட் அடிக்கும்னு நினைச்சோம்னா இன்னைக்கு கட் அடிச்சிருக்க மாட்டோம் இல்லையா?
3: ஆமா,
1: ரொம்ப சிறப்பா. நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: ஆதிரா.
1: ஆதிரா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
4: நான் பெருஞ்சிலம்பு.
1: பெருஞ்சிலம்புல இருந்து. ஆதிராக்கு ஊர்ல எப்படி ஓணம் ஃபெஸ்டிவல் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க?
4: அங்க ஓணம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. நான் எங்க பாட்டிக்கு வீட்டுக்கு போவோம். அங்க எல்லாம் கோவில்ல நிறைய கோலம் எல்லாம் போட்டு அழகா இருக்கும், ஜாலியா இருக்கும்.
1: பாட்டிக்கு ஊர் எந்த ஊர்?
4: பழிக்கிளம்பாடு.
1: அது எங்க இருக்கு?
4: அது தக்கலையில இருந்து உள்ள போகணும்.
1: சரி, அந்த இடத்துல போனா ஓணம் செலிப்ரேஷன் சிறப்பாக அங்க என்னெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க?
4: அங்க இது மாதிரி போட்டி எல்லாம் வைப்பாங்க. வடம் இழுக்கிறது, அப்புறம் பானை உடைக்கிறது, அடுத்து கோலம் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க.
1: இப்ப இன்னைக்கு காலேஜ்ல நீங்க என்ன இதுல எல்லாம் கலந்துகிட்டீங்க?
4: உரி அடிக்கிறதுல கலந்துகிட்டேன்.
1: உங்களை பார்த்தா தெரியல உரி அடிக்கிறதுல கலந்துகிட்டேங்கிற மாதிரி. ஆனா உரி அடிச்சிருக்கீங்க. உரி அடிக்கும் போது எப்படி இருந்து? ஜாலியாட்டு
4: ஜாலியா இருந்துச்சு. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க, அது கேட்டு போய் அடிச்சேன்.
1: கண்ணை கட்டி விட்டுட்டாங்க காட்டுல. நீங்க ஜாலியா உரி அடிச்சுட்டு வந்தீங்க. உரி அடிச்சதுல யாருக்கு பிரைஸ் கிடைச்சு?
4: பிரைஸ் வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒருத்தவங்களுக்கு கிடைச்சு.
1: இருந்தாலும் நம்ம கலந்துகிட்டோம், அவ்வளவுதான். சரியா, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க?
5: ஹரிணி.
1: ஹரிணி, இன்னைக்கு காலேஜ்ல நீங்க எந்த விளையாட்டுல கலந்துகிட்டீங்க?
5: உரியடித்தல்.
1: எல்லாருமே உரியடியில கலந்துருக்கீங்க.
5: அதுதான் ஈஸி.
1: அதுதான் ஈஸி.
5: என்ஜாயா இருக்கும், நல்ல ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அப்படி எப்ப அடிப்போ அடிப்போ அப்படின்னு இருக்கும்.
1: ஹரிணி வந்து உரியடியில கலந்துகிட்டாங்க போது இவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் நம்ம
5: விழலாம், ஒண்ணு இல்ல, அப்படி அடிக்கும் போது இதாச்சு. அதான்
1: இருந்தாலும் நம்ம ஜாலியா வந்து அதுல கொண்டாடணும் இல்லையா? எல்லாருமே ஜாலியா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தணுங்க ஞாபகத்திலேயே நின்று இருக்காங்க. கல்லூரியில இருந்து பேராசிரியர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. இப்ப மாணவர்களை வந்து அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அவங்கள பார்த்தாலே இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ல நாங்களும் வந்து கலந்துகிட்ட மாதிரி இருக்கு. மேடம், நீங்க ஒரு அருமையான ஒரு நேரியல சாரி கொடுத்துருக்கீங்க. உங்க மாணவர்களோட மாணவர்களா இருக்கீங்க. உங்க மாணவர்களும் இன்னைக்கு நீங்க ஓணம் செலிப்ரேஷனும் பத்தி சொல்லுங்க.
6: அதாவது ஓணம்னு பறையுறது மலையாளிகளோட ஒரு ஆഘോഷമാണ്. அப்ப நம்மளிப்ப தமிழ்நாட்டிலാണെങ്കിലും கன்னியாகுமரி ജില്ല 1956 വരെ തിരുവിതാംകൂറിന്റെ ഭാഗമായി ഇരുന്നതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ ഇപ്പോഴും മലയാളി ആ തനിമ ഉള്ള ഒരു ഡിസ്ട്രിക്റ്റ് ആണ്. അപ്പം എല്ലാ ഓണത്തിനും നമ്മൾ അയ്യപ്പ കോളേജിലെ കുട്ടികളും ടീച്ചേഴ്സും നോൺ ടീച്ചിങ്ങും പ്രിൻസിപ്പളും എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് ഒന്നിച്ച് ആഘോഷിക്കുന്ന ഇതൊരു സാഹോദര്യത്തിന്റെ ഒരു ഉത്സവമാണ്. ഇവിടെ ജാതി മത ഭേദമില്ലാതെ എല്ലാവരും ഒരുപോലെ ആഘോഷിക്കുന്ന ഒരു ഉത്സവമാണ് ഓണം. അപ്പൊ അയ്യപ്പ കോളേജ് അതിൽ വ്യത്യസ്തമല്ല. ഊഞ്ഞാല്, തിരുവാതിരക്കളി, വടംവലി, ഉറിയടി എന്നിങ്ങനെ പല പ്രോഗ്രാമോടുകൂടി ഓണം ആഘോഷിക്കുന്നതാണ് അയ്യപ്പ കോളേജ്. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും എന്റെ ഓണാശംസകൾ.
1: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஓண வாழ்த்துக்கள். நாங்க குமரி பண்பலி 120 சார்பாக சொல்லிட்டு இருக்கோம். கல்லூரியில வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து குரங்குகள் இருக்கு. இந்த குரங்குகள் வந்து என்னன்னா யாரையுமே எதுவுமே பண்றது இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மாணவர்கள் வந்து அவங்க வேலையை அவங்க அழகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கல்லூரியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். குமரி மாவட்டம் அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது வந்து நம்மளுடைய சன்ரைஸா, இல்லட்டா இங்குள்ள அழகான மலைகளா, வயல்வெளிகளா, மக்களோட வாழ்க்கை முறையா அப்படின்னு பார்க்கும்போது பல பண்பாடுகள் இணைஞ்சதுதான் நம்ம குமரி மாவட்டம். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் வந்து சிறப்பான ஒரு ஓணத்தை வந்து கொண்டாடி மகிழ்ச்சி

0: கொண்டிருக்கும் குமரிப்பண்பலை 101 நேயர்களை இணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவோண பண்டிகை சிறப்பு தொகுப்பாக சுங்காங்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண பண்டிகை கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு.
1: இங்க வந்து நிறைய மாணவர்கள் வந்து போட்டிகள்லாம் இருக்காங்க, அந்த போட்டிகள்ல கலந்துருக்கு. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் இல்லையா? ஜட்ஜஸ் அவங்க யார் அப்படின்னா, ஏற்கனவே படிச்ச மாணவிகள், கல்லூரி படிப்பை இங்க முடிச்சு அவங்க வேற இதுல இருக்கக்கூடிய மாணவிகள் வந்திருக்காங்க. நம்ம கல்லூரியில படிச்ச மாணவர்கள் வந்து நிறைய விளையாட்டுகள்ல பங்கெடுத்திருக்காங்க. அதை வந்து ஜட்ஜ் பண்ண வந்திருக்கோம். அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு அவங்க முகத்துல. எல்லாரையும் திரும்ப பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கல்லூரிய திரும்ப பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குதா?
2: கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க கல்லூரி படிச்ச காலங்கள் இப்ப நினைவுக்கு வந்திருக்கும் இல்லையா?
2: அதுக்காக தான் முதல்ல திரும்ப வந்தது.
1: சரி, உங்க பேரு, ஊரு, நீங்க இந்த கல்லூரியில எப்ப கல்லூரி காலத்தை முடிச்சீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை சொல்லலாமா?
2: என் பேர் லாவண்யா, நான் 2014-19 பேட்ச்.
1: சரி, இப்ப வந்து நீங்க இங்க வரும்போது நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் உங்க கண்கள் தேடி இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா, நிறைய பேர் இங்க ஒர்க் பண்றாங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸா இருக்காங்க, மீட் பண்ண முடிஞ்சு அண்ட் டீச்சர்ஸை பார்த்தது ரொம்ப பெரிய சந்தோஷம்.
1: நீங்க உங்க கல்லூரி காலத்துல ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கும் இன்னைக்கு இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
2: அப்போ கொஞ்சம் கூட நாங்கள் கொஞ்சம் சீரியஸா நிறைய எல்லா காம்படிஷன் அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருப்போம். ஆனா இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் ஹாப்பியா அதை என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. நாங்க அந்த சீரியஸ்னஸோட ரொம்ப சீரியஸா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், இப்போ அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
1: ரொம்ப நவீனமாயிட்டாங்க இல்ல? ஒரு சீரியஸ்னஸ் வந்து அந்த டைம்ல ஒரு செலிப்ரேஷனா இப்படி பண்ணணும்னு இருந்தா, ஆனா இப்ப அவங்க ஜாலியா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீரியஸா பண்ணோம், அவங்க ஜாலியா பண்றாங்கன்னு சொல்றீங்க. உங்க பேரு, நீங்களும் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் இல்லையா? உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் வந்து ஸ்ரீலதா, நான் இப்போ சென்னையில் இருக்கேன். நானும் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இது ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி. ஏன்னா படித்த காலேஜ்லேயே ஜட்ஜ் பண்ண வர்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்தேன்.
1: இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி பாக்குறாங்க?
3: ஆக்சுவலி அவங்க வந்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நான் திரும்ப வந்தப்போ நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் திரும்ப ஒரு ஸ்டூடெண்டா வந்தேன் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க திரும்ப வந்து குட் மார்னிங் மேம், டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப புதுசா ஃபீல் பண்ண மாதிரி. நானும் ஸ்டூடெண்ட் தானே, என்ன எதுக்கு இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு, ஓ நம்ம ஜட்ஜா வந்திருக்கோம் அந்த மாதிரி
1: அருமையா சொன்னாங்க. அதாவது இந்த கேம்பஸ்க்குள்ள வந்தோடனே நான் வந்து ஒரு மாணவி அப்படிங்கிற ஃபீல் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அது மறந்துட்டோம் நம்ம. இப்ப வந்து உள்ள வந்த பிறகுதான் நம்ம ஜட்ஜா வந்திருக்கோம்னு தோணுச்சு. ரொம்ப அருமையா பேசுனீங்க. குமரிப்பண்பலை 101 சார்பாக ஓணம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா நம்ம வந்து கல்லூரியில இருக்கிறோம். இந்த கல்லூரியில உள்ள மாணவர்கள் வந்து எப்படி சிறப்பா ஓணத்தை மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நேர்ல பாத்துட்டே இருக்க மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம நேயர்கள் வந்து குமரிப்பண்பலை 101 இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து நம்ம நிறைய மாணவிகள் வந்திருக்காங்க, ஒரு குரூப்பா இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: ஆஷிகா.
1: ஆஷிகா, இன்னைக்கு ஓண கொண்டாட்டத்துல நீங்க வந்து எப்படி பங்கெடுத்துக்கிட்டீங்க உங்க கல்லூரியில?
4: நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி வைப் பண்ணோம்.
1: மற்ற நாளை விட படிக்கிற நாளை விட இன்னைக்கு எப்படி இருந்துச்சு?
4: இன்னைக்குதான் நல்லா ஜாலியா இருந்துச்சு.
1: படிக்கிறதுதான் நம்ம வந்திருக்கோம், அதுல ஒரு பகுதி தான் இந்த கொண்டாட்டம் இல்லையா? ஜாலியான ஒரு நாள் தான் நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க பேர்
5: வர்ஷிதா.
1: வந்து இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ல எப்படி வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க?
5: நல்லா ஜாலியா இருந்து நல்லா விளையாடணும், நேற்றுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: உங்க பேர்
6: கார்த்திகா.
1: கார்த்திகா, ஓணம் செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடுனீங்க?
6: ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மூணு நாளும்.
1: எத்தனை நாள்? மூணு நாள் கொண்டாடினாங்க இல்லையா? ரெண்டாம் நாள் முடிஞ்சிருக்கு. மொத்தம் மூணு நாள் கொண்டாட்டம். ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப எந்த டைம் இருந்தாலும் ஃபுல் டே வேணாலும் இருப்போம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடாம கூட இருப்போம். அடுத்து ஒரு குரூப் ஆஃப் மாணவிகள் இருக்காங்க, கேன்டீன் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன், மத்த நாள் வந்து டைம் கிடைக்கும் போதுதான் கேன்டீனுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே கேன்டீன் பக்கத்துல நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? சரி, யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு?
7: நானே ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் சிவப்ரியா.
1: உங்க பேரு?
7: அபர்ணா.
8: அனுஷா.
9: ஷாலினி.
1: இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ல கல்லூரியில எதுல எல்லாம் கலந்துகிட்டீங்க?
7: ஒன்னும் கலந்துக்கலை, எல்லாம் பார்த்து ரசிச்சோம். ஜாலியா இருந்துச்சு. இந்த உரியடி போட்டி, அடுத்தது ஊஞ்சல் விளையாண்டானோ, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
8: எங்களும் ஜாலியா தான் இருந்து, ஊஞ்சல் ஜாலியா இருந்து விளையாடுறதுக்கு.
1: எல்லாரும் அந்த பக்கம் ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க. அந்த ஊஞ்சல்ல விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது, அவங்க கண்கள்லாம் ஊஞ்சல பாத்துட்டு இருக்கு. எத்தனை ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க இங்க கல்லூரிக்குள்ள?
8: நாலு.

0: நாலு ஊஞ்சல் இருக்கு இல்ல, நீங்க எந்த சைட்ல உங்களுக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப ஜாலியா இருக்கும்?
1: ஃபர்ஸ்ட்ல இருக்குது.
0: ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஏன்னா வந்து கல்லூரி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மலையடிவாரம். நம்ம குமரி மாவட்டத்துல மலையடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில எல்லாரும் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: பார்வதி.
0: நீங்க என்னவா இருக்கிறீங்க?
2: ஆபீஸ்
0: இங்க கல்லூரியில ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க.
2: நீங்க?
0: அக்ஷரா. அக்ஷரா, நீங்களும் ஆபீஸ்ல?

0: எங்க காலேஜ்ல இதுதான் எதுவுமே மேக்சிமம் நல்லா செலிப்ரேட் பண்றது. ஒரு 10 டேஸ் நாங்க கொண்டாடுவோம், டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மேக்சிமம் டீச்சர்ஸும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த 3 டேஸ் ஃபங்க்ஷன்லையும் அவங்க எல்லாம் ரொம்ப நேரியல் சரி தான் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸு அப்படி என்ன சொல்ல, எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹாப்பியா இருக்கும்,
1: ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்தியா கூட இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நிறைய விளையாட்டுகள்லாம் அங்க மாணவிகள் விளையாண்டாங்க, அதை நீங்க அதுல கலந்துக்கணும் ஆசை இருந்தா நீங்க இல்ல பாக்க வந்தீங்களா என்ன எப்படி?
2: ஆமா, நாங்க பாக்க வந்திருந்தோம்.
0: சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணணும் சொல்லிட்டு நாங்க ஆடியன்ஸா இருந்து பாத்துக்கிட்டு
1: இருக்கோம். ஆடியன்ஸ்க்கும் ஆளு வேணும்னு இருந்துட்டீங்க, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க?
3: நல்லா இருந்தோம், எல்லாம் நல்ல ரீதியிலிருந்து எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் நல்லா அடிபடி.
1: நீங்க ஒரிஜினலாவே மலையாளம் பேசக்கூடியவங்க இல்ல, உங்க ஊரு எந்த ஊரு? அங்க மலையாளத்துல கேரளால எப்படி ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுனாங்க?
3: அவிட ஒருபாடு ஆர்ட்ஸ் கிளப்புகள் உண்டு, அப்ப அவட எல்லாரும் ஓணாகோஷம் உண்டாயிருக்கும். லாஸ்ட் டே டான்ஸ் அங்கேயொக்கே ഉണ്ടായിരിക്കും. அவட நீங்க வந்தப்போ ஒரு இதாயிருந்து ஓணம் ஆகோஷிக்கல என்னக்கா, പക്ഷേ இவட வந்தப்போ அவடத்தக்கா பயங்கரமாயிட்டு இவட ஓணாகோஷம் உண்டு.
1: எவ்வளவு அருமையா சொன்னாங்க, அங்க உங்க ஊரை விட இங்க அவ்வளவு சூப்பரா வந்து ஓணம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுவே வந்து குமரி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெருமைதான். அதுவும் நம்ம குமரி பண்பலை 101 சார்பாக அதை வெளியிடுறது எங்களுக்கும் பெரிய பெருமைதான். ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஹாப்பி அப்படிங்கறத நம்ம மாணவர்கள் முகத்துல பாக்கலாம். அடுத்த ஒரு குரூப் மாணவர்கள் வந்து கல்லூரி வளாகத்துல நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: இனியா.
1: இனியா, கல்லூரியில வந்து இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன்ல எல்லாரும்
4: ரொம்ப
0: ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த காலேஜ்ல ஓணம்னா ரொம்ப ஸ்பெஷல். அப்போ வந்து இந்த ஓணம் இனி இல்லங்கற போது கொஞ்சம் கவலையா இருக்கு.
1: அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நமக்கு. ரொம்ப நன்றிமா.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 நேயர்களை இணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவோண பண்டிகை சிறப்பு தொகுப்பாக சுங்காங்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண பண்டிகை கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு.
1: ஓணம் செலிப்ரேஷன் அப்படின்னாலே முக்கியமா வந்து அத்தப்பூ கோலம். ஓணத்துக்கு 10 நாட்களுக்கு முன்னாடியே அத்தம் நட்சத்திர நாள்ல இருந்து வீட்டு முற்றத்துல பல வண்ண மலர்களால கோலம் போட தொடங்குவாங்க. அந்த முதல் நாள் மலர் கோலம் தான் அத்தப்பூ கோலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு கல்லூரியில அத்தப்பூ கோலம் காம்படிஷன் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். காம்படிஷன்ல நிறைய மாணவிகள் வந்து ஆர்வமா அத்தப்பூக்களம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பூக்களத்துல பார்த்தா இப்போ ஒரு 10-15 பூக்களை மத்தப்பூ மாணவிகள் வந்து டெக்கரேட் பண்ணிட்டே இருக்காங்க. பூக்களை அழகா வந்து உதிர்த்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய மாணவிகள் இருக்காங்க. அதுல வந்து அத்தப்பூக்களம் வந்து முதல்ல ஒரு குரூப் போட்டிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கறச்சு உங்க பேரெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க.
2: நான் மேகனா, 3rd BA இங்கிலீஷ் எப்பா காலேஜி படிக்கணும். நம்மள பூக்களம் விட்டது போட் உண்டு. കേരളത്തിൽ വലിയ ഫേമസ് ആയത് ഈ ഓണം വരുമ്പോൾ അവിടെ വെള്ളം ബോട്ടിൽ വെള്ളം പോണതുണ്ട്, ബോട്ട് റൈസ് ഉണ്ട്. അതിനെ ഇൻസ്പയർ ചെയ്താണ് നമ്മൾ ഇട്ടിട്ടുള്ളത്. പിന്നെ കേരളത്തിൽ തെങ്ങ് വന്ന് ഫേമസ് അല്ലേ, തെങ്ങും പിന്നെ പടങ്ങും ഉണ്ട്. പിന്നെ പൂക്കളം ഒക്കെ പൂവൊക്കെ ഇട്ട് കൊലാബാ ചെയ്തിട്ടുണ്ട്.
3: ஓணம் பேஸ் பண்ணி இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த படகு தென்னை மரம் கேரளால இந்த படகு ரேஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஓணம் முன்னிட்டு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி அதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி இந்த கோலம் நாங்க போட்டிருக்கோம்.
1: ரொம்ப அழகா போட்டுட்டு இருக்காங்க. உங்க பேரு?
4: என் பேரு கார்த்திகா. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த கோலத்தை போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போடும் போது ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ரொம்ப ஜாலியா இருக்கு.
1: ரொம்ப நன்றி.
5: என் மதுஷா.
1: மதுஷா, இந்த கோலம் போடுறதுல உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்னது?
5: என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போடும்போது நான் வந்து இந்த அத்தப்பூ கோலத்துல வந்து இந்த பூ எல்லாம் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கோலம் அவ்வளவெல்லாம் போடல, பட் நான் பூ எல்லாமே வச்சு கொடுத்தேன்.
1: ரொம்ப ஜாலியா இருக்கீங்க எல்லாரும். அது கோலம் போடுறோமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கு.
5: ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க.
1: பிரைஸ் வாங்குறோமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ்
5: பார்த்து ஜாலியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அத்தப்பூ. ஜாலி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கனால ரொம்ப ஹாப்பியா நான் போட்டேன்.
1: உங்க பேர்
6: அபினா. நாங்க சேர்ந்து கோலம் போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குதான்னு தெரியாது, ஆனா எங்களால முடிஞ்ச அளவு
1: கிடைக்குதோ கிடைக்கலையோ பார்ட்டிசிபேட் பண்றோம்.
6: ஆமா,
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
7: பேர் துர்கா.
1: துர்கா, அத்தப்பூ கலத்துல என்ன ஒர்க் பண்றீங்க? இதுல
7: இதுல வந்து எல்லா வகை ஃப்ளவர்ஸும் பண்ணி கோலம் போடுவாங்க. இது இந்த ஒரு நாள் மட்டும் பண்ணுவாங்க. டைம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இந்த கோலம் ஃபுல்லா முடிச்சு கட்டணும்.
1: கல்லூரியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுவாங்க அப்படிதானே? மற்றபடி ஓணத்துக்கு செலிப்ரேஷன் 10 நாள் முன்னாடியே தொடங்கியிருக்கும் அத்தப்பூக்கடம். உங்க வீட்டில் போட்டிருக்கீங்களா அத்தப்பூக்கடம்?
7: இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் போட்டது இல்லை. நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக இது பார்க்குறேன்.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அது ஒரு ஓணம் செலிப்ரேஷனில் ரொம்ப சிறப்பான ஒரு கலகலப்பான ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். மாணவர் வந்து

0: ஆடிட்டோரியம் ஃபுல்லா நிரம்பி நிக்கிறாங்க, அவங்க தாண்டி தாண்டிதான் போக வேண்டியது இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பூவை வந்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வாடாமல்லிப்பூ.
0: இந்த வாடாமல்லிப்பூவை வந்து சிசர் வச்சு பொடி பொடியா கட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு? இது
1: அத்தப்பூ குழம்போட
0: அதை கட் பண்ணி வச்சாதான் அந்த அழகா இருக்கும் இல்லையா, அதனால. சரி, ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பூக்களை வந்து அப்படி கட் பண்ணி கட் பண்ணி அழகா வச்சுட்டு இருக்காங்க, உதிர்த்து வச்சிருக்காங்க, மடியில வச்சிருக்காங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க?
2: வைஷ்ணவி நதனா.
0: வைஷ்ணவி, மடியில எந்த பூ வச்சிருக்கீங்க? தாமரை பூக்கு மேல இருக்க மாதிரி அழகா அந்த பெண்ணுடைய ஆடைக்கும் அந்த மத்த பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து என்ன பண்ணிரு, இந்த பக்கம் வந்து மாணவி வந்து ஊஞ்சல்ல ஆடுறது மாதிரி, ஒரு சின்ன பெண் வந்து ஊஞ்சல்ல ஆடுறது மாதிரி அழகா வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு 10 பேர் இருந்து இந்த குரூப்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சிருந்து அழகழகா போட்டுட்டு இருக்காங்க. ஓணம் செலிப்ரேஷன் அவ்வளவு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ஓண பண்டிகை கொண்டாட்டம். சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஓண பண்டிகை கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி கலைமகள் பாலசுப்ரமணி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா கார்த்திகை தீபன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இயற்கையின் மனம்.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது,
0: தூய்மையின் நம்பிக்கை.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: தொடர்புக்கு
1: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
0: செண்பகராமன் புதூர்,
1: செல்
0: 7305365016.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
5: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்வதற்கு முன்,
6: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நேர்களை வருவிப்பினை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல் இசை, 6:40 திரை இசை. இந்த இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 உள்ளவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள். அமுது சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் தகவல்களை தருகிறார். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம். மேல ஆசாரிப்பள்ளம் ஏ உபால்ராஜ் அவர்கள் தொகுத்து அனுப்பியுள்ள திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்திச் சொலர், 9:30 பன்னிசை. வையச்சேரி வி பாலசுப்பிரமணியன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். நமது குமரி பண்பலை 101 நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம், நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 குரலந்தம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள், காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன

0: 2,500 rupees every month. Keralites across the globe are celebrating Thiruvanam, with the festivities beginning with Onapukalam, the traditional floral carpet made to welcome the legendary king Mahabali. Idemiladun Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, is also being celebrated today. The President, Vice President and Prime Minister have greeted people on the occasion of Onam and Idemilad. In Jammu and Kashmir, the Chhadi Mubarak Yatra was held in Poonch today, marking the formal culmination of the Sri Budha Amarnath Ji Yatra 2026. In men's cricket, hosts Sri Lanka reached 229 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. And with that, we end this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
5: செண்பகராமன் புதூர்,
4: செல்
5: 7305 3656.

கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நாளை கண்ணனூர் சிஎஸ்ஐ சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி 9/9/2026 புதன்கிழமை அன்று இதே சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற உள்ளது. முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், பத்மநாபபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார முறைமை சீர்திருத்த திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியில் சேர்வதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நாளை மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி

0: மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் நாகர்கோவில் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை SPJ வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளி ஃபீஸ் கார்டன் அரசமோடு குலசேகரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற இடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டோம். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32-inch டிவி 8,990 முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். 1-10 AC 26,999 முதல். இச்சலுகை August 22 முதல் 26 வரை மட்டுமே. டிஜிமார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள்

0: KYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: மெல்லிசையில் தொடக்கமாக
8: அழகொன்று என தொடங்கும் சுஜாதா மோகன் பாடிய பாடலை இயற்றியவர் மு பகத்சிங். இசை சி ராஜாமணி.

0: கடனில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி,
11: தட்ஸ் ரைட்.
10: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அவசம் அங்கோ.
1: That's right.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
4: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
5: மறக்காம கேளுங்க.

0: வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
0: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
0: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: நாங்க 23 நைட்டு ஒரு 57 பேர் கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள்ல இருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையில இருந்து ஒரே பிளைட்டு, சென்னையில இருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் பண்ணி அங்கே வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நீ காலையில 8 சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்க கிளம்புறப்போ ஒரு 9 பையன் பேசல, அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெளி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெள்ள கொண்டு போலாம், அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நம்ம இறங்கி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
1: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன்

0: கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டு விட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீக்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷ்

சுஷ்மிதா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி டாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. 7 வரை திரை இசை கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையிசையில் தொடரும் பாடல் மௌன ராகம் படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர் எஸ். ஜானகி. இளையராஜா இசையில்

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி முதுகெலும்பு எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம் எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: சந்தித்தின் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் வாணிஜெயராம் பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:01. இன்னிசை நேரம் கேட்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடக்கமாக
2: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: இன்னிசை நேரத்தில் சௌமியா பாடிய பாடலை கேட்டோம்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

இன்னிசை நேரம் கேட்டோம். நேர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள். அமுது சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: அஸ்வானி. விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றினர். மேரா யுவபாரத் சார்பில் தேசிய கொடியை ஏந்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். விழுப்புரம் எள்ளிச்சத்திரம் சாலையிலிருந்து தேவானையம்மாள் கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் முழக்கமிட்டு சென்றனர். தொடர்ந்து மேரா யுவபாரத் இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் ஸ்வச் பாரத் திட்டத்தினை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்து நோட்டீஸ் மூலம் ஸ்வச் பாரத் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
2: விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சமாதான புறாவையும் மூவர்ண பலூன்களையும் அவர் வானத்தில் பறக்க விட்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 34 காவலர்கள் மற்றும் 66 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
1: மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு காலை முதலே தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு பூஜையாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நேர்த்திக்கடனையும் அவர்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள அட்டை வழங்குவதற்கான பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டா உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்கள் பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் வேளாண்மை மையம் மற்றும் இ சேவை மையங்களில் ஆதார் எண், கைபேசி ஆகியவற்றை இணைத்து பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தால் மட்டுமே நிலங்களின் அளவுக்கு ஏற்ப உரமானியம், விவசாய கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் வழங்கப்படும் என்று விவசாயிகள் உடனடியாக இதனை பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பகுதிக்கு உட்பட்ட தொல்லாமூர் என்ற கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த திட்ட முகாமில் ₹1,16,00,000 மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய கருவிகள், மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள், மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. 196 பயணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த திட்டங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த முகாமில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து ஆரோவில் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு மேற்கொண்ட அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, முறையான சுத்திகரிப்பு ஆகியவை பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருகாமையில் உள்ள வீடுகளில் திடக்கழிவு, திரவக்கழிவு முறையாக அகற்றப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்துள்ள வள்ளி தெய்மானை சமேதன சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்தியை முன்னிட்டு கோயில் நடை காலையில் திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவர் தங்கக்கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு உற்சவமூர்த்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா புறப்பட்டது. ஆணை வாகனத்தின் மீது சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா வந்ததை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மையமாக கொண்டு ஒரு மாத காலமாக காவல்துறை மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட காவல்துறை காவலர்கள் இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி விழுப்புரம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி ஆகிய இடங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனம் மூலம் காவலர்கள் போதைப் பொருள் குறித்த தீமைகள் துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அவர் அப்பொழுது தெரிவித்தார். மத்திய அரசு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முகாமில் விளக்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சியின் ஆணையர் ஷியாமலா இந்த கண்காட்சியையும் முகாமினையும் துவக்கி வைத்தார்.
0: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ். நேரம் 7:14:50. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 977-131-1607, 977-910-1705 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2,500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5,110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2,381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1,500 ரூபாயும் வழங்கப்படுவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு

0: எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வட்டார வானொலி இது, வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்கள் எல்லா பருவத்திலும் நடவு செய்யப்பட்ட பலவகை மரங்கள், மர வாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். மழை குறைவாக இருப்பதால் மலர் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக காற்றுடன் இருப்பதால் நீராவி போக்கு அதிகமாக காணப்படும். நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டு கொடுக்கவும். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவெளி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிவிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவி வட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றி எரிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுவதை கட்டுப்படுத்தலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் August 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை வியாழக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து July 2026 விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி போல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள், ஒரு நூறாம் வயல், ஏ தங்கப்பன் காணி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: விவசாயிகள் மழை நீரை சேமிப்பதும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர் மேலாண்மை முறைகளை கையாளுவதன் மூலம் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கவும் உதவும், குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சலையும் கொடுக்கும்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ஒரு நூறாம் வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள்.
5: ஐயா வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: ஐயா, விவசாயத்தை பொறுத்தளவு பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி விவசாயங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
6: விவசாயம் ரப்பர் இருக்குது, ஜாதி இருக்குது, குறுமளவு இருக்குது, கமு இருக்குது, தெங்கு இருக்குது, மஞ்சள் இருக்குது, மஞ்சள் ரெண்டை ஐட்டத்தில் மஞ்சள் இருக்குது. இப்படியெல்லாம் கிருஷி இதெல்லாம் வரமான.
5: நீங்கள் விவசாயத்தை பொறுத்தளவு பார்க்கும்போது ரப்பர் சாகுபடி செய்கிறீங்க, நல்ல மிளகு சாகுபடி செய்கிறீங்க, கிராம்பு சாகுபடி செய்கிறீங்க, மஞ்சள், இஞ்சி இந்த மாதிரி பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. இப்போ விவசாயத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வருடத்தை அனுபவங்கள் இருக்கும்?
6: சின்ன வயசில் ஒரு 15 வயசுலேயே நான் இந்த விவசாய கிருஷி தான்.
5: ஒரு 15 வயசுலேயே வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து ஆர்வம் கட்ட ஆரம்பிச்சிங்க. எவ்வளோ ஏக்கர்ல வந்து நீங்கள் ரப்பர் சாகுபடி செய்கிறீங்க?
6: ஒரு 1.5 ஏக்கர் நான் தானே இது குறைச்ச வச்சிட்ருந்தேன்.
5: இப்போ ரப்பரை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வச்சுருக்கீங்க?
6: ரப்பரில் வந்துட்டு இந்த 105 மரம் கொஞ்சம் தான், பாக்கி இந்த சப்ள மரம் அன்னைக்கு உள்ள. இப்போ
5: நீங்கள் வந்து இந்த ஒட்டு கட்டுனு பார்க்கும்போது அதில் வந்து 105 ரகங்கள் வச்சுருக்கீங்க. அதே போல் வந்து நீங்கள் சப்ள மரம், அதாவது விதைகள் போட்டு வளர்த்தி கொண்டு வர அந்த மரம் வச்சுருக்கீங்க?
6: வச்சிருக்கேன், விதைகள் போட்டு அந்த தெய்வம் அதுவும் வளர்த்திங்கன்னா ஒட்டு கட்டு மரம் வச்சுருக்கேன்.
5: இப்போ இந்த நாற்றுகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் அந்த 105 வந்து எங்கேருந்து வாங்குனீங்க?
6: வாங்கினீங்க ஆர்கானிக்ல ஒரு நர்சரி இருந்தா அங்கேருந்து வாங்கினோம்.
5: இது சப்ளை மரம் நீங்கள் வைக்கிறான்னு பார்க்கும்போது அந்த விதைகள் வந்து நீங்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
6: பிளான்டேஷன் இல்லையானு ரப்பர் வச்சு அதுக்குள்ள விதையாக்க எடுத்துருக்கோம்.
5: ஓ, அரசு ரப்பர் தோட்டக்கலங்கள்லேருந்து ரப்பர் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கிடைக்கிற அந்த விதைகள் எடுத்து வந்து நீங்கள் வந்து ரப்பர் விதைகள் போட்டு நீங்கள் வளர்த்தி கொண்டு வரீங்க?
6: அதிலேருந்து ரப்பர் ஈ விதைகளை எடுத்து கொண்டு வந்து வளர்த்தி கொண்டு வரணும்.
5: இடைவெளின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன அளவில் இடைவெளி வந்து ஒவ்வொரு கன்றுக்கும் இடைவெளி கொடுக்குறீங்க?
6: இடைவெளி நம்மளை ஒரு 12 அடி, இதில் ஈ இதுவும் 12 அடி பிடிக்கும், இப்படி இல்லை 12 அடி,
5: கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு வந்து இடைவெளி கொடுத்து நடுறீங்க. இது நீங்கள் அந்த விதைகள் போட்டுன்னு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் எப்படி நடுறீங்க?
6: விதைகள்னு வரும்போது நம்மளும் மம்மாட்டிக்கு ஒரு வெட்டு வெட்டுக்கு அங்கே எல்லாம் 2 விதை போட்டு அப்படியிலே கொடுப்பிச்சிருக்க.
5: அப்போ 2 விதைகள் போடும்போது 2 முளைப்பு திறன் இருக்குமா இல்லை 1 முளைப்பு திறன் இருக்குமா?
6: 2 முளைப்பு, அது பெருசாகி வரும்போது நல்லது எழுதுன்னு நோக்கி பார்த்து 1 நல்ல விடுக, 1 வெட்டி மாட்டுக.
5: அப்போ விதைகள் போட்டு எடுக்கணும்னு பார்க்கும்போது ஒரு குழியில் வந்து 2 விதைகள் போடுவீங்க, அந்த 2 விதைகளில் போட்டு 2 வளர்ந்த பிறகு அதில் வந்து நல்ல வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ஒரு மரத்தை விட்டுட்டு இன்னொரு மரத்தை வந்து நீங்கள் வெட்டி விடுறது.
6: வெட்டி விடுறது.
5: இப்போ நிலப்பரப்புன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் பகுதி வந்து மலை கிராமமாக இருக்குது, அந்த மேடு பள்ளங்களாக உள்ள நிலங்களாக இருக்குது. அப்போ அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி சமன்படுத்தி போடுறீங்க?
6: நிலங்களில் வந்து சமன்படுத்த இல்லை, ஒரு கண்டிஷனில் அப்படி இல்லைன்னாட்டு சரியா மண்ணும் போட
5: அந்த மேடு பள்ளங்கள் இருக்க பார்த்து வந்து நீங்கள் மண் வெட்டி வந்து அதை சமன்படுத்திட்டு வைக்கிறது?
6: வைக்கிறது. இப்போ இந்த மேடு பாகங்களில் வந்து பாறை கட்டு இருக்கு, அதை இப்போ கல்லை பறக்கி அடுக்கி போட்டுட்டு அப்படி இல்லையே
5: பயன்பட்டு தங்கி தங்கி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு.
6: அந்த அதுக்கு கேட ஒன்றும் வரமாட்டேன்,
5: நோய்கள் ஒன்றும் தாக்குதல் இருக்காது,
6: ஒன்றும் வரமாட்டேன்.
5: இப்போ நீங்க கூட நீங்க வந்து 2 சைஸ்ல வந்து நீங்க வந்து ரப்பர் மரம் நடுறீங்க, ஒன்னு வந்து ஒட்டு கட்டின அந்த கன்றுகள் வாங்கி நடுறீங்க, இன்னும் ஒன்று வந்து விதைகள் போட்டு சப்ளை மரங்கள் கூட நடுறீங்க. இப்போ இதனுடைய பலன் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே ஆண்டுல வந்து நம்ம பலன் எடுக்க முடியுமா இல்ல ஆண்டுகள்ல வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
6: அது நம்ம வித்த போட்டு இருக்கு, அது டக்குன்னு எடுக்க, மற்ற கொஞ்சம் தாமதிச்சு தான் ஒட்டு போட்டு எடுக்க முடியும்.

0: നിലനിന്നെയും ചിലപ്പോൾ മൂന്ന് വർഷം രണ്ട് വർഷം കളിഞ്ചതാ അതെ പൊരുളെടുക്കുക
1: മേടിക്കാം. റബ്ബർ പൊറത്തുള്ള പാകുമ്പോൾ കിട്ടത്തെ എത്ര ആണ്ടുകൾ പിറവ് എന്ന് നമ്മൾ ബലം എടുക്കലാം.
0: നമ്മളവിടെയൊക്കെ അവർ 7 വർഷമാണ് അതിൻ്റെ മറ്റേ ഒട്ടുകെട്ടത് ചിലപ്പോൾ ഒരു 8-9 വർഷമായി പോകും. അവൻ ടക്കാനെടുത്ത് വരാ മറ്റെന്ന് പറഞ്ഞാൽ അവൻ എവിടെങ്കിലും പോയി എന്താ പുറത്തെ വന്ന അവൻ ഷാപ്പിട്ട് നല്ല പിടിയുന്നു അവൻ വളരുകയും
1: വളരൊക്കെ വായ്പയിരിക്കും
0: വളരൊക്കെ.
1: நீங்க கூட சொன்னீங்க வந்து ரப்பர் பொறுத்தவரை பார்க்கும் போது ஒரு 7 ஆண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பலன் எடுக்கலாம்னு சொன்னீங்க. அப்ப பலன் எடுக்கன்னு பார்க்கும் போது நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்னென்ன அளவுல வந்து நீங்க பராமரிப்பு வந்து நீங்க கொடுக்குறீங்க அந்த நிலத்தை?
0: நிலத்தைன்னு பறஞ்சா அது கொடுக்குன்னு பறஞ்சா 1 வருஷத்துக்கு கொஞ்சம் இந்த கம்மூட்டில காடை எடுத்து அப்படி இல்லையே
1: உரங்கள் கொடுக்குறீங்களா?
0: உரங்கள் ஒன்றும் இடம்
1: அப்போ மலையில இருக்கிற அந்த உரங்கள்னாலதான் வந்து அந்த ரப்பர் வந்து வளர வாய்ப்பு இருக்கு.
0: அதுதான் அதுக்கு உள்ள பால் கிட்டது எல்லாம் அப்படி இல்லை இந்த உரத்தை.
1: இது சில இடங்கள் வந்து இந்த இயற்கை உரங்கள் சாணிகள் கொடுக்குறாங்க, அதே போல வந்து ரசாயன உரங்கள் கொடுக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதுண்டா?
0: நம்ம கொடுக்கல.
1: எந்த உரம் வந்து நீங்க கொடுக்கறது இல்ல?
0: இல்ல இல்ல இல்ல, நம்ம அந்த ஒரு உரவும் கிராம்புக்கு கொடுக்க இல்ல, ஜாதிக்கு கொடுக்க இல்ல, குருமுளைக்கு கொடுக்க, ரப்பருக்கு கொடுக்கல, ஒரு பயருக்கும் கொடுக்கல, தெங்குக்கு கம்புக்கு ஒண்ணுமே.
1: நல்ல காய்ப்பு தரணும் இருக்கு.
0: நல்ல காய்ப்பு தரணும்.
1: இப்ப இந்த பால் வெட்டுற பருவம்னு பாக்கும்போது அந்த ரப்பர்னுடைய அந்த இன்ஜினுடைய அளவுன்னு பாக்கும்போது எவ்வளவு அளவுக்கு வளரணும்?
0: வளரணும்னு பறையும்போது நம்ம இவட ஒரு 18 இன்ச் பண்ணார்.
1: அது வந்து நீங்க ஒரு 7 ஆண்டுக்கு அப்புறம் வந்து நீங்க பால் வெட்டுறீங்க. இந்த பால் வெட்டுறதுன்னு பாக்கும்போது நீங்க பால் வெட்டுறதா இல்ல அதுக்குள்ள படிச்சிருப்பாங்க ரப்பர் பால் வெட்டி சொல்றதுனா?
0: தோணமாக நம்ம வெளியில ஆள் வெட்டு வச்சு கொஞ்சம் நம்ம சொந்தமா
1: உங்க தோட்டத்துல நீங்க தான் பால் வெட்டுறது?
0: பால் வெட்டுறது
1: அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பயிற்சி பெற்றீங்களா?
0: அது நம்ம ராவில இலைக்குள்ள எழுச்சி அந்த மரத்தை போய் வெட்டி அந்த பால் ஒரு விழுப்புல வெட்டி ஒரு 8 மணி 7 மணி இருக்கும் பால் வடிஞ்சது. அதுக்கு பிறகு அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து அரிப்பு இருக்கு, அரிப்பு இருக்கு, அந்த பொடியை அரிச்சு எடுத்துக்கொண்டு 1 இன்ச்சுக்குள்ள 1 கிலோ கப்பு இருக்கு, அதுவும் 1 கப்புக்கு 1/2 கப்பு பாலும் போட்டு தண்ணியும் ஒழிச்சு அசட்டு கணக்காக ஊட்டி சேர்த்துட்டு ஒழி கலக்கி வச்சுமா ஒரு 1/2 மணிக்கூர் வெல்லும் வேண்டாததுக்கு முன்னே டக்குன்னு குறைஞ்சாயி 1/2 மணிக்கூர் நமக்கு சீட் அடிச்சு எடுக்கலாம்.
1: உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை மரங்கள் இருக்கு?
0: நமக்கு இன்னைக்கு எல்லாம் கூட 1000 மரத்தினகத்து இருக்கு,
1: கிட்டத்தட்ட 1000 மரம் இருக்கு. இப்ப அந்த பால் வெட்டுறன்னு பார்க்கும்போது ஒரு மரத்துல வந்து எவ்வளவு கிராம் இருக்கு வாய்ப்பு
0: இருக்கு? 100 கிராம் இருக்கு, 50 கிராம் இருக்கு, 25 கிராம் இருக்கு, அங்கிப்படியான இருக்குது.
1: கிட்டத்தட்ட சில மரங்கள் வந்து சராசரி அளவு தான் சொல்ல முடியாது. சில மரங்கள் வந்து 250 கிராம் இருக்கும், சில மரங்கள் வந்து 100 கிராம் இருக்கும், சில மரங்கள் வந்து 50 கிராமும் இருக்கும்.
0: அந்த 105 மரத்துல நல்ல நல்ல இலக்கட்டும் நல்ல பால் இருக்கிறதில்ல, சிரட்டைக்கு 1 சிரட்டை அப்படி இளமரம் இருக்கு. அது கொஞ்சம் இடக்கிடக்கு தான் உண்டு. அவள் காரியம் நம்ம உரத்தொண்ணும் இடாத நம்மளை மண்ணில் உரம் கொண்டு தாயம் இந்த பாலெல்லாம் கிட்டணும்.
1: இப்போ நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பால் வடித்து வச்சுட்டு அதை வந்து சீட் ஆகிறது கிட்டத்தட்ட 1/2 மணிக்கூர் அதை வந்து உரைய வச்சுட்டு அதை சீட் ஆக்குன்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை இயந்திரத்தில் கொடுத்து அதை நம்ம அந்த சீட் ஆக்கி எடுக்கிறோம்?
0: 2 மிஷின் ஒன்றில் கொண்டு வச்சு அதனை கட்டி உரைச்சடிக்கா 3-4 அடி அடிக்கும்போது அது கட்டி வரணும். அடுத்து அச்சில கட்டிட்டு 1 அடி
1: இயந்திரம்னு பார்க்கும்போது 2 இயந்திரம் இருக்கு. ஒரு இயந்திரத்துல வந்து அதை வந்து நம்ம வந்து நீளம் அந்த வீதி ஆக்கிட்டு எடுத்துட்டு அச்சில ஆக்குறது வந்து 1 டைம் வந்து நம்ம சுத்தினா போதும்.
0: மிஷினில் வந்துட்டு 3-4 சிட்டு இல்லையே நீளமும் பிடிக்கலாம், மீனை கட்டி உரைச்சிடுக்கலாம், வீதி எல்லாம் எடுத்துட்டு அடுத்து அச்சில போட்டு 1/8 அடி அப்ப கிளியர் ஆச்சு.
1: இது போக நீங்க கூட நீங்க வந்து நல்ல மிளகு கூட சாகுபடி செய்றேன்னு சொன்னீங்க. இப்ப நல்ல மிளகுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க?
0: நல்ல மிளகுல கொட்டநாடு இருக்கு, பாலாமளகு இருக்கு, கருமுண்ட இங்கே 2-3 ஐட்டம் இருக்கு, பன்னி ஊர்னு பண்ணி கொண்டு இருக்கு. இனி வெறி டக்கன் அடிச்சா அந்த மண் இனி மணி விழுப்பாகாது.
1: இப்ப இந்த கொடிகள்னு பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி மரங்கள்ல வந்து நீங்க அத கொடிகளை வந்து பற்றி வளர்றதுக்கு?
0: அயனி மரம் இருக்கு, இந்த சீலாந்தி இந்த மரம் ஒரு மரம் இருக்கு, வேலிப்பத்தல் ஒரு மரம் இருக்கு, இங்கே 3-4 பின்னால எல்லாம் காட்டுல இருந்தா இருக்கு. இந்த தாய் தாந்தி மரம் இருக்குது, மருது மரம் இருக்கு, இங்கே இப்படி பழைய மரம் இருக்கு, இதுல எல்லாத்துலயும் குருவலாம்.
1: இந்த மரத்துலன்னு பார்க்கும்போது எவ்வளவு அடி உயரத்துக்கு வந்து நீங்க வளர விடுறீங்க?
0: வளர சிலது 40 அடி இல்ல பக்கத்திலும் போகுது.
1: 40 அடி உயரம் போகும்
0: போகுது, சிலதுல 7 அடியில பக்கத்திலும் போகுது, 10 அடியில பக்கத்திலும் போகுது, அப்படி இருக்கு.
1: இல்ல அப்படி வரும் பறிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்கு இல்லையா?
0: பறிக்கிறதுக்கு யானி அடிக்க யானி எவ்வளவு அது அப்படி இல்லை பறிக்க, அதுக்கு முன்னே கம்பை போட்டு கயற போட்டு கெட்டி அதுக்கு முன்னே போட்டு
1: முளை வச்சு பண்றது.
0: முளை வச்சு
1: பறிக்கிறது எல்லாம் வந்து நீங்க தான் பறிக்கிறது?
0: பறிக்கிறது நம்ம கூலிக்கும் வச்சு பறிக்கும், தோனை உண்டாங்கி கூலிக்கு வச்சு பறிக்கும்.
1: இப்ப நல்ல மழை சீசன் பார்க்கும் போது ஆண்டுக்கு எத்தனை டைம் வந்து நல்ல மழை சீசன் இருக்கு?
0: ஒரே ஒரு சீசன் தான் இப்ப போய் தாரே, அடுத்து இனி வெறு சீசன்ல வரும் பார்த்தா இப்ப இது எடுக்க முடியாது.
1: நவம்பர் டிசம்பர் காலங்கள்
0: நவம்பர் டிசம்பர்ல தான் இதை விளைஞ்சு எடுக்க முடியாது.
1: சரி, இந்த நல்ல மழைக்கெல்லாம் வந்து நீங்க உரங்கள் கொடுக்குறீங்களா?
0: ஒரு உரவும் போட இல்ல,
1: எந்த உரம் கொடுக்கறது இல்ல.

0: இந்த வரவும் நம்ம போட வைக்கலாம்.
1: அப்போ மலையில் இருக்கிற அந்த வளங்கள் மூலமாக வந்து அந்த நல்ல மிளகு வந்து எடுத்து வளர வாய்ப்பு இருக்கு.
0: அந்த மலையில் இருக்க மண்ணின்ட வளத்தை கொண்டு தான் இங்கே குருமிளகுலாம் கிடைக்காத வேற ஒரு வரவும் போட இல்லை.
1: கிராமப்புறத்தில் பார்க்கும்போது எவ்வளோ மரங்கள் இருக்கு?
0: கிராமப்புறம் 40-50 மூட்டை நடிச்சு.
1: இந்த கிராமப்புறத்தில் பார்க்கும்போது நீங்கள் நடவு முறைன்னு பார்க்கும்போது எப்படி நடவு செய்யுங்க?
0: நடவுக்கு ஒரு அந்த பார்க்க இத்தனை இடம் இருக்கணும். இட்ட நட்டாலே அதுக்கு நமக்கு பூ விழுங்க.

0: இப்போ முதல் ஆண்டன் பலன் எடுக்கணும். ஒரு மரத்துலேருந்து எவ்வளோ பூக்கள் வர கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
1: இப்படி அங்கே அங்கே கொஞ்சமும் இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துல இந்த வருஷத்துல நிறைய பூ இருக்கா, அடுத்த வருஷம் காணும், அது கொஞ்சம் தான் காணும். அப்படி இல்லை நம்ம இடத்துல நடக்குது. கஞ்ச வருஷம் பூ கம்மி, அதுக்கு முன்பு தான் நல்ல பூ இருக்கு. இனி இதை அடுத்த மாசமாக்கு கிராம்புல பூ ஆரம்பம் வருது அடுத்த மாசத்துல.
0: இது போக நீங்க கூட சொன்னீங்க ஜாதிக்காய் மரம் கூட வச்சிருக்கீங்க. இப்ப ஜாதிக்காய் மரத்தை பொறுத்துள்ள பங்கமாதி எத்தனை மரங்கள் வச்சிருக்கீங்க?
1: ஜாதிக்காய் மரம் 50 மூட்டை நம்ம போட்டாது உண்டு.
0: கிட்டத்தட்ட ஒரு 50 மூடுகள் இருக்கு.
1: எல்லாம் காய்க்கணும், எல்லாம் என்னன்னாலும் காய்க்கணும். ஒரு 30-40 மூட்டை நம்ம போட்டுண்டு.
0: அது வந்து ஒட்டு மரங்களா இல்ல நீங்க விதைகள் போட்டு வளர்த்த மரங்களா?
1: ஒட்டு மரம் இல்ல, எல்லாம் விதைகள் போட்டு வச்சிட்டுள்ள.
0: அது வந்து எவ்வளவு இடைவெளி நீங்க கொடுக்குறீங்க?
1: அதுவும் இடவெளி இந்த கிராம்பு வச்சிருக்கு முன்னே காட்டி கொஞ்சம் தூரம் தாமதம் இடம். ஒரு கிராம்பு ஒரு ஜாதிக்கு வேணும்.
0: கிட்டத்தட்ட ஒரு 30-35 அடியங்களும் தேவை இருக்கு. இப்பதான் ஒரு மரம் வச்சிருக்கோம், அதுல இருந்து அந்த பக்க கிளைகள் வந்து அடிச்சு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: அப்ப இது இங்கே இந்த காய்கள் இத்தனையும் எடுத்து கழிஞ்சால் நமக்கு 5 கிலோ இதுன்ற அகத்து இருக்கிற பருப்பு இருக்கு. பிறத்த பத்திரி இருக்கு. இந்த 5 கிலோ பருப்பு இருக்குன்னு இந்த பிறத்திருக்க பத்திரியை கொண்டு போனா 1 கிலோ தான் கிடைக்கும். நான் இன்னைக்கும் சந்தைக்கு கொடுத்து விட்டுருக்கேன். அப்போ அது 1 கிலோ அரைச்சிச்சு. அது கொஞ்சம் தோணை உண்டைக்கு தான் போயிட்டு.
0: இப்போ ஜாதிக்காய் மரத்தை பொறுத்துள்ள பார்க்கும் நட்டையிலேருந்து எத்தனை ஆண்டுகள் பிற வந்து நமக்கு காய்ப்பு திறனை இருக்கும்?
1: ஜாதிக்காய் 1-7 வருஷம் ஒட்டு நம்மளை ஒட்டு இங்கே நட்டுட்டு ஒட்டு பிடிச்சு பரணு காவலை இல்லை. அது வருஷம் சப்ல வித்துட்டு பிடிச்சது எப்பவும் காதை எப்பளும் மரமானம்.
0: இப்போ கிராம்புன்னு பாருங்கம்மா, அது சீசனுக்கு பூக்க ஆரம்பிக்குமா இல்லை வந்து எப்பவும் பூ இருக்கும்?
1: எப்பவும் பூ இருக்காது சீசன் மரத்து.
0: ஆனால் ஜாதிக்காய் மரத்துன்னு பார்க்கும்போது எப்பவும் காய் இருக்கும்.
1: எப்பவும் காய் தான். ஒரு காய் இப்போ இவ்வளவு ஒரு காயத்துக்கு பெருசு, ஒரு பழுத்து இருக்கு, ஒரு பிஞ்சு பூ இருக்கு, பிஞ்சு இருக்கு. அப்படி இல்லையே எப்பவும் காய்
0: பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்க பழுத்த பறவை பறிக்கிறீங்களா இல்லை அந்த வெடிச்ச பறவை நீங்க பறிக்கிறதுனா?
1: வெடிச்ச பறவை பறிக்கும். எங்கிலே அந்த பூ அந்த பத்திரிக்கை கட்டி இருக்கு. அல்லாத பழுத்த பறவை பறிச்சா அந்த அகத்திரிக்கை பத்திரிக்கை கட்டி கிடையாது.
0: பறிச்சு அதை வந்து எப்படி நீங்க அதை வந்து உலர போடுறீங்க?
1: உலர போனா இந்த இதுல இருந்து பொழிச்சு எடுத்துக்கா. என்ன பொழிச்சு எடுத்து வெயில உண்டங்க வெயில போடும், அல்லங்கி தீயண்ட உயிரை போட்டு பேப்பர் போட்டு அதுக்கு மீதை இட்டு ராவிலே இட்டா வயது நேரத்து வரும் பருப்பு. ஒரு எங்கே நல்ல வெறியில் இருந்தா 1 நாள் புல் வேணும். தீக்கு மீதிட்டா ஒரு 2 நாள் தீக்கு மீதிட்டா பருப்பு.
0: இது போக நீங்க கூட சொன்னீங்க வந்து மஞ்சள் கூட வச்சிருக்கீங்க. இப்ப மஞ்சள் பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வச்சிருக்கீங்க?
1: நாட்டு மஞ்சள் வச்சிருக்கு, மற்ற கஸ்தூரி மஞ்சள் வச்சிருக்கு.
0: நாட்டு மஞ்சள் வச்சிருக்கீங்க, கஸ்தூரி மஞ்சள் வச்சிருக்கீங்க. இது வந்து நீங்க எந்த பரப்புல போட்டிருக்கீங்க? தனியா போட்டிருக்கீங்களா இல்ல அந்த ரப்பர் கடையில் ஊடு பேராட்ட
1: போட்டிருக்கீங்களா?
0: கஸ்தூரி
1: மஞ்சள் வாங்கினேன். அந்த கிலோக்கு 1 கிலோக்கு கேரளாத்தான் வாங்கினேன். 1 கிலோக்கு 150 ரூபாய்ட்டு வண்டி. அப்ப இந்த அந்த காலகட்டம் நான் வாண்டின சமயத்து இங்கே வந்து வேற ஒரு இடத்துலயும் ஆர்க்கும் இல்லை அந்த கஸ்தூரி மஞ்சள். அப்ப அந்த மஞ்சள் நான் கொண்டு வந்து நட்டு 3 கொல்லாம் அச்சப்போம்.
0: இப்போ அந்த மஞ்சள் நடன்னு பார்க்கும்போது நீங்க குவியலாட்டு பண்ணி பண்றதா இல்லைன்னா நீங்க அந்த சம நிரப்புல வந்து நீங்க அந்த மண்ணை வந்து களைச்சிட்டு நீங்க அந்த மஞ்சள் வைக்கிறதா?
1: அப்படி இல்லை, நம்மாட்டுக்கு ஒரு வெட்டு போடு. இப்ப இங்க ஒரு வெட்டு, அங்க ஒரு வெட்டு, அங்க ஒரு வெட்டு, வெட்டு போட்டாங்க.
0: அப்படி வெட்டி வச்சாலே போதும்.
1: அப்படி வெட்டி வச்சா போதும். கிழங்கு நல்லா
0: நட்டுக்கிஞ்சி
1: ஒரு ஈ வருஷம் அடுத்த வருஷம் நல்லா எடுக்கலாம்.
0: 1 ஆண்டு
1: இப்ப அது கழிஞ்ச வருஷம் வருஷம் எடுக்கலாம்.
0: ஒரு டைம் நீங்க நட்டுட்டு அந்த விதைகளை எடுத்து திரும்ப வந்து நீங்க அத விதைகளை வச்சு திரும்ப நட்டு நட்டு அதை வந்து உற்பத்தி பண்ணி எடுத்துட்டே
1: எடுங்க. ஒரு மூட்டு வெட்டு அங்க வித்து போட்டு அது வித்து எடுத்து அதுல போட்டு கொண்டு அடுத்து வெட்டு அப்படி
0: எடுக்கலாம்.
1: நாட்டு மஞ்சள் அதுக்கு நல்ல வருஷத்துல அது கணக்குன்னு நம்ம அப்படி இல்லையே கொண்டு போட்டு தான் நட்டுருக்கு.
0: இப்ப நாட்டு மஞ்சள் நட்டுருக்கதும் நீங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் நட்டுருக்கோம், அதனுடைய இலைகள்ல வித்தியாசம் கண்டுபிடிக்கலாமா?
1: இலைகள் வித்தியாசம் கண்டுருக்கேன். நம்மள கஸ்தூரி மஞ்சளுக்க வைரஸ் சைடுகளும் மஞ்சள் ஒரு செவல கலர் இதே பூ பிளான் போடுங்க. மற்ற நிலம் மஞ்சளுக்கு அப்படி வராது.
0: அந்த இலைகள் நீளமா இருக்கும்.
1: நிலைகள் இது கஸ்தூரி மஞ்சக்கு இலை பீதி நீளம் இருக்கு, மற்ற எந்த இலை பீதி குறவும் நீளம் இதே கணக்கு ஒரு தண்டில் ஒரு கலர் வராது.
0: இது வந்து கஸ்தூரி மஞ்சள்.
1: இது கஸ்தூரி மஞ்சள்.
0: இது வந்து கூட்டமாட்டு நீங்க வச்சிருக்கீங்க? அந்த கலங்க எடுத்து நீங்க பச்சையிட்டு கொடுக்கறத நீங்க உலர போட்டுட்டு கொடுக்கறது?
1: உலர போட்டு தான் கொடுக்கறது. அப்புறம் எல்லாம் இந்த வேற எல்லாம் கலஞ்சி செத்திட்டு ஒரு 1/2 இன்ச் கனத்துல கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நீளம் போட்டு 1/2 இன்ச் வெயிலத்து போட்டு கொடுக்கலாம்.
0: சரி, இந்த ரப்பர் சீட்டுகள் ஆகட்டும், கிராம்பு ஆகட்டும், நல்ல மிளகா ஆகட்டும், ஜாதிக்காய், மஞ்சள் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்ப வந்து நீங்க வந்து மொத்தமா வியாபாரிகளை கொடுக்கறா இல்ல நீங்க வந்து சந்தைகள்ல கொண்டு விற்பனை செய்யறதானா?
1: நம்ம சந்தைகள்ல போயிட்டு விற்பனை செய்யணும்.

0: ആണല്ല, സ്വന്തം ആരും വന്ന് എടുക്കില്ല. നമ്മളെ കൊണ്ട് നമുക്ക് അക്കരെ കടകളിൽ കൊണ്ടുപോയി തന്നെ എടുക്കണതല്ല.
1: ഗ്രാമ്പു ഇത് വന്ന് നിങ്ങൾ എപ്പടി കൊടുക്കീങ്க? പച്ചയായിട്ട് കൊടുക്കറീങ്களா இல்ல அத வந்து உலர போட்டுட்டு கொடுக்கறதனா?
0: கிராம்பு உலர போட்டு உனக்கி தான் கொடுக்குது.
1: அது வந்து இப்ப 1 கிலோக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வச்சு எடுக்கறாங்க கிராம்புக்கு?
0: 1 கிலோ ஈ பிராஸ் 800 ரேட்டானுண்ட.
1: 1 கிலோ உலர போட்ட கிராம்புக்கு?
0: உலர போட்ட 800 பிராஸ்.
1: நல்ல மிளகு வந்து நீங்க எப்படி கொடுக்கறீங்க? அது வந்து நீங்க பச்சையா கொடுக்கறீங்களா இல்ல உலர போட்டு கொடுக்கறதனா?
0: அப்ப நேரத்தை நம்ம எல்லாம் உனக்க போட்டானே இப்ப அப்படி இல்ல பச்சைக்கு
1: ₹800
0: என்ன
1: அளவுல வருமானம் இருக்கு இந்த மாதிரி மலைத்தோட்ட பயிர்கள் நீங்க விவசாயம் சாகுபடி செய்யும்போ?
0: வருமானம் அது ஒரு வருஷத்திலுள்ள ஆதாயத்தின் எப்படி கிட்டுனா அதிண்ட வருமானத்தின் தோணை உண்டெங்கி அதினேக்கா வருமானம் வரும்.
1: மழைக்காலங்க வந்து நம்ம பால் வெட்ட முடியாது, அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது நம்ம மற்ற பயிர்கள் இருந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
0: மற்ற பயிர்கள் இப்ப மழை காலத்து வந்து இந்த ஜாதியில ஊரு மழை காலத்துள்ள ஒரு இது எடுக்கும்.
1: ஜாதிக்காயில இருந்து மட்டும்தான் வந்து நம்ம வருமானம் எடுக்க முடியும்.
0: வெறி காலத்துல வரும்போதுன்னு இந்த மஞ்சா உனக்கு தான் குறுமணவு வெறிக்கால ரப்பர்ல ஜலத்தை வச்சா பின்னா அது விட்டு நிறுத்தும், விட்ட முடியாது பால் கிடைக்க. இப்ப மஞ்சா வெறிக்காலத்து குறுமணவு இது தான் ஆதாயம். ஈ மழை காலத்தக்க இப்ப வந்துட்டு வேற வழி இல்ல. அப்ப ஜாதியிலே பொது ஜாதி நட்டிருக்கிறவருக்கே உள்ளது, எல்லாருக்கும் இல்ல. இப்ப வச்சிருக்கிறவருக்கும் ஆதி ஒரு வரமான நல்ல டீசன்ட் வரமான
1: ஜாதிக்காயிலும்
0: பூவுக்கு 2050 ரூபா விலை இருக்கு.
1: பத்திரிக்கை?
0: பத்திரிக்கை இருக்கு. மற்ற இன்னும் 750 ரூபா
1: இருக்கு. எல்லாமே வந்து மருத்துவ குணத்துக்கு போறது.
0: மருத்துவ குணத்துக்கு போகும் நம்ம ஈ கிருஷி வைதை மஞ்ச கிருஷி இதெல்லாம் ஞானி பேச்சிப்பாற வேளாமத்துறையில் ஞான் 4-5 வருஷம் இருந்து அப்படி போய் அவர் தன்னை பலம் ഉണ്ടാക്കാൻ മുമ്പൊഴി വരാം. ഇതെല്ലാം ഞാനും ചെയ്ത് ഞാനും കൊടുത്തിട്ടുള്ള 7000-10000 രൂപയ്ക്കേറെ ഞാനും വളം കൊടുത്ത് ഞാൻ
1: മൺപുളവരം വന്ന് നിങ്ങളെ തയ്യാർ പണി വിൽപ്പന ചെയ്യുക?
0: ആ വിൽപ്പന ചെയ്ത് 7000 രൂപയിൽ 10000 രൂപ കുറയാതെ കൊടുക്കും.
1: വർഷം തോറും അത് മൺപുള ഉരത്തെ വന്ന് നിങ്ങൾ വിൽപ്പന ചെയ്യുക. ഒരു നല്ലൊരു വരുമാനം എടുക്കും ചൊല്ലാമോ?
0: നല്ല വരുമാനം എങ്ങൾക്ക് ഇപ്പൊ നല്ല വരുമാനം
1: എവ്വളോ നേരം പാകുമ്പോൾ മലത്തോട്ട പയറുകൾ സാഗുപടി അനുഭവങ്ങളെ പറ്റി നല്ല അരുമയാണ് കരുത്തുകൾ ചൊന്നിങ്ക. നന്ദി, വണക്കം.
0: നന്ദി, വണക്കം.
2: இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் 100 வயல் ஏ தங்கப்பன் காணி அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி பாரத பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏ தம்பி, என்னப்பா என் வீட்டு வாசல்ல வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ரோட்ல பாரு, போற வரவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சண்டை போடணும்னா ரெண்டு பேரும் உள்ள வந்து சண்டை போடு. எதுக்கு இப்படி ரோட்ல நின்னு அவளை ஏசிட்டு நிக்க?
5: ஏக்கா, என்ன அக்கா சொல்றது? இன்னைக்கு பேங்குக்கு போகணும்னு சொல்லிட்டு தெரியும். நேத்தைக்கு நான் அந்த ஃபைல்ல வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, போட்டோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் அக்கா வந்தேன். பேங்க் போற தெரிஞ்சும் கூட வந்து இன்னைக்கு வந்து மறந்து வச்சுட்டு வந்தாச்சு. இப்ப பேங்க் வர பேருந்தனா என்ன பண்றது? திரும்ப தானே வந்து எடுக்க வேண்டிய இருக்கும். இப்ப ஞாபகம் வந்து உடனே கேட்டாக்ல தான் சொல்லணும் எடுக்கலன்னு, அதான் கோவமா திட்டிட்டு இருக்கேன்.
4: தம்பி, நீ சொல்றத கரெக்டு தான். இப்ப திட்டி ஒன்னும் ஆக போறது இல்ல. பேங்குக்கு வரைக்கும் போயிட்டு நீ திரும்பி ரிட்டர்ன் வந்தாதான்ப்பா தப்பு. இப்ப போற வழியில ஒரு 2 ஸ்டெப் தள்ளி வந்ததுக்கு அப்புறமே கவனிச்சிட்ட பத்தியா, அது நல்லதுதான் என்ன? சரி, திட்டுறத விட்டுட்டு முதல்ல போய் அவள்கிட்ட ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்லு. அவ எடுத்துட்டு வந்துட்டானா உனக்கு நேரடியா பேங்குக்கு போயிடலாம் இல்லப்பா. இப்ப நடக்கக்கூடிய காரியத்தை பாரு, திட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி தம்பி, அக்கௌண்ட் யாருக்கு ஓபன் பண்ண போற?
5: ஏக்கா, அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றத வந்து பிள்ளைக்கு வண்டிதான்க்கா. பிள்ளைதான் வண்டியில தான் இருக்கான்.
4: பாத்தியா, நீங்க ரெண்டும் சண்டையில அவன் பயந்து போயிருக்கான். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணதுக்குள்ள வழிய பாருப்பா.
5: சரி அக்கா, வரட்டும், போறேன். இனி அங்க போய் பார்த்தாதான் தெரியும் பேங்க்ல என்ன கூட்டமா இருக்குன்னு.
4: தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான், வேற வழி இல்ல. நீ இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்ற. சரிப்பா, நேரம் காலத்தோட போய் சேரு. சரி தம்பி, நீ வந்து

0: அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படிங்கிற திட்டத்துல நீ ஏற்கனவே உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா?
1: ஏக்கா, அந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்து நான் நேரமே ஓபன் பண்ணாக்கா, ஏன் தெரியுமாக்கா, பாரத பிரதமர் வந்து ஜன்தன் யோஜனா திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 2014 வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்த நாள்லேருந்தே நான் இந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தில் சேர்ந்து ரூபாயை போடுறதும் எடுக்கிறதும் மட்டும் வழக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு அந்த அக்கௌண்ட்ல.
0: அது நல்லதான் தம்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வங்கி கணக்கு இல்லாமலே இருந்திருக்கு. இப்போ நம்மளுடைய மத்திய அரசு மக்களினுடைய நலனை கருத்துல கொண்டு அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியணும், இன்னொன்னு வந்து சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து தேவையான ரூபாயை நம்ம டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணணும் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு, அதாவது வெளிநாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம நாடையும் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற நாடா கொண்டு வரணும்னு சொல்லிதான் அனைவருக்கும் வங்கி கணக்கு அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கு, அப்படிதானப்பா?
1: ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு ஓபன் பண்ணான்னு பார்க்கும்போது அரசு தருகிற அந்த மானிய திட்டங்கள் இருக்கு இல்லையாக்கா, இந்த மானிய திட்டம் மூலம் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம பெனிஃபிட் அடையலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு லோன் போகிறதுக்காகட்டும், ஏதாவது சுய தொழில்கள் செய்யறதற்குன்னு பார்க்கும்போது இந்த வங்கி கணக்கு மூலம் வந்து நமக்கு முக்கிய அடிப்படை தேவை. அதனால இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கா.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம அரசனுடைய திட்டங்கள்ல பயன்பெறணும்னா வங்கி கணக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த காலத்துல உள்ள விவசாயிகள் வந்து படிப்பறிவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வங்கி கணக்கை பயன்படுத்தாம நிறைய விதமான சலுகைகளை பெற முடியாத அந்த சூழ்நிலை ஆன காரணத்தினால்தான் நம்முடைய அரசு வந்து இப்ப வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வங்கி கணக்கு வேணும் அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல விவசாயம் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா நல்ல படிச்ச இளைஞர்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, புதிய புதிய தொழில்நுட்பங்கள்ல நிறைய முன்னேறி அவங்க வந்து விவசாயத்தை கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய வங்கி கணக்கு வந்து இன்னைக்கு யாரும் தொடங்காம இல்லப்பா, ஏகதேசம் அனைவரும் தொடங்கிட்டாங்க. நீ சொன்ன பத்திய குழந்தைகளுக்கு கூட 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் இருந்து வங்கி கணக்கு தொடங்கி அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய மத்த பண வரவுகள் ஆகட்டும், சேமிக்கக்கூடிய பழக்கம் ஆகட்டும், சிறிய வயதிலிருந்தே கொண்டு வருவதற்கான இந்த விஷயங்களை கூட நம்முடைய அரசு முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல கூட என்ன பண்ணா காப்பீடு திட்டம் கூட வந்து சேர்றாங்க. இதுல வந்து ரூபே டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்காங்க. இந்த ரூபே டெபிட் கார்டு மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து விபத்து காப்பீடு திட்டம் கூட வந்து கொடுக்கறாங்க.
0: ஆமா தம்பி, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்மளுடைய விவசாயிகள் ஆகட்டும், மத்த அடிப்படை தொழிலாளர்கள் ஆகட்டும், அனைவருக்குமே எல்லா விஷயங்களும் பண பரிவர்த்தனை மூலமா நடக்கக்கூடிய அத்தனையும் தெரியணும், அவங்களும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு முன்னெடுத்ததன் விளைவுதான் இன்னைக்கு பாரு ஜன்தன் யோஜனான்னு சொல்லி அனைவருக்கும் வங்கி கணக்குகள் உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு.
1: ஆமாக்கா, இந்த வங்கி கணக்கை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு திட்டி அமைச்சேன், இப்போ பாருங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டு நிக்கா. இப்போ அவசரத்துல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அங்க முகத்தை பாருங்கக்கா, என்ன கோவத்துல நிக்கானு.
0: சரி தம்பி, அவ கோவத்துல எல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டி எடுத்துட்டு போ, இப்ப போனா சரியா இருக்கும்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து. மண் பரிசோதனையின் அவசியம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: எந்த பயிர் செய்தாலும் நம்ம மண் பரிசோதனை செய்து நாம் இந்த பயிர்களுக்கு உரமிடும் போது மண்ணில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா என்பதை அறிந்து நம்ம வந்து உரம் போடுவதன் மூலமாக மண் வளத்தையும் வந்து நம்ம பேணி காத்து தேவையான உரத்தை தேவையான நேரத்துல தேவையான அளவுல நம்ம வந்து இந்த மண்ணுக்கு இடுவதனாலே பயிர் ஆரோக்கியமாக சீராக நல்ல மகசூல் தருகிற ஒரு நிலை வந்து உருவாகும். அப்ப மண் பரிசோதனை வந்து ஒவ்வொரு பயிர் முடிந்தவுடன் பயிர் செய்வது வந்து நல்லது, இல்லாவிட்டால் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மண் பரிசோதனை செய்வது மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்ல, மண்ணில என்ன பிரச்சனை இருக்குது என்பதை தெரிந்து நம்ம வந்து உரம் போட்டோம்னா அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து நம்ம உரம் போடுவதனால நல்ல மகசூல் எடுக்க முடியும். குறிப்பாக நம்முடைய சரீரத்துல வந்து காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது காய்ச்சலுக்குள்ள மருந்து சாப்பிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அது உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போலதான் மண்ணில கலர் நிலங்கள், ஓர் நிலங்கள், அமில நிலங்கள் சொல்லி பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யற வழிமுறைகளை நம்ம மண் பரிசோதனை மூலம் அறிந்து அந்த

0: உற்பத்தி முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வந்து போடுகிற உரம் வந்து பயன்பாடு வந்து அதிக அளவுல இந்த பயிரில இருக்கும், நம்ம நல்ல நினைத்த மகசூல நம்ம எடுக்க முடியும். குறிப்பாக அமில நிலங்கள்ல மண் பரிசோதனை அடிப்படையில சுண்ணாம்பு டோலமைட் வந்து ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ வந்து நம்ம இடுவதுனால இந்த மண்ணுடைய அமிலத்தன்மையுடைய பாதிப்பு குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி கலர் நிலங்கள்ல ஜிப்சம் மண் பரிசோதனை அடிப்படையில ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வரை நம்ம போடலாம். போடும்போது அந்த மண்ணுடைய கலர் தன்மை நீக்கப்படுகிறது. அதாவது உழுது இந்த ஜிப்சத்தை போட்டு நல்ல மழை காலங்களில் போடும்போது அந்த மழை நீர்ல இந்த சோடியம் என்கிற அந்த நச்சு பொருள் வந்து மண்ணிலிருந்து நீக்கப்பட்டு இந்த மண் வந்து பயிர் வளர்ச்சிக்கு ஏற்றதாக ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. எனவே இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வந்து மண் பரிசோதனை மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்து பின்னர் வந்து அந்த நம்ம என்ன பயிர் செய்ய போகிறோம், அதற்கு என்னென்ன உரங்கள் எவ்வளவு போடணும், அதுல என்ன மண்ணில் என்ன சத்துக்கள் பற்றாக்குறை என்பது மண் பரிசோதனை மூலமாக தெரியும். எனவே மண் பரிசோதனை அடிப்படையிலே சமச்சீர் உர நிர்வாகம், அதாவது என்னென்ன ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் பயிர் பருவத்துக்கு ஏற்ப எந்தெந்த நிலையில நம்ம வந்து நேரங்களில் எவ்வளவு நம்ம இட வேண்டுமோ அந்த சரியாக நம்ம அந்த பயிரில் கொடுக்கும் போது இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாம எல்லா சத்துகளும் இந்த பயிருக்கு சீராக கிடைத்து நன்றாக பயிர் வளர்ந்து நல்ல ஒரு வருமானம் எடுப்பதற்கு இந்த மண் பரிசோதனை அடிப்படையாக அமையும். இந்த மண் பரிசோதனை இதில் நமக்கு வந்து எவ்வளவு இயற்கை உரங்கள் போடணும் என்பதை அங்கு கொடுப்பாங்க. இயற்கை உரங்கள் குறிப்பாக நுண்ணுயிர் உரங்கள் ரசாயன உரங்கள் எவ்வளவு போடணும் சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் மூலம் இந்த மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். எனவே விவசாயிகள் மண் பரிசோதனை கட்டாயம் செய்து சீரான நல்ல மகசூல் மண் வளத்தையும் பாதுகாக்கும் ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரும்போது விவசாயம் தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ், அமைப்பு டி எல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உன்னும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நிலம்.

0: நமது குமரி பண்பலை 101 நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பல மரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் இது குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட

0: இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-030-93793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதித்தி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்களை பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் திருமூர்த்தி திரைப்பட பாடல்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:05.

0: நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907722 இணைப்பு எண்ணாக 046562 என்ற எண்ணையும் கூட சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, அலைபேசி எண்கள் கூட உங்களுக்காக இருக்கு. 8903257039. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: தண்ணி.
0: என்ன பேரு?
1: தண்ணி.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில்.
0: நாகர்கோவில்ல எந்த இடம்?
1: சுங்காநகரம்.
0: அத சொல்லணும்ல. சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: எல்கேஜி
0: தான் படிக்கிறீங்களா? அழகா பேசுறீங்களே. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: நான் ஸ்டோரி சொல்ல போறேன்.
0: ஸ்டோரி? ஆ, சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு மாடு, அப்பா அது ஒரு நாள் போயிட்டு இருந்தா, அப்பா உங்களுக்கு இங்க ராஜு வந்து மாட புரியல அப்படின்னு சொல்லுவான. அப்பா அந்த மாடு அந்த ஓட்டத்துல போயிருமா, ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த ராஜா வந்து பாப்பாரா, எல்லாம் பேருக்கு இப்ப எல்லாம் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா நின்றுட்டு போறோம். அப்ப அந்த குட்டி மாடும் போய் பாடுமா, இங்க பாருங்க, இங்க பாரு, எங்களை விட்டுருங்க, நாங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்தோம், நீங்களே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: ரொம்ப அழகா கதை சொல்லிட்டீங்களே. அழகா வந்து அது என்ன சொல்றது, ரொம்ப சத்தமாவும் குறைவாவும் அழகா ஏற்ற இறக்கத்தோட கதை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில நிறைய கலந்துக்கணும் சரிங்களா? ஆ, கொடுங்க கேப். ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன? அத்விகா. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி பி படிக்கிறீங்களா? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்களும் ஸ்டோரியா? குட்டி ஸ்டோரியா பெரிய ஸ்டோரியா?
1: பெரிய ஸ்டோரி.
0: அப்படியா, சரி சுருக்கமா சொல்லிரலாம். சொல்லுங்க கேப்போம். அதே சேம் ஸ்டோரியா?
1: பாருக்கு வெயிலே, பட்டிருக்கு வெயிலே,

0: பார்த்தீங்களா, கரெக்டாக கொக்கு மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடணும், அப்படி தானே? ரொம்ப அழகா அருமையா ரெண்டு பேரும் அழகான ஸ்டோரி சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்க வீட்லேயும் இந்த மாதிரி சில பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இதை மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க உடனே நம்ம நிலையத்துக்கு அழைங்க. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: மேற்கு சூரபலத்தில இருந்து தனஸ்ரீ
0: பேசுறேன். தனஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க கேப்போம்.
1: குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்க வா, நொங்கு வண்டி ஏறிய குரங்கு கடைக்கு போனதா, இஞ்சி முட்டாய் வாங்கிய ஊஞ்சல் ஆட வந்ததா, வந்து பார்த்தா நண்டு கடையில் பின்னால் ஒளிந்ததா.
0: ஆஹா, நீங்க இப்படி எல்லாம் பாட்டு பாடுனீங்கன்னா குட்டி பாப்பா இல்ல பெரிய பாப்பா கூட வருவாங்க. அழகா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: சில பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக வந்து கதை பாட்டுன்னு அசத்திட்டு இருக்காங்க. அடுத்தது யார் இங்கிருந்து பேச போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பாலப்பள்ளத்திலிருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன படிக்கிறீங்க? அப்படியா, நீங்க எவ்வளவு சத்தமா அழகா பேசுறீங்க தெரியுமா? சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு பாடுங்க கேப்போம்.
1: வண்ணத்திலேயே வீரங்கே, மரத்து புன்னீரே, தூக்கு நாட்டுருவியே வீரங்கே, தொங்குதல் மரத்தில் நகரு மத்தே வீரங்கே, என்னுடன் என்று
0: அழக பாடிட்டீங்க. எல்லாருக்கும் வீடு எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே? ஆமா, சரிம்மா, வாழ்த்துக்கள்மா, அழகா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: அடுத்ததா ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்திருக்கு நம்மளுடைய பண்பலையில. யார் இங்க இருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, நான் பேசுறது கேக்குதா?

0: பேசுறீங்கம்மா இந்த ஊர்ல இருந்து? சரி, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கார்த்திகை வடலில இருந்து ஒரு அழகான குட்டி குயில். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்லுங்க கேப்போம்.
1: இன் ஃபார் இன் யா.

0: அழகா பாடிட்டீங்க, லவ் மை கண்ட்ரி இந்தியா.
1: தேங்க்யூ.
0: நன்றிம்மா, நன்றி.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: ஜீரோ பெர்சன்டேஜ் வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
4: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
5: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
6: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
5: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
5: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
6: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

வீட்டு செல்ல பிள்ளைகள் பங்கேற்கும் அருமையான பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றொரு தொலைபேசி எண் 2907722. கூடவே ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903252709.

0: பண்பலையில் இதுவரை பவனி வந்தது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார், உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன். நேரம் 8:30.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை, இது உங்களுக்கு பண்பிலை 101.

0: திரைக்களஞ்சியம்.
1: குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: இயற்கையின் மனம் தீப்ஷி தேங்காய் எண்ணெய். ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. தூய்மையின் நம்பிக்கை தீப்ஷி தேங்காய் எண்ணெய். தொடர்புக்கு தென்னை மதிப்பு கூட்டு மையம்
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305336501.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று மேலாசாரி பள்ளம் ஏ உபால்ராஜ் அவர்கள் தொகுத்து அனுப்பியுள்ள திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். தெய்வம் எனும் தலைப்பில் எழுதி அனுப்பியிருக்காங்க நிறைய பாடல்களை. அதில் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அன்பேவா படத்திலிருந்து, உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு அருமையான பாடல். வாலியின் அருமையான வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில். உள்ள கோவிலில் குடியிருக்க தெய்வத்தை தேடும் அன்பு மனம், கண்கள் எனும் சோலையில் மனம் வீச தென்றலை தேடும் தினம் தினம். ஆஹா, எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீங்களா. பறவையே உன் சிறகும் பூங்காற்றே உன் உதவியும் இருந்தால் சென்றவளை அழைத்து வந்து என் காதலை வாழ வைப்பேன் என்பது அன்பின் மொழியான இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் என் இதய கோயிலில் தெய்வமாய் நீ இருந்தால் மட்டுமே என் அழுத முகம் சிரிக்கும், என் ஆசைகளும் உயிர்த்தெழும். பாடல் கேளுங்க, உங்களுக்கே புரியும்.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் மேல ஆசாரி பள்ளம் ஏ உபால் ராஜ் அவர்கள் எழுதி அனுப்பியுள்ள திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும். இந்த படத்தில் இருந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று பி சுசிலா பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா குழந்தையை தெய்வத்திற்கு ஒப்பிடுறதும் தெய்வத்தை குழந்தைக்கு ஒப்பிடுறதும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது செய்த குற்றங்களை நினைத்து கொண்டே இருப்பது தான் குற்றத்திலும் குற்றம் மீளா துயரம் அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுதுங்க. அதாவது பழசை நினச்சி கவலைப்படுவதால் எதுவும் ஆகிவிடாது என்பதை உணர்த்தது இந்த பாடல். ஏன் அந்த குழந்தைங்க தானே பெரியவங்களாக வளர்றாங்க, ஏன் பெரியவங்க கிட்ட மட்டும் இந்த மாற்றம்? ஆமாங்க, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உள்ளம் எனும் சூரியனை கோபம் மூடுது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பார்த்தீங்களா? ஆனால் காற்று வந்தால் மேகம் அந்த மேகம் வந்து ஓடி போயிடும். ஆனால் நாம் படுற கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்காரணம் கொண்டும் எதுவும் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் போகும். அதனால் எப்போவுமே அதிகமாக கோவப்படவே கூடாது, நிதானத்தை கடைபிடிக்கணும். நிதானத்தை கடைபிடித்தாலே மனசு விட்டு பேசினாலே எந்த மனசும் காயப்படாது அப்படின்னு இந்த பாடல்களில் ரொம்ப அருமையாக கவிஞர் சொல்லியிருக்காரு. கள்ளமில்லா குணம் கொண்ட குழந்தைகளே கண்கள் முன்னே வந்து நிற்கும் தெய்வமாம், எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அருமையான பாடல் கேளுங்களேன்.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இன்றைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல வந்த பாடல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரம் 8:45 ஆயாச்சு. அடுத்த பாடல் வந்து தெய்வம் இருப்பது எங்கே அப்படிங்கிற ஒரு பாடல், சரஸ்வதி சபதம் படத்துல இடம்பெற்றது, கண்ணதாசன் வரிகள்ல, கே.வி. மகாதேவன் இசையில. தெய்வம் இருப்பது எங்கே, கண்ணதாசன் வரிகள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே காவியம் முத்து முத்தா இருக்கும்னு சொல்லலாங்க. அதாவது தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்னென்னலாம் பதில் சொல்றாரு பாருங்க. எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சத்தில் இருக்கத்தான் செய்கிறார் இறைவன். இசையிலும் கலையிலும் கவியிலும் ஏன் மழலை மொழியில் கூட இருக்கிறார் இறைவன். நன்றி நிறைந்தவரிடமும், அதாவது நன்றியோடு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டேயும், நன்மை புரிந்தவரிடமும், யாருக்காவது நல்லது செய்வாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டேயும், பழமையை நினைந்தவரிடமும், பழச மறக்காதவங்க கிட்டேயும், அன்பையும் பாசத்தையும் காட்டுபவரிடமும் இந்த இறைவன் இருக்கிறார் அப்படின்னு இந்த வரிகளில் அழகாக சொல்லியிருக்கார் கவிஞர். இப்போ சொல்லுங்கள், தெய்வம் இருப்பது எங்கே

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து KJSதாஸ் பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். தெய்வம் தந்த வீடு வீதியில் இருக்கும் போது வீடும் ஊரும் நாடும் தேவையில்லை எனக்கு என்ற வரிகளில் தொடங்கும் இந்த பாடல். வாழ்க்கையின் விரக்திக்கே போகும்போதுதான் இந்த மாதிரி மனிதனுக்கு தத்துவ ஞானியாகிறான்னு சொல்லலாம். அது

வேறு யார் சொன்னாலும் எதையும் கேட்கறதில்ல இந்த மனசு. கள்ளிக்காட்டிற்கு முள்ளில் வேலி போட்டு என்ன பயன், காற்றை கட்டி காப்பாற்ற தோட்டக்காரன் எதற்கு அப்படின்னு இந்த பாடல் அழகாக கேட்டிருப்பார் கண்ணதாசன். யார் என்னை விட்டு சென்றாலும் என் தெய்வம் தந்த வீடு இந்த வீதியில் இருக்கும்போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு அந்த வரிகளில் சொல்லியிருப்பார். ஒருவேளை விடிந்த பின் தெளிந்து விடுமோ இந்த சித்தாந்தம்?

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நெஞ்சத்தில் நம்ம நிறைவாக பார்க்கக்கூடிய ஒரு பாடல். சுமை தாங்கி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கண்ணதாசன் வரிகளில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. அதோடு மட்டுமாக நிறுத்தினார், வாரி வழங்குபவன் வள்ளல், பிறருக்காக தன்னையே தருபவர் தியாகி, ஊருக்காக உழைப்பவன் தலைவன் அப்படின்னு அருமையாக சொல்லியிருப்பார். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மனம் இருக்கும், அது இருந்தால் பறவை கூட்டில் கூட மான்கள் வாழலாமா? பறவை கூடு எப்படிங்க இருக்கும்? அந்த கூட்டுக்குள்ளே மான்கள் வாழலாம். எப்படி வாழலாம்? நல்ல மனம் இருந்தால். சிறிய கடுகுக்குள்ள மலையையே பார்க்கலாமா? இந்த பாடல் மூலம் அவர் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, நல்ல குணம் வந்து கோவில், நல்ல மனம் தெய்வம்.

0: பொருளாதாரத்தாலாகாதனும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலிதரம். நல்ல மனமும் அன்பும் முயற்சியே தெய்வம். இன்றைக்கு திரைக்கலைஞ்சம் நிகழ்ச்சியில் மேலாசாரி பள்ளம் ஏ உபால்ராஜ் எழுதி அனுப்பியுள்ள தெய்வம் திரைப்பட பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. Onam and Eid-e-Milad celebrated with joy and festive spirit. And in men's cricket, India tighten grip on Colombo Test as hosts Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. A massive flash flood swept through the northern part of Nepal near the border with Tibet.

0: in the afternoon as part of the Thiruvonam celebrations. Cultural programs organized as part of the official Onam Tourism Week celebrations are continuing at various venues. Besides state and district headquarters, programs are also being held at various tourist destinations. With memories and festive spirit to last through the coming year, Kerala's biggest harvest festival is now drawing to a close. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: Eid Milad-un-Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, was celebrated today with religious fervor in various parts of the country. Milad processions were taken out to mark the occasion. In Kashmir, Eid Milad-un-Nabi was celebrated across the valley today with joy and enthusiasm. We have a report.
2: Thousands of devotees gathered at mosques and shrines across the valley and offered special prayers on the occasion. The largest gathering was held at the Hazrat Bal Shrine in Srinagar, where the holy relic of Prophet Muhammad was displayed, drawing thousands of devotees who offered prayers and sought blessings. Similar gatherings were held at major shrines and mosques in different parts of Kashmir. Devotees prayed for peace, harmony and prosperity in Jammu and Kashmir and for the well-being of people across the world. Meanwhile, Lieutenant Governor Manoj Sinha and Chief Minister Umar Abdullah greeted people on the occasion. Ishfaq Shah, Akashvani News, Srinagar.
1: The President, Vice President and Prime Minister have greeted people on the occasion of Onam and Eid-e-Milad. The Indian Institute of Creative Technologies, IICT, and Netflix have announced scholarships for 100 students to support next generation of Indian storytellers. Under this scholarship scheme, students will be provided up to 80% financial support across 6 professional programs, comprising 2 one-year diploma programs and 4 six-month certificate programs. The announcement has come after Prime Minister Narendra Modi held a meeting with co-CEO of Netflix, Ted Sarandos, earlier this month. In men's cricket, hosts Sri Lanka reached 229 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. Earlier in the day, the visitors enforced the follow-on after bowling Sri Lanka out for 290 in their first innings. India had declared their first innings at 503, powered by centuries from Dhruv Jorel and Devdutt Padikkal. The visitors are currently leading the two-match series 1-0. And now, before we end the bulletin, the headlines once again. Massive flash flood hits Nepal-Tibet border, claiming 46 lives and leaving nearly 500 people missing, including over 100 Indians. India assures all possible assistance as rescue and relief operations intensify in the Himalayan nation. Bihar and Uttar Pradesh step up preparedness amid possible rise in water levels of rivers after flash floods in the neighboring country. India and China reaffirm commitment to peace and tranquility in border areas, agree on 8-point consensus at 25th round of boundary talks in Beijing. And in men's cricket, India tighten grip on Colombo test as host Sri Lanka struggle at 229 for 6 in their second innings at stumps on day 4 after follow-on. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15 நிமிடம்.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள், சிறப்பம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
5: டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடங்கி 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இதன் சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மேம்?
6: 2016 August 25th அன்னைக்கு நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லக்கூடிய யூபிஐயை லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டம்க்கு இந்த யூபிஐ அப்படிங்கறது ஒரு பெரிய பேக் போனா செயல்பட்டு வருது. ஏன்னா 2016 இன்னைக்கு 2026 நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது 13,000 டைம்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது கேஷுக்கு மாற்றா வந்த ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மாற்றம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய நாட்டோட ஒரு பேமெண்ட் கல்ச்சரே வந்து மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
7: நிச்சயமா மேம், அதாவது ஒரு நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஈஸி ஆக்கியிருக்கு, இந்த பேமெண்ட் மெத்தட பரிவர்த்தனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வந்து மக்களோட வேலையையும் அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தி இருக்கு மேம் இந்த யூபிஐ?
6: யூபிஐயோட மிகப்பெரிய

0: பெனிஃபிட் வந்து டைம் சேவிங் அண்ட் கன்வீனியன்ஸ் என்னுடைய கருத்து. முதல்ல ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம அவருடைய பேங்க் டீடைல்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அவரை நம்ம பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணணும். அதோட இது வந்து பேங்கிங் ஹவுஸ்ல மட்டும்தான் நம்மளால வந்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஸோ இதுல வெயிட்டிங் டைம் வேற இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். இல்ல என்னோட ஃபேமிலி மெம்பருக்கோ இல்ல என்னுடைய ஒரு பிசினஸ் பேமெண்ட்ஸுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றது, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்மார்ட் போனும் அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிருந்தாலே போதும். இது போக நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி பில், மொபைல் ரீசார்ஜ், நம்ம பண்ற ஷாப்பிங் செலவுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கான சார்ஜஸ், ஏன் ஈவன் ஸ்கூல் ஃபீஸ் போன்ற பல பேமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளால வீட்டில இருந்தே பண்ண முடியும். ஸோ ஈவன் மிட் நைட்ல கூட, விடுமுறை நாட்கள்ல கூட இந்த பேமெண்ட்ஸை நம்ம பண்ணலாம். அதுக்காக பேங்க்கு போய் பேமெண்ட் கவுண்டர்ல நின்று கியூல வெயிட் பண்ணி தான் பண்ணுங்கிற அவசியம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு.
1: நிச்சயமா, அதாவது முன்னாடி நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், பேங்க்கு போயிட்டு அப்புறமா வந்து அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஈஸியாக்கி இருக்கு. இப்போ வங்கி சேவையை வந்து எல்லாரும்
0: சொல்லலாமோ அதே மாதிரி நம்ம வங்கி சேவைகளை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததுல வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட், ஆதார், மொபைல் லிங்கேஜ், டிஜிட்டல் இந்தியா போன்ற மற்ற முயற்சிகளும் வந்து சேர்ந்துதான் இந்த யூபிஐ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவன் மிகப்பெரிய நிறுவனங்களை விட சின்ன லெவல்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார் கூட இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்றோம். சோ அந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு மாறி இருக்கு.
1: நிச்சயமா, இப்போ பிசினஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து எளிமையாக்கி இருக்கு மேம்? பிசினஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு?
0: இந்த யூபிஐன்னு நம்ம சொல்லும் போது 24x7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ரவுண்ட் தி கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ அவுட் த டே இதை நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் அவங்களோட எல்லா பேமெண்ட்ஸையும் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இது கிரெடிட் ஆயிடுது. அப்போ ஒரு பிசினஸ்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஃபண்ட் வந்து அடுத்த செகண்டே கிடைக்குது அப்படின்னா என்னால எனக்கு தேவைப்படுற ஃபண்டை இன்னும் பெட்டரா என்னால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல இன்னும் பெட்டராவே என்னால மேனேஜ் பண்ண முடியும். இது போக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பணம் அனுப்பணும், ஒரு பிசினஸ்ல வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அதிகமா அப்படின்னா எப்பவுமே கையில கேஷ் வச்சுட்டு இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இது பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருக்கும்.
1: இப்ப வந்து வணிகம் மற்றும் தொழில் துறையில இதனால வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் பத்தி சொன்னீங்க மேம். வணிகம் அப்படின்னாவே வந்து பெரிய வணிகர்கள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன பெட்டி கடை இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வழியில போகும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த யூபிஐ வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லாமா, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: ஸோ இப்போ யூபிஐங்கிறது தனி நபருக்கான வசதிகளை மட்டுமே கொடுக்கல, பிஸ்னஸ் மேனுடைய மொத்த டிரான்சாக்ஷனுமே வந்து இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த யூபிஐயை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு 2x2 சென்டிமீட்டரில் ஒரு கியூஆர் கோட் நம்ம வச்சிருந்தாலே போதும், நம்மளால நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்னைக்கு இ காமர்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க முடியாது. நம்ம இ காமர்ஸ் மொத்தமே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ், பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய டெய்லி பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு காய்கறி விற்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பழங்கள் விற்பாங்க. அவங்களுடைய டெய்லி பிசினஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அவங்க பிசினஸ் இன்னுமே வந்து அது ரொம்ப
1: எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆச்சு. இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளோ சிறு வணிகர்களோ

0: யாரு எனி இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாமா?
1: இல்ல, யூபிஐ சக்சஸ்க்கு பின்னாடி நிச்சயமா வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, இதுல வந்து பல வகையான தொழில்நுட்பங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் போன், அப்புறம் இன்டர்நெட், இதுதான் வந்து மக்கள் கிட்ட வந்து முதல்ல ரீச் ஆச்சு. இது ரெண்டையும் வச்சுதான் இந்த யூபிஐ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி வந்து இதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பேங்க் டீட்டெயில்ஸையும் எல்லாராலையும் நினைவில் வச்சுக்க முடியாது. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட பேங்க் டீடைல் எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு வந்து சிம்பிளா என்னோட மொபைல் நம்பரையோ இல்ல என்னோட யூபிஐ ஐடியோ கொடுத்து என்னால என்னோட பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியா வாங்கிக்க முடியும்.
0: அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த மொபைல் நம்பரோட இது கனெக்டடா இருக்கிறதுனால நம்ம அந்த பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்? நம்மளோட நமக்கு வந்து ஒருத்தரோட போன் நம்பர் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆயிருக்கு. இப்ப இந்த 10 இயர்ஸ் வந்து கடந்து பார்க்கும் போது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த அளவுக்கு இது வெற்றி அடையறதுக்கு இதுதான் காரணம், இந்த தொழில்நுட்பம் காரணம் சொல்லலாமா?
1: இதுக்கு பின்னாடி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் இதை ஈஸியா வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒருத்தரோட மொபைல் நம்பரையும் இல்ல யூபிஐ ஐடி மட்டுமே போட்டு வந்து நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸி யூசேஜ். அதனாலதான் இது மக்களிடையே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு.
0: மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றாடமே வந்து நம்ம பாக்குறோம், ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட முன்னாடி எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறது ஒரு எல்லாருமே கையில மொபைல் போன் வச்சு அந்த கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ற விஷயங்களை பாக்குறோம். ரொம்ப அரிதாதான் வந்து இந்த பணம் கொடுத்து மீதி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாக்குறோம். இப்போ சிறு வியாபாரிகள் சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகள்லாம் சொன்னீங்க, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல இந்த யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி இருந்தோம், அதனாலதான் வந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம கண்டிப்பா இப்ப நினைவு கூர்ந்துதான் ஆகணும், அது வந்து இந்த கோவிட் காலகட்டம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே வந்து இந்த யூபிஐ வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்னு, இதோட அவசியத்தை அப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா மேம்?
1: கண்டிப்பாக. ஏன்னா அந்த கோவிட் பீரியட் அப்படிங்கறது வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம்.
0: அந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் போது அந்த கிருமி பரவற ஒரு விஷயத்தை கூட தடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன் பீரியட்ல இருந்தோம். அப்ப நமக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவையான உணவு, காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டுல இருந்து வெளியில போகாம வாங்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும்போது அந்த காலகட்டத்துல வந்து இந்த யூபிஐ அப்படிங்கறது எல்லாராலையுமே ரொம்ப பயன்படுத்தப்பட்டது.
0: நிச்சயமா மேம், அதாவது ஒரு கடினமான காலகட்டத்தில் வந்து இந்த தொழில்நுட்பம் ரொம்ப உதவி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொழில்நுட்பங்கள் இதை வந்து ரொம்ப சாத்தியமாக்குச்சுன்னு. அதுக்கு முன்பே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதெல்லாமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சு அது வந்து பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. இப்போ வெளிநாடுகள் கூட வந்து நம்ம யூபிஐ சேவையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால வந்து நிறைய நன்மைகள் நம்ம நாட்டுக்கும் இருக்கு, இன்னொன்னு ஒரு பெருமையும் கூட, நம்மளுடைய யூபிஐ சேவையை வந்து வெளிநாடுகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெருமையும் கூட. நீங்க எப்படி பாக்குறீங்க இது?
1: கண்டிப்பா, ஏன்னா இது டொமஸ்டிக் பேமெண்டா இருந்த யூபிஐ இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் டிஜிட்டல் பேமெண்டா மாறி இருக்கு. நம்ம இந்தியால உருவாக்குன இந்த டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜியை வந்து மத்த நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் கெபாபிலிட்டிக்கு கிடைச்ச இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியால இருந்து வெளியில போக வேண்டிய தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் அண்ட் பிசினஸ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வெளியில போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இந்த யூபிஐ யூஸ் பண்றதுனால அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே வந்து இந்த இடத்துல சிம்பிளிஃபைடா மாறி இருக்கு, டைம் சேவிங்கா மாறி இருக்கு. உலக அளவுல ரியல் டைம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யூபிஐ மட்டுமே வந்து 49% வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. அப்ப இன்னைக்கு டேட்ல மொத்தம் 11 நாடுகள் இந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது கிரீஸ் அண்ட் மால்தீவ்ஸ் தான். ஸோ இவங்க வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கு லேட்டஸ்ட். ஸோ இவங்க இந்தியாவுடைய ரியல் டைம் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி உபயோகப்படுத்துறது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா பார்க்கலாம்.
0: நிச்சயமா மேம், 11 நாடுகள் சொன்னீங்க, பூட்டான், நேபாள், சிங்கப்பூர், அப்புறமா வந்து ஐக்கிய அரபு எமிரேட், பிரான்ஸ், இலங்கை, அப்புறமா மரீஷியஸ், கத்தார், இந்த போன்ற இந்த 11 நாடுகள் வந்து இதுல வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்த யூபிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்றது அப்படின்றது இங்க இருக்கிற விஷயங்கள் அது ஈஸியா

0: பண்றதுக்கு நமக்கு உதவுது. இப்போ இந்த வெளிநாடுகள் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன மேம் நன்மை?
1: வெளிநாடுகள்லயும் இதை யூஸ் பண்றதுனால முதல்ல இது நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் லெவல்ல வந்து மக்களால வந்து அறியப்படுது அப்படிங்கறத இதை நம்ம சொல்லலாம்.
0: அப்போ இன்னும் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு.
1: இது வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம இனி பார்க்கலாம். இன்னும் வந்து இதுல பயோமெட்ரிக் பேஸ்ட் இன்னும் சிம்பிளிஃபைடா சில ப்ராசஸ் எல்லாம் இதுல கொண்டு வரதை நம்மளால பார்க்க முடியும்.
0: இப்போ இந்த ஆனுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 314 லட்சம் கோடி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 4000 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து இதுல வந்து பரிவர்த்தனை பண்ணப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த பணம் யார்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்றது ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: நிச்சயமா முறையான பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை விட டிரான்ஸ்பரன்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெயில் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம கேஷ் மூலமா டீல் பண்ணும்போது யாருக்கு பணம் கொடுத்தோம், இல்ல நமக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பெரிய அளவுல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனா யூபிஐ மூலமா பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ற எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் புக் கீப்பிங் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்றது வந்து நம்ம ரொம்ப ரேரா தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிற அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை வந்து கிரியேட் பண்ணுது. நாளைக்கு எவ்வளவு டேஸ் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால அந்த டிரான்சாக்ஷனை போய் செக் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் பண்றோம். எல்லாத்தையும் ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்றதுனால சரியான அக்கௌண்டிங் அண்ட் ஆல்சோ டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது ஒரு டாக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு அடித்தளம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்.
0: நிச்சயமா மேம், நீங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து இது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சில விஷயங்களையும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. என்ன அப்படின்னா நாம பாத்துருப்போம், நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து டைரியில எழுதுவாங்க, அன்றாட செலவுகளை எழுதுவாங்க. நம்மளும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும் போதோ இல்ல வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, நம்ம என்ன டிரான்சாக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய மொபைல்லயே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து காட்டுது அப்படின் போது எந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கிளம்பி வெளியில போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஹேண்ட்பேகோ இல்ல ஒரு ஜென்ஸ் வந்து மணி பர்ஸோ வாலெட்டோ இல்ல ஒரு டைரியோ எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இன்னைக்கு இல்ல. இது சென்னை மாதிரி ஒரு நகரங்கள்ல வந்து இதை நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். வீட்டுல இருந்து கிளம்பி திருப்பி நான் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையுமே நான் ஒரே ஒரு மொபைல் போனை மட்டுமே கொண்டு போனாலே இந்த இடத்துல அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இது இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து சோர்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பன்னிசை கேட்போம் நிகழ்ச்சியில் வையச்சேரி வி. பாலசுப்பிரமணியன் அவர்களின் பன்னிசை.

0: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய ஓணம் மற்றும் மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: என்ன
2: நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், எதிர்காலம் போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:01, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இரவோடு உறவாடும் இசை தாலாட்டு நிலாமுற்றம். நிலாமுற்றம் நேரலையில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ளுங்கள். 2602240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907722. இணைப்பு எண்ணாக 0465 2 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது, 8903257309.

0: நிலா முற்றம் நேரலையில் நம்மோடு பேச காத்திருக்கும் அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செண்பக ராமன் புதிரத்து நீலாமணி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு ஓணம் திருநாள், ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள்.
0: சரி, உங்களுக்கும் சார். என்ன பாடல்?
1: ரஜினிகாந்த் நடித்த ராஜாஜி ராஜா திரைப்படத்திலிருந்து மலையாள கரையோரம் கவி பாடும் குறித்த அந்த பாடல் வேண்டும்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி.
1: நன்றி
2: மேடம். வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிலாமுற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: ராஜகுமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
2: பொன்னகரம் படத்தில் சங்கர் கணேஷ் திசையில் கே.ஜே. ஜெயசுதாஸ் பாடு, வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடும் அடி.
1: அருமையான பாடல், கேட்கலாமா? நன்றி,
2: நன்றி.

பெற்றவர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி.

0: ஆஷா பர்னிச்சர்லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
3: இரும்பு திரை, இந்த திரைப்படத்தில் இருந்து TMS ஐயா, சுசீலா அம்மா அம்மாவும் பாடுறேன். நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படி சொல்லுங்கிற இனிமையான பாடல் இந்த இரவு நேரத்தில் நேரலுக்காக வேண்டி எனக்காக வேண்டியும் தாங்கம்மா.
2: பாடல் இது உங்களுக்காக, நன்றி.
3: வாழ்த்துக்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கேன், கேட்டிருக்கீங்க, பாடல் கேட்கலாமா? நன்றி.

அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

0: இரவு பொழுதில் இதயம் தொடும் பாடல்களை தந்து கொண்டிருப்பது நீலாமுற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கரங்கல் பால்மில இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அரண்மனை கிளி பாடல். வான்மதியே தூது சொல்லு, வான்மதியே
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி.

0: முற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க சார்?
1: நான் மணிகண்டன், செட்டியார் படம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: அனைவருக்கும் ஓணம், ஓண பண்டிகை, மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். எனக்கு வந்து நரசிம்மா படத்துல இருந்து ஓணம் வந்ததோ அந்த பாடல்
0: கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நிலாமுற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
5: வணக்கம்,
4: யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: படம் எட்டு பத்தி ராஜா பஞ்சு மிட்டாய் கஞ்சி.
4: பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை, 10:02 குண்டக மண்டக நேரலை, 11:02 ஏக்ஸூர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருந்து நேரலை கேட்கலாம். நிலா முற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், அரண்மனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, எனக்கு அரசு கட்டளை படத்துல வேட்டையாடி விடையாடி விருப்பம் போல புறவாடி, இனிய பாடல் வேணும்.
0: நன்றி, பாடல் கேட்கலாமா?

0: அண்ணா முற்றம் நேரலையில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: நட்சத்திர கூட்டம் கண்சிமிட்டும் இந்த தருணங்களில்
0: இரவு வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: மதுரையிலிருந்து
0: சரிங்க சார், என்ன பாடல்?
1: முத்தையடி பாடலின் திரைப்படத்தில் ஜெயசத்தை அந்த வாணிஜலம் பாடி இருப்பாங்க. அவர் கிராமிய பாடல் மாதிரி வரும் பாடல சகோதரனுக்கு எங்களுக்கு செப்பு கொடம் தூக்கி போடுற பாடல சகோதரனுக்கு மலர்ந்து நினைவுகளாக ஓடி வருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி.

இரவோடு உறவாடும் இசை தாலாட்டாய் இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிலா முற்றத்தில் நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார். எண்ணத்தில் உண்மையும் சிந்தனையில் தெளிவும் இடைவிடா முயற்சியும் இருந்தால் நாம் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் ஒரு நாள். நாளைய விடியல் நலமாய் அமைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். அன்புடன் ஒய் பொன்மலர் பாலன். இனி தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இல்லை, ரொம்ப அழகான பாடல்கள். எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களாக தான் இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா இவங்களுடைய குரலில், சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

பெரிய மருது திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரியில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாய்ஸ்ல, கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகள்ல, சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

நாளே மனசும் கிழமாய் மாறிடுமா? காத்திருந்தா அதை அனுபவிப்பிடணும். செய்யட செய்யட செய்யட நீ டெல்டா செய்யட செய்யட.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்து கந்தலுக்கும் ஜே,
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாட

0: ஏன் நிறுத்திட்டீங்க?
1: பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ಸಿಕ್ಕಿ ನಿಂತು ಹೇಳಿ ಕುಂದಿರಬೇಡ ಸಖಿ, ನೀ ಕುಂದಿ

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தாத்தலூர் R. குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அருள் புரிவாய் என்று தொடங்கும் சுதானந்த பாரதி இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:22. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிங்காரகுமாரா என்று தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றியது வருணப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமனுக்கு மன்னன் முடி என்று தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது இந்தோளம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:40. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வரலட்சுமி நமஸ்துதே என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரி இயற்றியது கௌரி மனோகரி ராகம் ரூபகதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

அருளும் ஸ்ரீயாஞ்சனேயனே, செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம்.

என பாடுகின்ற சுப்பிரபாதம். நிலமளந்த திருமாலாம் ஸ்ரீராமன் பக்

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீ

நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். வாதாபி கணநாதன் போலவே நின்னையும் நவகிரகங்கள்.

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ். ராஜேஸ்வரி அவர்களின் குரலில்.